நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 25 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் முதல் நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 15 தேதி திங்கட்கிழமை. மதியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 நிமிடம் 45 நொடி.

0: கோபம் நீங்காதவனாய் ஒழுக்கம் இல்லாதவனாய் விளங்குபவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யாராலும் எளிதில் வெல்லப்படக்கூடிய எளியவன் ஆவான். குறள் எண் 864, அதிகாரம் பகை மாட்சி.
1: நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது.
0: கோபம் நீங்காதவனாய் ஒழுக்கம் இல்லாதவனாய் விளங்குபவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யாராலும் எளிதில் வெல்லப்படக்கூடிய எளியவன் ஆவான்.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். இனி இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம். 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். மஸ்லின் துணியின் சிறப்புகள் தகவல்கள் எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழமுதம் வழங்குவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 15 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைக்கானம், 7:45 நகர்வலம். மரமே வரம் எஸ் கணேசன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02 8:30 திரைக்கானம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. வாழ்வியல் ரகசியம் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 9:00 அரங்கிசை, சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, டாக்டர் வி எல் வி சுதர்ஷன் அவர்கள் வயலின், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன்சந்தம் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஐஸ்வர்யா கல்யாண சுந்தரம் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள முதியோருக்கு இலவசமாக உபகரணங்கள் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, மேடை நாடக கலைஞர் லாவண்யா வேணுகோபால் அவர்களுடனான நேர்காணலின் முதல் பகுதி உடன்

0: உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாபதி அவர்கள். 2:15 திரைக்காணம், 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் லக்ஷ்மி சம்பத், மாணவர் சௌமியா ரமாகாந்த் வர்மா. 2:55 வானிலை, 5:30 திரைக்காணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். இந்திய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கான வாய்ப்புகளும். திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைக்காணம், 9:15 செய்தி சுடர், 9:30 ஸ்ரீ தியாகராஜர் மகிமா. இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் நீடாமங்கலம் ஜி கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் அவர்கள். 10:30 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட்சர்கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள முதியோருக்கு இலவசமாக உபகரணங்கள் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 12:05 ஹாய் ஸ்நேகிதே, 1:00 திரைக்காணம், 2:15 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், உலக முதியோர் வன்கொடுமை தடுப்பு தினத்தை ஒட்டி மனநல மருத்துவர் வித்யா மோகன்தாஸ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து விளையாட்டுப் போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக்கும், 8:05 மியூசிக் பை தி பை வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 ரெயின்போ ராகங்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: காலை 6:00 தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டில் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21 நடைபெறவுள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம் கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நேரிட்ட விமான விபத்தில் 12 உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 ஒரு வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 6:02. நேர்களை 100.1 FM கோல்டில் காலை 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவிரை, 8:30 திரை காணம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணம், 11:30 மல்லை புதண்ட தெலுங்கு நிகழ்ச்சியில் யோகா வியாசம், டாக்டர் டி

0: கோடீஸ்வர ராவ் அவர்களின் உரை இடம்பெறும். 12 மணிக்கு திரைக்காணம், 12:50 மெல் இசை, 1:10 இசை மலர். எம் ராஜேஸ்வரி அவர்களின் பாட்டு, அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைக்காணம், 3:00 மதுரம் மதுரம் ஈசமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை. ஜி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். ஸ்ட்ரெஸ்லெஸ் லிவ் மோர், டி வைஷாலி வழங்கும் உரை. சோசியல் மீடியா ரைஸ் இன் யூத், என் டேனியல் வழங்கும் உரை. வீல்ஸ் ஆஃப் சேஞ்ச், எஸ் ரக்ஷன் வழங்கும் உரை. 7:50 செய்தி கதமம், 8:10 திரைக்காணம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லியிலிருந்து அஞ்சலாக்கும். 11:45 திரைக்காணம். விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கல் அரங்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், 11:02 என்றும் இனியவை, 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள முதியோருக்கு இலவசமாக உபகரணங்கள் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:10 பூந்தென்றல், 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 திரைக்காணம், 7:25 திரைக்காணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சரப்ஜீத் கோர். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வில் ஹோல்ட் டாக்ஸ் வித் ஹிஸ் ஸ்லோவாக் கவுண்டர் பார்ட் ராபர்ட் ஃபிகோ இன் பிரட்ஸிலாவா, த கேபிட்டல் ஆஃப் ஸ்லோவாக்கியா டுடே. ஹி வில் ஆல்சோ மீட் ஸ்லோவாக் பிரசிடென்ட் பீட்டர் பெலெக்ரினி. பிரைம் மினிஸ்டர் மோடி அரைவ்ட் இன் பிரட்ஸிலாவா லாஸ்ட் நைட் ஆன் அ 2-day ஒஃபிஷியல் விசிட் டு ஸ்லோவாக்கியா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஃபர்ஸ்ட் லெக் ஆஃப் ஹிஸ் விசிட் டு நீஸ் இன் ஃபிரான்ஸ். Mr. Modi said that this visit provides an opportunity to deepen India-Slovakia relations and explore new avenues of cooperation between the two countries. In a social media post, Mr. Modi also said that he's looking forward to productive meetings with Slovakia's President Peter Pellegrini and Prime Minister Robert Fico. This is the first ever visit by an Indian Prime Minister to Slovakia since its independence in 1993. The visit by Mr. Modi follows President Draupadi Murmu's state visit to Slovakia in April last year and Slovak President Peter Pellegrini's visit to India for the AI Impact Summit in February this year. The visit reaffirms India's commitment towards strengthening its bilateral relationship with Slovakia in various sectors, including trade, investment, automobile and railway manufacturing. Our correspondent reports that upon his arrival in Bratislava, Mr. Modi was given a warm welcome and accorded a traditional Slovak hospitality.
2: Prime Minister Narendra Modi was received by Slovak Foreign Minister Jure Blanar upon his arrival in Bratislava last night. Members of the Indian diaspora gathered in Bratislava welcomed him with slogans upon his arrival. Slovak musicians of the Luknisa ensemble performed Vande Mataram on the Prime Minister's arrival. Sri Narendra Modi will be accorded a ceremonial welcome today in Bratislava. Midhi M. Palluruthi, Akashvani News from Bratislava.
1: The Ministry of External Affairs conducted a special briefing in Nice on the outcomes of Prime Minister Narendra Modi's visit to France and his discussions with French President Emmanuel Macron. Foreign Secretary Vikram Misri described the India-France Innovation Roadmap 2030 as a key outcome of the visit, aimed at deepening collaboration in critical and emerging technologies, artificial intelligence, startups, research and academic exchanges. He highlighted the creation of a joint India-France AI working group on AI governance

0: நேரம் 6:10 17 நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
2: சமுதாயத்தில் மனிதன் மதிக்கப்படுவதற்கு காரணமாக அமைவது பொருள். அத்தகைய பொருளை ஈட்டுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவிடுகின்றான். செல்வம் அதிகம் உடையவனுக்கே சிறப்பும் மரியாதையும் கிடைக்கின்றது. மனிதன் தன் வாழ்நாளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொருள் தேவைப்படுவதால் பொருள்தான் மனித வாழ்வின் அடிப்படை என்றாகிவிட்டது. ஆனால்தான் பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்கிறார் வள்ளுவர். எவ்வித தகுதியும் இல்லாதவரையும் உலகம் மதிக்கும் அளவிற்கு தகுதி படித்து காட்டுவது அவரிடம் சேர்ந்திருக்கும் பொருள்தான். அதனால்தான் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்னும் குரலால் இக்கருத்தை உணர முடிகின்றது. பணம் எப்படி வேண்டுமானாலும் இக்காலத்தில் சம்பாதித்துவிடலாம் என்னும் தவறான போக்கு உலகத்தில் நிலவுகின்றது. செல்வம் ஈட்டும் முறையை சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் வள்ளுவர். பெரிய அளவில் பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும் அப்பொருள் வரும் வழி அருளுடன் அன்புடன் பொருந்தாத வழிகளாக இருந்தால் அப்பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் விலகி விடுதலே சிறப்பு. நல்வழியில் பொருளை ஈட்டி சேமித்து வைப்போர்க்கு அறமும் இன்பமும் தானே வந்து சேரும். அரணியனும் செல்வமும் ஈனும் திறனின்றி தீரின்றி வந்த பொருள். வினையே ஆடவர்க்கு உயிரே என்பது பின்னாளில் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்றாயிற்று. ஒரு நாட்டின் பொருள் உற்பத்தியை பற்றி கூறும் போது வள்ளுவர் 3 வழிகளை கூறுகின்றார். ஒரு பொருள், உள்கு பொருள், ஒன்னார் தெருபொருள் என்பதே அம்மூன்றும். பொருள் இல்லாமல் தனி மனிதனோ அல்லது தனி நாடோ இவ்வுலகில் உயர்வு பெற்றதாக சரித்திரம் இல்லை. செல்வ செழிப்பில் திளைக்கும் அமெரிக்காவும் தீராத வறுமையில் தவிக்கும் சோமாலியாவுமே இதற்கு சான்றுகளாகும். செல்வம் பகையறுக்கும் எகாக பயன்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் உட்பகை புறப்பகை என்று 2 பகைகள் உள்ளன. உட்பகை என்பது சுற்றத்தாலோ நோயினாலோ வரக்கூடியது. புறப்பகை எதிரியால் வரக்கூடியது. இரண்டையுமே நம்மிடம் உள்ள செல்வத்தால் தீர்த்து கொள்ளலாம் என்கிறார் வள்ளுவர். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூடியதில் ஈட்டிய செல்வத்தை யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைத்து பயன்படாமல் போவதை போன்ற கயமத்தனம் பொல்லாதது. அவ்வாறு பதுக்கி வைக்கும் செல்வம் அவனிடமிருந்து சொல்லாமல் கொள்ளாமல்

0: விலகி சென்றுவிடும் என்பதே உண்மை. எனவே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்பதை புரிந்து கொண்டு நற்காரியங்களுக்கு பொருளை பயன்படுத்தி புண்ணியம் பெறலாம். பொருள் ஈட்டுவது வாழ்க்கையின் தேவைக்குத்தானே தவிர அதுவே வாழ்க்கையின் நோக்கமாகிவிடாது. உண்மையில் அழியாத செல்வம் என்பது கல்வி செல்வமே. அதை நாம் அனைவரும் பெற வேண்டும். பணம் காசு போன்ற அழியக்கூடிய செல்வங்களை நம் சந்ததிக்கு சேர்த்து வைப்பதை விட கேடில் விழிச்செல்வமாகிய கல்வி செல்வத்தை பண்பாட்டு செல்வத்தை சேர்த்து வழங்கி செல்வதுதான் ஒரு மனிதன் அவன் சந்ததிக்கு சேர்க்கும் உண்மையான செல்வமாகும். எனவேதான் கல்வி செல்வத்தை வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறையதும் குறைபடாது, கள்ளத்தால் கல்வேன் எனலும் ஆகாது, கல்வி என்னும் பொருள் உள்ளத்தே இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழலுவது என்ன என்று விவேக சிந்தாமணி கேட்கின்றது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேர்களை இன்று காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்வியல் ரகசியம் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி சென்னை மதுரை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதலில் ஹரிணி பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:25 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியில் இனி முகமது ஹமீம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:31. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியின் நிறைவாக கங்கை அமரன் பாடியுள்ள பாடல்

0: இடம்பெற்றது வழிபாடு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. ஆகாஷவாணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் முதல் நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண்வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கைப்பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயிர் வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. ஈரப்பதம்

58% குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும்போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள்: இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள்

0: போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள் இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
1: விலை ஆதரவு திட்டம் அப்படிங்கிற பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். இந்த திட்டத்தோட முக்கிய அம்சமே என்னன்னா, அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலையில எண்ணெய் வித்துக்களை உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. விவசாயிகளுக்கு உறுதி செய்யப்பட்ட வருமானம் கிடைக்கும். எப்போதுமே வந்து அறுவடை காலமும் எண்ணெய் விதை பயிர்களை விதைக்கிற காலத்திலையும் இந்த திட்டங்களோட பயன்களை பெற்றுக்கொள்ளலாம்.
0: இந்திய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கான வாய்ப்புகளும் குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும் 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும்போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்றுநோயை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். வேளாண் ஆலோசனைகள். நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமீத்தாக்ஷம் ஹெக்டருக்கு 100 கிராம் அல்லது டைமெத்தோயேட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 மில்லி கார்போசல்ஃபான் அல்லது ஏக்கருக்கு 600 கிராம் காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் அறிகுறி தென்படும் பட்சத்தில் ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன் டாசிம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம்.

0: வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி எக்டருக்கு 2.5 கிலோ இட வேண்டும், அல்லது லிட்டருக்கு 5 மில்லி பேசிலஸ் சப்டிலிஸ் ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்து கொண்டுள்ள அவர், விவசாயிகளுக்கான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அவர்களது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து மத்திய அமைச்சரின் கட்டுரையில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் சுகாதாரம், ஆழ்கடல் இயக்கம், ககன்யான் போன்ற திட்டங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருவதை சுட்டிக்காட்டினார். உலக அரங்கில் விண்வெளி, அணுமின்சக்தி போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் கூறினார். அரசின் முன்முயற்சிகள் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்ப திறன் மேம்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்பத் துறையில் இந்தியா மீது உலக நாடுகள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் மின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையில் அரசிற்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என்று கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பான திட்டங்களில் முறைகேடுகள் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அவர் குறை கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், அரசு பொருட்காட்சியில் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் அரசின் திட்டங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட பின் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று திரு வன்னியரசு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நாகை துறைமுகத்தில் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க புறப்பட்டுச் சென்றனர். இந்திய கடற்பகுதியில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க ஏதுவாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு ஆண்டும் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு விதிக்கப்பட்ட 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்ததை அடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் இன்று காலை உற்சாகமாக கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். நாகை துறைமுகம் முழுவதும் மீனவ குடும்பத்தினர் ஏராளமானோர் கூடி கடலுக்கு செல்லும் மீனவர்களை கையசைத்து வழி அனுப்பி வைத்தனர். கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தல் இல்லாமல் இந்திய கடல் எல்லையில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் 5 முதல் 10 நாட்கள் கடலில் தங்கி மீன்பிடித்துவிட்டு கரை திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: அறுபத்தோரு நாட்கள் தடை காலத்திற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் உற்சாகத்துடன் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இன்று அதிகாலை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் 100-க்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம், வேம்பார் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். இன்றிரவு 10 மணிக்கு இந்த மீனவர்கள் கரை திரும்புவார்கள். 60 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு இந்த மீனவர்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் நாள்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் முட்டை விலை கடந்த 2 வாரங்களாக அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1000-க்கும் மேற்பட்ட கோழிப்பனைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் லாரிகள் மூலம் நாமக்கல்லிலிருந்து முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. நாளொன்றுக்கு சுமார் 1 கோடி முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. தற்போது அது 25 லட்சமாக சரிந்துள்ளது. கடந்த 2 வாரங்களாகவே முட்டை நுகர்வு அதிகரித்து காணப்பட்டது. அதுமட்டுமின்றி டீசல் விலை உயர்வால் லாரி வாடகை உயர்வு, சுங்க கட்டணம், உதிரி பாகங்கள் உயர்வு காரணமாக முட்டை விலை தொடர்ந்து ஏற்றமாக காணப்படுகிறது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 7 ரூபாய் அளவிற்கு வரலாற்று சாதனையை எட்டும் என்றும் கோழிப்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு இப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதக்குழு கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்கில கால்வாயில் ரஷ்யாவின் கடற்பகுதிக்கு சொந்தமான தடை செய்யப்பட்ட ஸ்மிர்டோஸ் என்ற எண்ணெய் கப்பலை நேற்று பிரிட்டிஷ் ஆயுதப்படை தடுத்து நிறுத்தியது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கித் தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் தொலைத்தொடர்புத்துறை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இரத்ததான முகாம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே எட்டுக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு

0: வரிசையாக நடைபெற்று வருகிறது. மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் விமான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதனையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 15 ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: சூழல் அறிவோம்.
1: தொழிற்சாலை கழிவுநீரை சுத்தப்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாகும். நீர் தாவரங்களை கொண்டு தொழிற்சாலை கழிவுநீரை சுத்திகரிப்பது 1960களில் இருந்தே வேர்பகுதி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் இப்பொழுதுதான் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. நீர் தாவரங்களை கொண்டு கழிவுநீர் சுத்திகரிப்பது முதன்நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பின் ஒரு அங்கமாகும். செயற்கை சதுப்பு நில தொழில்நுட்பம் இயற்கை சதுப்பு நிலத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்ய வேண்டிய இடத்திற்கு அருகிலேயே இதற்கான இடம் தயார் செய்யப்படுகிறது. பின் குறைந்த ஆழம் உடையதாக தோண்டப்பட்டு அடிப்பகுதி சமமாக இருக்கும்படி செய்து நீர் தாவரங்கள் நடப்படுகின்றன. தாவரம் வேரூன்றியவுடன் கழிவுநீர் அதன் வழியாக அனுப்பப்படுகிறது. கழிவுநீரில் உள்ள மாசுக்களை நீர் தாவரங்கள் மற்றும் அதில் உள்ள நுண்ணுயிர்கள் எடுத்துக்கொள்வதால் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படுகிறது. மிதக்கும் நீர் தாவரங்கள், வேரூன்றிய நீர் தாவரங்கள், மூழ்கிய நிலையில் உள்ள நீர் தாவரங்கள் போன்றவை இத்தொழில்நுட்பத்திற்கு பயன்படுகின்றன. கழிவுநீர் சுத்திகரிப்பதற்கு பயன்படப்படும் தாவரங்கள் வேர்க்கிழங்கு வகைகளை சேர்ந்தவை. அடர்ந்த காற்று வழிகளையும் நேராக வளரும் தண்டுகளையும் உடையது. இலை வழியாக உள்ளே புகும் காற்று தண்டு வேர்க்கிழங்கு மற்றும் வேர்கால்கள் வழியாக வெளியேறுகிறது. அவ்வாறு வெளியேறும் போது வேர்கால்களை சுற்றி 1 மில்லிமீட்டர் அளவிற்கு ஒரு திரை போல உருவாக்குகிறது. இதனால் வேர்பகுதியானது நிறைய காற்று வாழ் நுண்ணுயிரிகளை கொண்டுள்ளது. இத்துடன் வேர்கால்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் காற்றில்லா இடத்தில் வளரக்கூடிய நுண்ணுயிரிகளும் காணப்படுகின்றன. இவ்விரண்டு நுண்ணுயிரிகளும் மாசுபடுத்தும் காரணிகளை உட்கொண்டு மாற்று பொருளாக மாற்றுகிறது. கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படும் இந்த வேர்க்கிழங்கு தாவரங்கள் சூழல் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றால் அது மிகையல்ல.
0: இடம்பெற்றது சூழல்.

இனி வானிலை. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. இன்று முதல் வருகிற 18ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றனர். இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 38.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த

அளவு 28.2 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையின் அளவு 0.2 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 67 விழுக்காடு. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 38 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28.6 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 85 விழுக்காடு. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேர்களே, இன்று காலை 8:45 வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்வியல் ரகசியம் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும்.

0: நேரம் 7 மணி. புத்தம் புது காலை. ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி. எதையும் சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி. எதையும் சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். அன்னை திரேசா அவர்களின் இந்த சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகின்றது. புத்தம் புது காலையில் இனி
1: நாளும் அறிவோம் மஸ்லின் துணியின் சிறப்புகள். தகவல்கள் வழங்குகிறார் எம் கஸ்தூரி அவர்கள். மஸ்லின் துணியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பெயர் வித்தியாசமாக தோன்றினாலும் இது முழுக்க முழுக்க கைத்தறி ஆடை. உலகிலேயே மிகவும் மெலிதான லேசான ஆடை இது. ஓர் ஆடையின் நுண்மையான தன்மை லேசான தன்மையின் அடிப்படையில் அலகுகள் தரப்படுவது உண்டு. அந்த வகையில் காதி பருத்தி துணிகளின் அலகு 30 தொடங்கும். மஸ்லின் அலகோ 400 to 600 வரை என்றால் அதன் மெல்லிய தன்மையை புரிந்து கொள்ளலாம். மொகலாய அரசர்கள் காலத்திலிருந்தே மஸ்லின் ஆடைகள் புகழ் பெற்றிருந்தன. மஸ்லின் பற்றி பரவலாக கேள்விப்படும் செவிவழி செய்தி, சிறு மோதிரத்துக்குள்ளும் மொத்த மஸ்லின் துணியையும் நுழைத்து வெளியே எடுத்துவிடும் அளவுக்கு அவை மெலிதாக இருப்பதுதான். வங்கத்தை சேர்ந்த டாக்கா மஸ்லின் துணிகள் உலக புகழ் பெற்றவை. டாக்கா மஸ்லின் சேலைகள் ஒரு தீப்பெட்டிற்குள்ளோ டிஃபன் பாக்ஸிலோ அடைத்துவிடும் அளவுக்கு லேசானவை. நுணுக்கமாக நெய்யப்பட்டவை. மால்மால் என்ற பெயரில் நெய்யப்பட்ட மிகவும் நுண்மையான மஸ்லின் ஆடைகள் 17 ஐரோப்பாவில் பெரும் ஆர்வத்தை உருவாக்கின. மஸ்லின் துணியில் தைக்கப்பட்ட ஓர் சட்டையின் எடை 10 தான் இருக்கும். ஃபேனை போட்டால் பறந்தே போய்விடும் அளவுக்கு லேசானது. மஸ்லின் துணி வகைகள் ஃபேஷன் மற்றும் ஜவுளி தொழிலில் முழுமையடையாது. ஆம், இதை நாம் முழுமையாக ஒப்புக்கொள்கிறோம். ஏனெனில் நமது அன்றாட வாழ்வின் மஸ்லின் துணிகளை நாம் அனைவரும் பல்வேறு பயன்பாடுகளுக்காக பயன்படுத்துகிறோம். ஃபேஷன் வடிவமைப்பாளர்கள் அதன் மீது வடிவமைப்புகளை உருவாக்குவதற்கு இந்த ஆடை வகை மிகவும் பல்துறை பயன்பாடு கொண்டதாக இருப்பதால் ஆன்லைனின் மஸ்லின் துணிகளை வாங்கும் போக்கும் பரவலாக உள்ளது. ஆனால் இந்த எடை குறைந்த மற்றும் காற்றோட்டமான தூய மஸ்லின் துணியில் இன்னும் பல சிறப்புகள் உள்ளன. தளர்வாக நெய்யப்பட்ட ஒரு சாதாரண பருத்தி துணி மஸ்லின் என்று அழைக்கப்படுகிறது. இந்த துணி ஒரு ஊடை நூலானது ஒரு பாவு நூலின் ஊடாக முன்னும் பின்னும் செல்லும் சாதாரண நெசவு முறையில் உருவாக்கப்படுகிறது. ஆடை வடிவமைப்பு துறையில் முடிக்கப்பட்ட ஆடையை வெட்டி தைப்பதற்கு முன்பு அதன் வடிவங்களை சோதித்து பார்ப்பதே மஸ்லின் துணியின் சிறந்த பயன்பாடாகும். மஸ்லின் பற்றிய முதல் குறிப்புகள் பண்டைய காலத்தில் காணப்பட்டன. பங்களாதேஷில் தற்போது டாக்கா என்ற இடத்தில் மஸ்லின் துணி உருவாக்கப்பட்டது. மனிதகுல வரலாறு தொடங்கிய காலத்திலிருந்தே மஸ்லின் உலகம் முழுவதும் சந்தைப்படுத்தப்பட்டு தங்கத்திற்கு இணையான மதிப்புடைய ஒரு ஆடம்பர பொருளாக இருந்து வந்துள்ளது. மஸ்லின் துணிகளில் பல வகைகள் உள்ளன. வாஸ், முல், ஸ்விஸ் மஸ்லின், தாள் போன்ற பல வகைகளை நாம் பார்க்க முடிகிறது. மஸ்லின் என்பது ஆடை, அறிவியல் மற்றும் நாடகம் உள்ளிட்ட

0: பலதரப்பட்ட பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படும் மிகவும் இணக்கமான பொருட்களுள் ஒன்று. மஸ்லின் துணியின் பயன்கள் ஆடை மற்றும் தையலோடு நின்றுவிடாமல் வீட்டு அலங்கார பொருட்களும் சுத்தம் செய்வதற்காகவும் கலைப்படப்புகள் சார்ந்தும் சீஸ் தயாரிப்பதிலும் என்று பல நிலைகளில் பயன்படுகிறது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் மஸ்லின் துணியின் சிறப்புகள். தகவல்கள் வழங்கினார் எம். கஸ்தூரி அவர்கள்.

0: கொடி பறக்குது திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.
0: நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
3: தமிழ் அமுதம் வழங்குகிறார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
4: தமிழரின் பழம்பெரும் சமயம் சைவ சமயம் ஆகும். சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதி, பசு, பாசம் பற்றி விளக்குவன ஆகும். பதி எனில் இறைவன், பசு என்பது உயிர், பாசம் என்பது தலை. மெய்கண்ட தேவர் என்பார் சைவ சித்தாந்தத்தின் முதல் குரவர் ஆவார். இவர் இயற்றிய நூல் சிவஞான போதம். மெய்கண்ட சாத்திரம் என்றும் அனுபூதி நூல்கள் என்றும் பொதுவாக சைவ சித்தாந்த நூல்களை அழைப்பர். இந்நூல்களின் சாரம் சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை என்பதாம். சிவஞான போதம் சைவ சித்தாந்த நூல்கள் 14 இதுவே தலையாயது. இதில் 12 சூத்திரங்களும் இவற்றை விளக்கும் 32 அதிகரணங்களும் உள்ளன. இந்நூலின் முதல் 6 சூத்திரங்களும் பதி இறைவன், பாசம் தலை, பசு உயிர் ஆகியவற்றின் உண்மைகளையும் தன்மைகளையும் கூறுவன. இந்நூலின் அடுத்த பகுதி உண்மை அதிகாரம் என கூறப்படும். பரம்பொருளால் உலகத் தோற்றம், நிலை, அழிவு என்னும் முத்தொழில் படுகின்றது. அப்பரம்பொருளே சிவம் என்றும் கூறுகின்றது. இந்நூல் முப்பொருள் உண்மை, வீடு பேரடைய ஞான நெறி, அந்நெறி நின்றார் அடையும் நன்மை, ஐந்தெழுத்து ஓதியே அருள் பெற இயலும் என்ற கருத்துக்களை உணர்த்துகின்றது. சிவஞான போதம் அருளியவர் மெய்கண்ட தேவர். மெய்கண்டாரின் சிவஞான போதம் நூலுக்கு சிறந்த முறையில் 18 வாழ்ந்த சிவஞான முனிவர் என்பார் உரை வரைந்துள்ளார். இந்நூல் சிவஞான மாபாடியம் என்று அழைக்கப்பெறுகின்றது. சிவஞான சித்தியார் சிவஞான போதத்தின் வழிநூல் இந்நூல். இந்நூல் பரபக்கம், சுபக்கம் என்னும் இரு பிரிவுகளை உடையது. பரபக்கத்தில் உலகாயுதம் முதல் பாஞ்ச ராத்திரம் முடிய 14 சமயங்கள் பேசப்படுகின்றன. சுபகத்தில் சிவஞான போதத்தை பின்பற்றி சைவ சித்தாந்த கருத்துக்கள் உள்ளன. சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை, சிவஞான சித்திக்கு மேல் சாத்திரம் இல்லை என்பது முதுமொழி. இந்நூலின் ஆசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் ஆவர். திருவுந்தியார் இந்நூலை எழுதியவர் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் ஆவார். இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் உந்தீபர என வருவதாலும் இதனுடன் திரு அடைமொழி சேர்த்தும் ஆர் என்னும் விகுதியும் சேர்த்து இந்நூல் திருவுந்தியார் என அழைக்கப்படுகிறது. இந்நூலின் கண் இறைவன், ஆன்மா, உலகம் ஆகியவற்றின் இலக்கணம், இல்லறத்தின் வாயிலாக பேரின்பப் பேற்றை பெறும் வழி, இறைவன் மனித உரு கொண்டு வந்து அருளல், இதயம் நெகிழ்ந்து இறைவனை அடையும் வழி, இவை பற்றி விளக்கப்பட்டுள்ளன. திருக்களிற்றுப்படியார் இந்நூல் தில்லை கூத்த பெருமான் கோயிலில் திருக்களிற்றுப்படியில் வைத்து பாடப்பெற்று ஏனை தன் துதி கையால் தில்லை கூத்தப்பெருமான் திருவடிகளில் வைத்த சிறப்பினாலும் திருக்களிற்றுப்படியார் என அழைக்கப்படுகிறது. ஆர் சிறப்பு குறித்த விகுதி. இந்நூலில் நாயன்மார் வரலாறுகளும் திருக்குறட்பாக்களும் மேற்கோளாக வருகின்றன. இந்நூலை இயற்றியவர் திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். 20 இந்நூல் இயற்றியவர் அருள்நந்தி சிவாச்சாரியார். இவர் தம் ஆசிரியர் மெய்கண்ட தேவரிடம் முன்னிலைப்படுத்தி வினைவி பின் பெரும் விடை கூறும் முறையில் வெண்பா அகவற்பா மாறி மாறி இயன்று வர 20 சித்தாந்த கருத்துக்களை விளக்குவது இந்நூல் ஆகும். ஆணவத்தின் 8 இயல்புகளும், மாயையின் 7 இயல்புகளும், கர்மத்தின் 6 இயல்புகளும்,

0: இந்நூலில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. உண்மை விளக்கம். இந்நூல் மெய்கண்ட தேவரின் இன்னொரு மாணவரான திருவதிகை மனவாசகம் கடந்தார் என்பவர் இயற்றியது. இவர் ஆசிரியரிடம் வினா எழுப்ப விளக்கம் பெறும் முறையில் அமைந்துள்ளது. பதி, பசு, பாசம், தன்மைகள், ஐந்தெழுத்தின் உண்மை, ஞானேந்திரியம், கரணம், தத்துவங்கள், கூத்த பெருமான் ஆடல் திறம் பற்றி விளக்குவது இந்நூல். சிவப்பிரகாசம், சிவஞான போதம், சிவஞான சித்தியார் ஆகிய இரண்டையும் பின்பற்றி சைவ சித்தாந்தங்களை பேசுவது இந்நூல். இந்நூலை இயற்றியவர் உமாபதி சிவாச்சாரியார். இவர் மறைஞான சம்பந்தரிடம் உபதேசம் பெற்றவர். இந்நூல் பொது அதிகாரம், உண்மை அதிகாரம் என்னும் இரு பிரிவுகளை உடையது. அத்வைத நிலை, ஆணவம், கண்மம், இறைவனை பயன் வரும் வழிகள், மாயையின் பிரிவுகள், சிவதீட்சை வகைகள் ஆகியவை பற்றி விளக்கி கூறுவது.
1: தமிழமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.

0: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆர்மேனியா பொது தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. 3 நாள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா, பிரேசில், எகிப்த், கென்யா, தென்கொரியா, கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, யுக்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். உலக அளவில் நிகழும் புவிசார் அரசியல் சூழலில் இந்தியாவின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவீன தொழில்நுட்பம், பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு மற்றும் வளரும் நாடுகளின் நலன்கள் குறித்து இந்தியா தனது கருத்துக்களை எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார். இதையடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்லோவேனியா செல்கிறார். அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் பெல்லேகிரி மற்றும் பிரதமர் திரு ராபர்ட் ஃபீகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். இந்திய பிரதமர் ஸ்லோவேனியா நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற கருத்தரங்கின் நிறைவு விழாவில் பேசிய அவர், UPI, டிஜி யாத்திரை, ஆகாஷ் ஏவுகணை போன்ற உலகத் தரத்திலான தயாரிப்புகள் உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்பங்களில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கார்கில் போரின்போது GPS தரவுகளை இந்தியாவுக்கு அளிக்க அமெரிக்கா மறுத்ததை சுட்டிக்காட்டிய அவர், நாவிக் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் பாதுகாப்பு படையினருக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் செலவுகளை பெருமளவில் குறைப்பதுடன் அந்நிய செலாவணியை சேமிக்கவும் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் உற்பத்தி துறையில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநில

0: அகர்தலாவில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் பேசிய அவர், காற்று மாசுபாட்டிற்கு எதிராக காடு வளர்ப்பு திட்டத்தை பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தூய்மையான பசுமையான இந்தியாவை கட்டமைப்பதற்காக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் பிரச்சாரத்தின் கீழ் மக்களிடையே மரக்கன்று நடும் இயக்கம் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும் மரக்கன்று நடும் இயக்கத்தில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று திரு சர்பானந்த சோனோவால் கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தா நகரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வர்த்தக ரீதியிலான விமான போக்குவரத்து இன்று தொடங்குகிறது. லக்னோவிற்கு இன்று காலை புறப்படும் முதல் விமானத்தில் 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணிக்கின்றனர். யமுனா விரைவு சாலை தொழில்துறை மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து வடிவமைக்கப்பட்ட இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விமான நிலையத்தை அமைப்பதற்காக 300 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த விமான நிலையம் 1.2 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அர்மேனியா பொதுத் தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஜூன் 7 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளும் கட்சி 49.7% வாக்குகளை பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த பொதுத் தேர்தலில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதன் காரணமாக தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 1 குழந்தை உட்பட 8 உயிரிழந்தனர். பந்தர்பூரில் உள்ள ரஞ்சனி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சித்தானந்த் கோயிலில் வழிபட்ட பின்னர் சொந்த கிராமத்திற்கு திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை அருகில் இருந்த கிணற்றில் விழுந்து இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் காயமடைந்த 5 அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள காவல்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளூர் மக்களுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் நிதி உதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் கிருஷ்ணா நதியில் படகு நீரில் மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். 6 பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிருஷ்ணா நதியில் இருந்த மணல் திட்டு மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இம்மாதம் 19 சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகும் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள தடை விரைவில் முடிவுக்கு வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் ஹார்மோஸ் நீரிணை பகுதியின்

0: கப்பல் போக்குவரத்திற்காக மீண்டும் திறந்துவிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே லெபனான் உட்பட அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர் மாநிலங்களில் சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. ராஜஸ்தான், கிழக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபர் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் வடகிழக்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:35. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம்புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு
3: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: யோகாவில் உணவு உண்ணும் முறைகளை 3 விதமா பிரிக்கிறாங்க. 1 ரஜசிக், 2 தமசிக், 3 சாத்விக். ஸோ ரஜசிக் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த நேரமும் தடபுடலா ஒரு விருந்து மாதிரியான உணவு. அந்த உணவு வந்து ஒரு ராஜா உண்ணக்கூடிய உணவு. அதாவது ராஜா வந்து ஒரு உணவு கேட்கும்போது அவர் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அது எந்த விதமான உணவா இருந்தாலும் ஆடம்பரமான உணவா சமைக்கப்பட்டு பல அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய உணவை தான் ரஜசிக்குன்னு சொல்லுவாங்க. ராஜா வந்து அதிகமாக போருக்கு போவாரு, அவருக்கு வந்து அதிகப்படியான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவா இருக்கும். இதுல மாமிசமும் இருக்கலாம், இல்ல வந்துட்டு ரொம்ப ரிச்சான ஃபுட்ஸ்லாம் இதுல கலந்துருக்கலாம். சுவைக்காக ஆடம்பரமா சாப்பிடக்கூடிய உணவா இருக்கலாம். அட் த சேம் டைம் ஹை எனர்ஜி தேவைப்படுற ஒரு உணவா இருக்கலாம். இந்த மாதிரியான உணவை தான் வந்து ரஜசிக் அப்படின்வாங்க. ராஜா உண்ணக்கூடிய உணவு போல பலவித பதார்த்தங்கள், பலவிதமான உணவுகள், எல்லா சுவையுடைய உணவுகளையும் அட் அ டைம் எடுத்துக்கிற உணவை தான் ரஜசிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமசிக் உணவு. தமசிக் உணவுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஸ்டேல் ஃபுட், பழைய உணவு, எப்பயோ சமைச்ச உணவை எவ்வளோ நேரம் கழிச்சு ஒரு மனுஷன் பயன்படுத்துறது. இந்த தமசிக் உணவு வந்து சாப்பிட்றவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லக்கிஷாக இருப்பாங்க, ரொம்ப லேசியாக இருப்பாங்க. எப்பயுமே அவங்களுடைய செரிமானத்திற்கு வயிற்று பகுதியில் கண்டிப்பாக ஃபயர் எலிமெண்ட்டு உடைய இது தேவைப்படும். அவங்க வயிற்று பகுதியில் இருக்கவே இருக்காது. ஜீரணம் வந்து ரொம்ப லேட்டாகும். ஜீரணம் சார்ந்த நோய்களை வந்து உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். கடைசியா வர்றது பாத்தீங்கன்னா சாத்விக் உணவு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இயற்கையில கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், அப்புறம் பருப்பு வகைகள், நட்ஸ், விதைகள், இந்த மாதிரியான உணவுகளை தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா அதிகமா சமைக்காம முழு தானியங்கள் ஊற வச்சு ஆவியில வேக வைக்கிறதோ, இல்லைன்னா சிம்பிளா சமைக்கக்கூடியதா இருக்கக்கூடியதோ, நெருப்பு அதிகமா பயன்படுத்தாம, அப்படி இல்லைன்னா குறைவான நேரத்துல நெருப்பை பயன்படுத்தி அந்த கீரையோ காய்கறிகளையோ சமைச்சிட்டு அதை அப்பவே ஃப்ரெஷ்ஷா சமைச்ச உடனேயே சாப்பிட்றது தான் வந்து சாத்வீக உணவு முறை. இந்த சாத்வீக உணவை வந்து நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல எப்பவுமே ஜீரண உறுப்பு வந்து சரியா செயல்படும். ஒரு மனுஷனுடைய வயிறு சுத்தமா இருந்து ஜீரண உறுப்பு சரியா செயல்படுதுனாலே அவங்களுடைய மென்டல் கிளாரிட்டியும் ரொம்ப சரியா இருக்கும். அவங்களுடைய மென்டல் திங்கிங் வந்துட்டு ரொம்ப சரியா இருக்கும். இது சயின்டிபிக்லி ப்ரூவன் தான்.

0: ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாத்வீக உணவு எடுத்து எளிதான செரிமானம் நடக்கும்போது ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளும் சரி எண்ணங்களும் சரி எல்லாமே வந்து சரியா இருக்கும்ன்றதுனால சாத்வீக உணவு முறையத்தான் வந்துட்டு நம்ம யோகா வந்து பரிந்துரைக்குது. அதிக நல்ல நார்ச்சத்து உள்ள இயற்கையில விளைந்த உணவுகள், சூரியன் இருக்கும்போது இந்த பருப்பு, சூரிய ஒளி இருக்கும்போது இந்த பருப்பு வகைகள், இந்த தானியங்கள், முழு தானியங்கள், மாவுகள், இதெல்லாம் வந்துட்டு பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சூரியனுக்கு மறைஞ்ச அப்புறமா சாதாரணமா உணவு எடுத்துக்கிறத யோகா வந்து பெருசா பரிந்துரைக்கிறது இல்ல. அப்படியே எடுத்துக்கிறதா இருந்தாலும் நம்ம தூங்க போறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம உணவை வந்து சரியா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுவும் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். அப்பத்திக்கு தயார்படுத்துற உணவு தான் சாத்வீக உணவு. அந்த உணவை சாப்பிட்டுட்டு 4 மணி நேரம் கழிச்சுதான் நம்ம வந்துட்டு தூங்க போகணும். சோ நம்மளோட வாழ்வியல் இடத்திற்கு ஏத்தா மாதிரி தான் தீங்கு விளைவிக்காத வகையில நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கணும். அதுக்கே அடிக்ஷன் ஆகி ஓவர் ஈட்டிங்கு, ருசிக்கு அடிமையாகி ஓவர் ஈட்டிங் பண்றதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு டயட்டை பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம யோகா பயிற்சி செய்யறது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு நண்பர் ஆனந்தமா சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த பழக்கத்தை விட்டுடுங்களேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விட்டுடலாம்னு தான் பாக்குறேன், ஆனா முடியலையேன்னார். மனசு வச்சா எல்லாம் முடியும் அப்படின்னும் அவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். அப்புறம் சொன்னார், சரி சார், இதுதான் நான் பிடிக்கிற கடைசி சிகரெட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக புகையை உள்ளுக்கு இழுத்தார். அதுக்கப்புறம் அந்த துண்டு சிகரெட்டை வீசி எரிஞ்சுட்டார். ஒருத்தர் இது மாதிரி தீர்மானம் பண்ணி தன்னுடைய கடைசி சிகரெட்டை தூக்கி எரிஞ்சுட்டார்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கு பிறகு அவர் உடம்புல படிப்படியாக என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விவரப்பட்டியலே வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன விவரம் தெரியுமா? ஒருத்தர் வந்து புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்துறாருன்னு வச்சுங்க, அப்படி அவர் நிறுத்தின 20 நிமிடங்களுக்குள்ள உயர் ரத்த அழுத்தம், உடல் வெப்பம், நாடி துடிப்பு இதெல்லாம் சரியான நிலைமைக்கு வந்துருதான். 8 மணி நேரத்துக்குள்ள இந்த ஸ்மோக்கர்ஸ் பிரீத் அப்படிங்கிற தன்மை மறைஞ்சிருதான். ரத்தத்தில் உள்ள கார்பன் மோனாக்சைடு அளவு குறையுதான், ஆக்சிஜன் அளவு கூடுதான், சரியான அளவுக்கு வந்துருதான். ஒருத்தர் கடைசி சிகரெட்டை தூக்கி எரிஞ்சுட்டார்னா 24 மணி நேரத்துக்குள்ள மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிடுதான். 48 மணி நேரத்துக்குள்ள உணர்வு நரம்புகளின் முனைப்பகுதிகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுதான். அதனால் நாக்கு சுவை உணர்வு, மூக்கின் முகரும் சக்தி இதெல்லாம் வந்து மேம்படுதான், நல்ல நிலைமைக்கு வந்துடுதான். சிகரெட்டை நிறுத்தின 3 நாளுக்குள்ள மூச்சு விடுறது சுலபமாயிடுதான். இப்படி அவங்க பட்டியல் நிறைய சொல்கிறாங்க. 2 அல்லது 3 மாதத்துக்குள்ள என்ன தெரியுமா? ரத்த ஓட்டம் வந்து மேம்படுது, நடக்கிறது சுலபமாயிடுது, நுரையீரல் கொள்ளளவு 30% அதிகரிக்குது, 1 to 9 மாதத்துக்குள்ள சுவாச குறைபாடுகள் நீங்குது, நுரையீரலில் இருக்கக்கூடிய இந்த அசுத்தம் வடிகட்டும் திசுக்கள் சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு, 1 வருஷத்துக்குள்ள இந்த இதய அழுத்த நோய்க்கான வாய்ப்பு பாதியாக குறைஞ்சிருது, இந்த சிகரெட்டை நிறுத்தின 5 வருஷத்துக்குள்ள ஒரு நாளைக்கு 1 பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறவர்களில் நுரையீரல் புற்றுநோயினால் சாகிறவர்கள் எண்ணிக்கை பாதியாக குறைஞ்சிருது, புற்றுநோய் செல்கள் வந்து சீரமைக்கப்படுது. ஆக ஒருத்தர் புகைக்கிறத விட்டுணும்னு தீர்மானம் பண்ணி தன் கையில் இருக்கிற சிகரெட்டை இதுதான் கடைசின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டா அதுக்கப்புறம் படிப்படியாக இவ்வளவு நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்படுறதாக இந்த அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி தெரிவிச்சிருக்குது. அதனால் புகைப்பழக்கம் உள்ளவங்க இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து அந்த பழக்கத்தை விட்டுவிடுறது ரொம்ப நல்லது. ஆனால் அதையெல்லாம் நாம் சொன்னால் யார் கேட்குறாங்க? என்னுடைய நண்பர் ஒருத்தர் புகைப்பழக்கம் உள்ளவர், அவர் என்கிட்ட சொன்னார், சார், சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விட்டுவிடுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய கஷ்டமான செயல் இல்லை, அது ரொம்ப சுலபம் அப்படின்னார். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். நான் ஏற்கனவே 20 தடவை அந்த பழக்கத்தை விட்டுருக்கேன் சார் அப்படின்னார் ரொம்ப பெருமையாக.
2: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
4: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு

0: கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
1: விலை ஆதரவு திட்டம் அப்படிங்கிற பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். இந்த திட்டத்தோட முக்கிய அம்சமே என்னன்னா, அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலையில எண்ணெய் வித்துக்களை உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. விவசாயிகளுக்கு உறுதி செய்யப்பட்ட வருமானம் கிடைக்கும். எப்போதுமே வந்து அறுவடை காலமும் எண்ணெய் விதை பயிர்களை விதைக்கிற காலத்திலையும் இந்த திட்டங்களோட பயன்களை பெற்றுக்கொள்ளலாம்.
0: இந்திய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கான வாய்ப்புகளும் குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கம்மி நேரத்தில் அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்
4: காட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேரம் 7:35. புத்தம்புது காலையில் இனி திரை காணும் கேட்கலாம். இஸ்பேடு ராஜாவும் இதய ராணியும் திரைப்படத்திற்காக அனிருத் பாடி உள்ள பாடல்

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: திரைக்காலத்தில் இனி ராங்கி திரைப்படத்திற்காக சத்யா சின்மயி பாடியுள்ள பாடல்

0: ஆகாஷ்வாணி நேரம் 7:45 நம்மிடம் புத்தம் புது காலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: நகர்வலம்.
2: மரமே வரம்.
3: இந்த உலகத்துல மனிதன் நிம்மதியா வாழ்வதற்கு இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளிலேயே மிக உன்னதமானது மரங்கள் மட்டும்தான். ஒரு மரம் என்பது வெறும் தாவரம் கிடையாது, அது மனித குலத்தின் ஆதி அந்தமில்லாத உயிர் நண்பன். அதனால்தான் நம்ம முன்னோர்கள் மரங்களை தெய்வமாக மதித்து வழிபட்டாங்க. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தா அந்த பிள்ளையோட பேரை சொல்லி ஒரு மரக்கன்றை நட்டு வளர்க்கிற அழகான வழக்கம் நம்ம தமிழ் மரபில் இருந்தது. அந்த மரம் வளர்ந்து அந்த பிள்ளையின் வாழ்நாள் முழுவதுமே அத்தனை நன்மைகளையும் வாரி வழங்கும் என்ற தீர்க்கமான தொலைநோக்கு சிந்தனை அதற்குள் இருந்தது. கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பாருங்க, இந்த மரங்கள் நமக்காக என்னவெல்லாம் செய்து, நாம் உயிர் வாழறதுக்கு ஒவ்வொரு நொடியும் சுவாசிக்க தேவையான சுத்தமான ஆக்சிஜனை முற்றிலும் இலவசமாக வழங்குவது இந்த மரங்கள் தான். அதே நேரத்தில் நாம் வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உறிஞ்சிட்டு சுற்றுச்சூழலையே சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த மரங்கள் தான். சூரியனின் கடுமையான வெயிலை தன்னுடைய உடம்பிலே தாங்கிக்கிட்டு நமக்கு குளிர்ச்சியான நிழலையும் இதமான சூழலையும் தருகிறது. ஆனால் இன்னைக்கு உலக நாடுகள் முழுக்க வெப்பநிலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. கோடைக்காலங்களில் மனிதர்களால் தாங்க முடியாத அளவுக்கு வெயில் கொளுத்துது. நிலத்தடி நீர் மட்டும் பாதாளத்துக்கு கீழே போயிடுச்சுன்னு கவலைப்படுறோம். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் காடுகளையும் மரங்களையும் நாம் இரக்கமில்லாமல் வெட்டி அழிச்சது தான். முன்பெல்லாம் கிராமத்து சாலைகளோட இரண்டு புறமும் பிரம்மாண்டமான ஆலமரங்களும் வெப்பமரங்களும் புளிய மரங்களும் கம்பீரமாக நின்றுகிட்டு இருக்கோம். பயணிகள் அந்த மரத்தோட குளிர்ந்த நிழலில் அமர்ந்து தங்களோட கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு ஓய்வெடுத்துட்டு போவாங்க. ஆனால் இன்னைக்கு நகரமயமாக்கலால் அந்த அழகான காட்சிகள் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. மரம் நமக்கு வெறும் நிழலை மட்டுமல்ல, நம்ம பசியத்திருக்கிற சுவையான உணவையும் வாரி வழங்குது. மாம்பழம், கொய்யாப்பழம், நெல்லிக்காய், பலாப்பழம்னு சத்துக்கள் நிறைந்த பழங்கள் மரங்கள் நமக்கு தர்ற கொடை தான். நமது வீட்டு வேப்ப மரத்தை எடுத்துக்கிட்டா அதனோட இலை, பூ, பட்டை, காய்னு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. அதே போல இந்த மரங்கள் எத்தனையோ பறவை இனங்களின் வீடாகவும் விளங்குது. சிட்டுக்குருவி, கிளி, காகம்னு பல பறவைகள் மரங்கள்ல தான் கூடு கட்டி வாழுது. நாம மரங்களை வெட்டுற போது அங்கே வாழுகிற எத்தனையோ ஜீவராசிகளின் வாழ்வாதாரத்தையும் சேர்த்து அழிக்கிறோம். ஒரு மரம் முழுமையாக வளர்வதற்கு பல ஆண்டுகள் தேவைப்படுது, ஆனா அதை வெறும் 5 நிமிடத்துல வெட்டி சாய்த்து விடுகிறோம். எவ்வளவு பெரிய சுயநலம் இது! அதனால்தான் மரங்களை பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். புதிய கட்டிடங்கள், சாலைகள் அமைப்பதற்காக ஒரு மரத்தை நாம வெட்ட நேரிட்டா அதற்கு பதிலாக அந்த இடத்தை சுற்றிலும் புதிய மரக்கன்றுகளையாவது நட்டு வளர்க்கணும். பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தங்களின் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற விசேஷமான நாட்கள்ல நினைவாக ஒரு மரக்கன்று நடுங்க. அது உங்களின் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் தருகிற ஆரோக்கியமான காற்று என்னுகிற உன்னத பரிசா அமையும். நம்ம பூமிக்கு கருமேகங்களை ஈர்த்து சரியான பருவத்துல மழையை கொண்டு வரதுலையும் நிலத்தடி நீரை பாதுகாப்பதிலையும் மரங்களுக்குத்தான் முக்கிய பங்கு இருக்கு. மண்ணினுடைய வளத்தை அதிகரிக்கவும் மண்ணரிப்பை தடுக்கவும் மரங்கள் பெரிதும் உதவுகின்றன. மரங்கள் இல்லாத இடங்கள்ல வறட்சி அதிகமாக ஏற்பட்டு விவசாயம் முற்றிலும் அழியும் அவல நிலை உண்டாகுது. மரங்களால் பேச முடியாதுதான், ஆனால் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் தன் வாழ்நாள் முழுவதும் நமக்கு சேவை செய்கின்றன. ஒரு மரம் சுட்டெரிக்கும் வெயிலில் தான் நின்று கொண்டு நமக்கு குளிர்ந்த நிழலை தருகிறது. தம்மீது கல்லை எறிந்து அடித்தாலும் கோபப்படாமல் இன்முகத்தோடு சுவையான பழங்களை தருகிறது. மனிதனுக்கு தன்னலமற்ற வாழ்க்கையை இந்த மரங்கள் மௌனமாக நமக்கு கற்றுத் தருகின்றன. நேயர்களே, இனி என் வாழ்நாளில் ஒரு மரத்தை கூட தேவையின்றி வெட்டமாட்டேன், முடிந்தவரை புதிய மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பேன் என்று நாம் அனைவரும் நெஞ்சார உறுதியேற்போம். மரங்கள் இருந்தால்தான் மேகங்கள் குளிர்ந்து மழை இருக்கும், மழை இருந்தால்தான் நீர் இருக்கும், நீர் இருந்தால்தான் உணவு இருக்கும், உணவு இருந்தால்தான் மனித உயிர் இருக்கும். எனவே மனித வாழ்க்கையின் ஒட்டுமொத்த இயக்கத்தின் அடிப்படையே இந்த மரங்கள் தான் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நாம ஆசையா நட்ட மரத்தின் நிழலில் ஒருவேளை வாழ்நாளில் நாம் அமர முடியாவிட்டாலும் பரவாயில்லை, நமது வருங்கால தலைமுறையினர் அதன் நிழலில் சுகமாக வாழ்வார்கள். அதைவிட நமக்கு என்ன பெரிய புண்ணியம் வேண்டும் சொல்லுங்கள். ஆகவே

0: சுயநலமின்றி மரங்களை வளர்ப்போம், மரங்களை பாதுகாப்போம், புதிய மரங்களை நட்டு வளர்ப்போம், பசுமையான பூமியை உருவாக்குவோம்.
1: மரமே வரம், எழுதியவர் எஸ் கணேசன், வாசித்தவர் விஜய்.
2: சென்று வந்தோம் நகர்வலம். இனிய திரைசை பாடல் ஒன்று கேட்கலாம். நிலாவேவா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: திரைசை பாடல் கேட்டீர்கள். நேரம் 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ளம் கொண்ட சிதம்பரநாதன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையதரன் என்ற வள்ளுவரின் ஒன்னே முக்காலடி குரல் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் வனங்களின் முக்கிய பங்கு என்னங்கிறத எடுத்துரைக்குது. பண்டைய காலங்களிலிருந்தே நம்ம நாட்டின் பாரம்பரியம் மிக்க பல்வேறு கலாச்சாரங்களில் மரங்கள் மக்களின் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து காணப்படுகின்றன. மனிதனின் வாழ்க்கை மரங்களின்றி ஓடாது, முழுமை பெறாது. உலகளவில் உள்ள தாவரங்களில் சுமார் 12% தாவரங்கள் நம்ம நாட்டில் இருக்குதான். வன வளத்தை பொறுத்தவரை 16 வகைப்பட்ட வனங்கள் நம்ம நாட்டில் இருக்குதான். 1988 தேசிய வன கொள்கைப்படி நம்ம நாட்டின் மொத்த வனப்பரப்பில் 33% காடுகள் இருக்கணும். ஆனால் அவ்வளவு பரப்பு நம்மகிட்ட இல்லை. சமீப காலமாக காப்பு காடுகளுக்கு வெளியே மரங்கள் வளர்ப்பது அதிகரித்து வருது.
2: சிதம்பரநாதன் சார்,
3: நம்ம மாநிலத்தில் இந்த சதவீதம், வனப்பரப்பின் சதவீதம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போது மர சாகுபடி அதிகரிச்சிட்டு வருது. 2014 வெளியிடப்பட்ட தேசிய வேளாண் காடுகள் கொள்கையில் ஒவ்வொரு மாநிலமும் 20 முக்கிய மரங்களை தேர்ந்தெடுத்து அவற்றின் சாகுபடியை விவசாயிகள் மத்தியில் ஊக்குவிக்கணும்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் தொகை பெருக்கத்தாலும் அதிகரித்து வரும் நகரமயமாக்கலாலும் மரம் சார்ந்த தொழிற்சாலைகளின் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாலும் மரங்களின் தேவை நம்ம மாநிலத்தில் ஓராண்டுக்கு சுமார் 25 லட்சம் டன்னு கணக்கிட்டிருக்காங்க. இப்போது இந்த தேவை இன்னும் அதிகரிச்சிருக்கோம். நம்ம நாட்டில் ஏறக்குறைய 20 வகையான மரம் சார்ந்த தொழிலகங்கள் இருக்கின்றன. இந்த நிறுவனங்களுக்கு சமீப காலமாக அரசு வனங்கள்லேருந்து தான் தேவையான மரங்களை பெற்றார்கள். ஆனால் இப்போது திருத்தப்பட்ட வனச்சட்டம், வனக்கொள்கை காரணமாக தற்போது வனங்களில் இருந்து மூலப்பொருள் பெறுவது இயலாத காரியமாக இருக்குது. அதனால் தற்போதுள்ள மரங்களின் தேவையை கருத்தில் கொண்டும் வருங்காலங்களில் ஏற்படக்கூடிய பொருளாதார மாற்றங்களை கவனத்தில் கொண்டும் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் அடுத்த 5 இந்தியாவில் சுமார் 152 மில்லியன் கனமீட்டர் அளவுக்கு மரங்கள் தேவைப்படும். இவற்றில் நெடுங்கால மரங்கள், குறுகிய கால மரங்களும் அடங்கும். எல்லாத்தையும் தேவையின் அடிப்படையில் பயன்படுத்த சில கொள்கை முடிவுகளை எடுத்திருக்காங்க. வனக்கொள்கையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 20 வகையான மரங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்து அவற்றை சாகுபடி செய்ய ஊக்குவிக்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனால்
2: சிதம்பரநாதன் சார்,
3: அந்த காலத்திலேயே நமது முன்னோர் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தல விருட்சத்தை குறிப்பிட்டு அவற்றை வளர்க்க செய்தாங்க. தல விருட்சங்கிறது மரம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மரம். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு முதுமொழி உண்டு. கோயில் இருந்தால் அங்கே ஒரு குளம் இருக்கும். குளத்தை சுற்றிலும் குளக்கரை இருக்கும். குளக்கரையில் பல்வேறு வகையான மரங்களை வளர்க்கும் பழக்கம் இருக்குது. ஆலமரம், அரச மரம், புளிய மரம், பூவரசு, புங்கன், வேம்பு, குமிழ், பெருமரம், கடம்ப மரம், மகாகனி, தடசு, வேலமரம், புன்னை, இலுப்பை, இலவ மரம், நீர்மருது, அப்புறம் மூங்கில், மலவேம்பு, சவுக்கு, யூக்கலிப்டஸ்னு இந்த பட்டியல் நீளுது. இது போன்ற மரப்பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்து காசு பார்க்கலாம் பார்க்குறாங்க. உங்களை மாதிரி தனிப்பட்டவர்களும் மரம் வளர்ப்பில் ஆர்வம் காட்டணும். மனிதனின்றி மரங்கள் வாழும் வளரும். மரமின்றி நம்மளால் வாழ முடியாது. இப்போதைய காலம் ஓடும். நமது சந்ததியினரின் காலமும் நல்லபடியாக போகணும்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும், வளர்த்தே ஆகணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்தி.

0: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21 நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி நேரம் 8:02. சென்னை மத்திய அலை 720 kHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக உள்ளம் கேட்குமே திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீமதுமிதா பாடியுள்ள பாடல்

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
3: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பையா திரைப்படத்திற்காக ஒலிக்க இருக்கும் குரல் பென்னி தயாள்.

0: International Airport in Jewar begins commercial flight operations. National Testing Agency releases admit cards for NEET UG 2026 re-exam to be held on 21st of this month. And in cricket, India beat Pakistan by 64 runs in their ICC Women's T20 World Cup opener at Edgbaston in Birmingham. And with that, we end the morning news. Have a nice day.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி தொடர்ந்து திரைக்கானம் கேட்கலாம். ஓமை கடவுளை திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: திரைக்காலத்தில் இனி சூரரை போற்று திரைப்படத்திற்காக தீ பாடி உள்ள பாடல்.

0: பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி. வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவபிரகாஷ். இயற்கை மற்றும் யோகா மருத்துவராக இருக்கேன். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. முதுமைங்கிறது எப்படி பார்த்தோம் அப்படின்னா, 40 வயசுக்கு மேலேயே எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு, 30 வயசுக்கு மேலே எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துல நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ரெகுலரா நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, கன்சிஸ்டன்சி இல்லாம திடீர்னு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைப்போம், திடீர்னு ஏதோ ஒரு சில காரணங்களால அந்த வேலைகள் வந்து செயல்பட முடியாம போயிடும். அப்ப அந்த மாதிரி போறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை வந்து செயல்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகள் அமைஞ்சாலும் நம்ம வந்து அதை வந்து ஒழுங்கா பயன்படுத்திக்க முடியாதனால பல ப்ராப்ளங்கள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுது. இப்போ நான் இதை முக்கியமா இன்னைக்கு சொல்ல போறது என்னன்னா, நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அந்த காலத்துல முனிவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இது மெயினா இந்த டயத்துல நம்ம இந்த யோகா பத்தி நம்ம நினைவு கூறுறதுக்கு நம்ம முதல் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, லார்ட் சிவா. அவங்க தான் வந்து யோகாவை வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதாவது மக்களுக்கு வந்து இயற்கையா சீக்கிரமா அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பா ஒரு ப்ராப்பர் சேனல் சொல்லும் பாத்தீங்களா, அதை வந்து கொண்டு கொடுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர்கள் வந்து லார்ட் சிவா. ஆக்சுவலா இந்த லார்ட் சிவா மூலமா தான் பதஞ்சலி யோக முனிவர் மூலமா தான் இது வந்து நம்ம உலகத்திற்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த பதஞ்சலி யோக முனிவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதை ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல வந்து கொண்டு வந்து மக்கள் எல்லாத்தையும் அறியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால அவங்க வந்து பதஞ்சலி யோக முனிவர் வந்து இதை வந்து நமக்கு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. மெயினா இதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யேகார், தாரன், தியான், சமாதி, அதாவது இதை வந்து 8-fold பாத்வே அப்படிம்பாங்க. எதனாலன்னா, இப்ப நார்மலா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கத்துக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா எப்படி எல்லாம் நம்ம கத்துக்கணுங்கிறத ஈஸியான வழியில நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்ப எம் அண்ட் நியம் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எம் வந்து சமூக ஒழுக்கம். ஆக்சுவலா அந்த சமூக ஒழுக்கத்துல என்னென்னலாம் வரும்னா, அகிம்சை, சத்திய, அஸ்தே, பிரம்மச்சாரி, அபரிக்கிரக, யம அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார்கிட்டையும் சண்டை போடாம இருக்கிறது, உண்மையா இருக்கணும், திருடாம இருக்கணும், புலனடக்கம் இருக்கணும், பேராசை இது இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இது எல்லாமே எப்படின்னா சமூக ஒழுக்கத்தை குறிக்கும். நியம், நியம்ங்கிறது எப்படின்னா தனிப்பட்ட ஒழுக்கம். இப்ப தனிப்பட்ட ஒழுக்கங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, சௌச்ச, சந்தோஷ், தபஸ், சத்தியாய, ஈஸ்வர் பிரணிதானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது எப்படின்னா, நம்ம வந்து தூய்மையா இருக்கிறது, மன நிறைவா இருக்கிறது, ஒழுக்கமான முயற்சி இருக்கிறது, சுய ஆய்வு பண்ணிக்கணும், இறை அர்ப்பணிப்பு இருக்கணும், அதாவது சரண்டர் டு காட், பிரிங் பர்ஃபெக்ஷன் சமாதி அப்படிம்பாங்க. அதாவது நம்ம வந்து எந்த ஒரு செயல் செய்யறப்பையும் ஒரு மன நிறைவோட செய்யணும். இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்க போற மாதிரி இருந்தாலும் சரி, யோகா பத்தி கத்துக்கிறவங்க இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஒழுக்க முறைகள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சமூக ஒழுக்கம் இருக்கணும், அடுத்து தனிப்பட்ட ஒழுக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு யோகா கத்துக்கிறதுக்கே அவங்க உடம்பு வந்து தயாரா நிலை இருக்கும். இப்ப ஆசனாஸ்ங்கிறது என்ன பண்ணா, உடல்நிலை மற்றும் பயிற்சிகள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடலை வலுவாக வைக்கிறதுக்கும், பிளெக்சிபிலிட்டியா இருக்கிறதும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வராம இருக்கிறதுக்கும் ஆசனங்கள் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து பிரணயாமா அப்படிங்கிறது என்னன்னா, மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய பயிற்சிகள் இருக்கு. நம்ம உடம்பு திடீர்னு வெப்பம் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி கூல் பண்றதுக்கு, திடீர்னு நம்ம உடம்பு வந்து கூலிங் ஆயிடுச்சுன்னா எப்படி வெப்பப்படுத்துறதுக்கு, அந்த மாதிரி நம்ம உடம்புல எப்படி எப்படிலாம் எனர்ஜி லெவல் வந்து அதிகப்படுத்தணும், அப்ப என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணா நம்ம உடம்பு வந்து பல வியாதிகள் சரி பண்ணும் அப்படிங்கிறது இந்த பிரணயாம பயிற்சியில வந்து சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து பிரத்யாகாரம் அப்படின்னா, நம்ம என்னன்னா நம்மளோட ஐம்புலன்கள் சொல்லலாம், அது உள்நோக்கி திருப்புதல். அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம புலன்களை வந்து உள்நோக்கி திருப்புறது, அதனால வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து தியான். தியான்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தொடர்ச்சியான மனக்குவிப்பு அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி தாரணான்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அது என்னன்னா மன ஒருநிலைப்படுத்தல். நம்ம சொல்லுவோம்ல, மனசு டைவர்ட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீ கவனம் செலுத்து அப்படிம்போம் பாத்தீங்களா. அப்ப அந்த மாதிரி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். அதுக்கப்புறம் தியானம். தியானங்கிறது அந்த ஒருநிலைப்படுத்தல வந்து தொடர்ச்சியா ஒரு மனக்குவிப்புல கொண்டு போய் நிக்கிறது. அதுக்கப்புறம் தான் சமாதி. சமாதிங்கிறது எப்படின்னா, உயர்ந்த ஆன்மீக நிலை, அதாவது பேரானந்தம் அனுபவிக்கிறது. இது வந்து எளிய விளக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யம் நியம் ரெண்டுமே எதை குறிக்கிறதுனா நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்தை குறிக்கும். ஆசனாஸ் பிரணயமாங்கிறது உடல் மற்றும் மூச்சு ஆரோக்கியத்தை குறிக்கும். பிரத்யாகாரா தாரணா தியானா இது எல்லாமே எதுனா மன வளர்ச்சியை குறிக்கும். அடுத்து சமாதிங்கிறது ஆன்மீக நிறைவை குறிக்கும். இப்போ இது எதுக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த யம், நியம், ஆசன், பிரணயாமம், பிரத்யேகார், தாரன், தியான், சமாதி, இந்த 8-fold பாத்வே தான் இந்த யோகாவோட ஒரு முழு சாராம்சம் சொல்லுவோம்ல. அது இதை மெயினா நமக்கு கொடுத்தது வந்து யார் மூலமா நமக்கு கிடைச்சுனா, லார்ட் சிவா மூலமா கிடைச்சது. அதுக்கப்புறம் இதை வந்து ரிட்டர்ன் ஃபார்ம்ல நமக்கு யாரு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, பாம்பாவும் பாலி மனுஷனாவும் இருப்பாங்க. அது நிறைய கோயில்கள்லாம் நீங்க பாக்கலாம், பதஞ்சலி முனிவர் சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த யோகாவை பொறுத்தளவு நம்ம வந்து இந்த பதஞ்சலி யோக முனிவர் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பதஞ்சலி யோக சூத்ரான்னு சொல்லிட்டு இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த யோகாவை பத்தியும், நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது பத்தியும் நிறைய விஷயங்கள்.

இடம்பெற்றது திரைகானம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நல

இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சட்கிரியாஸ். சட்கிரியாஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து உடலை வந்து மனசையும் எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ஒரு 6 முக்கியமான யோகால ஒரு சுத்திகரிப்பு முறைகள் இருக்கு. சட்கிரியாஸ் அப்படிம்பாங்க. இதுல வந்து நேத்தி அப்படிம்பாங்க. நேத்திங்கிறது என்ன பண்ணா, மூக்கை கிளீன் பண்றது. இதுக்கு வந்து ஜல நேத்தி பாட்டுன்னு தனியா ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா, மூக்கை வந்து சுத்தப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து சூத்திர நீத்தின்னு ஒண்ணு இருக்கு. சூத்திர நீத்தினா நம்ம ரப்பர் கேத்தட்டர்ன்னு இருக்கும், அது வந்து மூக்கு வழியா விட்டு உள்நாக்கு வழியா அந்த நாக்கு வழியா வெளியில வரும். அது வந்து எதுக்குன்னா, அந்த மூக்குல ஏதாவது சளி ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை கிளீன் பண்றதுக்காண்டி பயன்படுத்துறது. அதுக்கடுத்து தோத்திங்கிறது என்னன்னா, உணவு குடலையும் வயிற்றையும் சுத்தப்படுத்துறது. இது என்னன்னா, நம்ம சொல்லுவாங்கல்ல எல்லா வியாதிக்கும் மெயின் காரணம் வந்து வயிறு. வயிறு சுத்தமா இருந்தாவே போதும், உடம்புல இருக்க பல வியாதிகள் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப தோத்திங்கிறது உணவு குடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படும். அதுக்கடுத்து நாளிங்கிறது என்னன்னா, வயிற்று இருக்கிற சதைகள், அந்த சதைகளை வந்து சுத்திகரிப்பு செய்யவும் ஒரு மசாஜ் பண்ற மாதிரி ஒரு சில மூவ்மெண்ட் வந்து அதுல வந்து சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து பஸ்திங்கிறது என்னன்னா, பெருங்குடலை சுத்தம் செய்யறது. பெருங்குடலை சுத்தம் செய்யறதுன்னா இனிமாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி தான் இதுல வந்து அந்த பஸ்திங்கிறது வந்து இதுல சொல்லுவாங்க. அடுத்து கபாலபாதி என்னன்னா, மூளை ஒளிர செய்யும் சுவாச சுத்திகரிப்பு முறை. இது வந்து என்னன்னா, இந்த பயிற்சியில வந்து கொஞ்சம் வேகமா பண்ணுவாங்க. அது எப்படின்னா, கபாலபாதிங்கிறது ஆக்டிவ் எக்ஸலேஷன் சொல்லுவாங்க. இப்ப உடனே லைட்டா நான் செஞ்சு காமிக்கிறேன், அந்த மாதிரி செய்வாங்க. இது எப்படின்னா, ஆக்டிவ் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணணும். அதாவது போர்ஸ்ஃபுல்லா மூச்சு காத்து வெளியே மட்டும் தான் உள்ளணும். உள்ள இழுக்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்க கூடாது. இது எதுக்குன்னா, மெயினா வந்து நுரையீரலோட திறனை வந்து அதிகரிக்கும், மன தெளிவு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் திராதகம். திராதகங்கிறது நம்ம ஏற்கனவே இந்த தீபத்தை பாக்குறது, ஏதாவது ஒரு புள்ளிய போக்கஸ் பண்ணி பாக்குறது. திராதகம் வந்து அந்தரங்க திராதகம் அப்படிம்பாங்க. அதே ஒளிய கண்ணை முடிக்கிட்டு நம்ம புருவ மத்தியில பாக்குறது, இல்லாட்டி நம்ம ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு சில வழிகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்து மூலமா நம்ம வந்து பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். அதாவது நம்மளோட கவனங்களை வந்து வெளியில ஃபர்ஸ்ட் ஒரு நிலைப்படுத்துறதுக்கும், அதே இது கொஞ்ச நேரம் சென்று உள்பக்கமா நம்மளோட கவனத்தை செலுத்துறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, சட்கிரியாஸ். எப்படிமாங்க சட்கிரியாஸ் எப்படின்னா, யோகாவை பொறுத்தளவு நம்ம எந்த ஒரு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த சட்கிரியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அதை கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆசனாசோ பிரணயமாவோ பிரத்யாகாரோ தாரண தியானம் சமாதிவு ஸ்டேஜ் அடையிறதுக்கு இது ஒரு முதல் நிலைன்னு சொல்லுவோம். இப்போ யோகாவை பொறுத்தளவு 7 டாக்டர்ஸ் சொல்லி மெயினா நம்ம வந்து அவங்களை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அந்த 7 டாக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சன்லைட் மெயினான முதல் டாக்டர், சூரிய ஒளி, அடுத்து வாட்டர் அதாவது தண்ணி, மூணாவது வந்து உணவு. உணவு வந்து சாத்விக் ஃபுட்னு சொல்லுவாங்க, சுத்தமான இயற்கை உணவு. அதுக்கப்புறமேட்டுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது டாக்டர் வந்து அந்த மனநிலை சொல்லுவாங்களா, அது பாசிட்டிவ் எண்ணங்களோட இருக்கணும் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க, நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், அப்புறம் ரிலாக்ஸேஷன் முக்கியம், அதோட சேர்த்து உடற்பயிற்சி முக்கியமான. இந்த 7 டாக்டர் மூலமாவே நம்மளோட பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். இப்ப சூரிய ஒளி மூலமா நம்ம எப்படி வியாதிகளை சரி பண்ணலாம்னா, சூரிய ஒளி மூலமா நமக்கு என்ன கிடைக்கும், வைட்டமின் டி சத்து கிடைக்குது. நம்மளோட உடம்புல இருக்க தேவையில்லாத டஸ்ட்கள் கிருமிகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அதனால பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில கொஞ்ச நேரம் ஒரு 6-7 மணி போல சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் காமிக்க சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கும், தோல் சம்பந்தமான வியாதிகளை சரி பண்றதுக்கும், அதுவும் இல்லாம அவங்களுக்கு வைட்டமின் டி சத்து கிடைக்கிறதுக்கும். ஏன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அனிமிக்கா இருப்பாங்க, அப்ப அது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து நோய்கள் பல வர வாய்ப்பு இருக்கு. அப்ப சூரிய ஒளி வந்து பல வியாதிகளை சரி பண்றதுக்கு உதவியா இருக்கு. அடுத்து ஃப்ரெஷ் ஏர். ஃப்ரெஷ் ஏர்னா காற்று. பிறந்த உடனே முதல் நம்ம உயிரா இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சது எது, அந்த மூச்சு காத்து தான். அப்ப அந்த மூச்சு காத்து வந்து நல்ல சுத்தமான காத்தா இருக்கணும். ஏன்னா நம்ம முக்கியமான சுவாசம் இழுக்கிற காத்து வந்து சுத்தமான காத்தா இருந்தாதான் நம்ம உடம்புல இருக்க பல வியாதிகளை சரி பண்றதுக்கு இதுல வந்து உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்சிஜனை இழுக்கிறோம், அது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மூச்சு காத்த இழுக்கிறப்ப ஒழுங்கா இழுக்கிறது கிடையாது. நார்மலா அந்த மூச்சு காத்த எப்படி இழுக்கணும்னா, மூச்சை இழுக்கிறப்போ நம்மளோட வயிறு வந்து வெளியில வரணும், மூச்சை வெளியில வர்றப்ப நம்மளோட வயிறு உள்ள போகணும். இது நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணா மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து ரத்தத்துக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர்னா மூச்சு காத்த இழுக்கிறவங்க பேர்ல வயிறையும் உள்ள இழுத்துட்டு மூச்சையும் உள்ள இழுப்போம். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாது, காத்து வந்து உள்ள போகவே போகாது. ஒரு 5-2 நிமிஷம் நம்ம ஆக்டிவ் ஆகணும்னா நல்லா ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சாவே போதும், நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமே ஆகும். அதே மாதிரி தண்ணி. தண்ணி பொறுத்தளவு என்னன்னா, நம்ம குறைஞ்ச ஒரு நாளைக்கு 2-5 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அது வெயில் டைமா இருந்தா நம்ம உடம்போட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாகவும் குடிக்கணும். இது என்னன்னா, ஒரு சில பேருக்கு லோ பிரஷர் ஆகும், லோ பிபி ஆகும், தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்க உடம்பு ஹீட் ஆகும். அப்ப இதை நீங்க சரிபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில லைட்டா கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் கலந்து உங்களுக்கு தேவையான பழங்கள், ஏதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம்ல, அது நெல்லிக்காவோ இல்லாட்டி நீங்க சாத்துக்குடியோ லெமனோ புளிஞ்சு விட்டு அதை ஒரு டம்ளர் குடிக்கலாம். இல்ல பிள்ளைங்க எல்லாம் இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா, ஒரு 12 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்க பிள்ளைங்களுக்கு யாருக்கு போய் செக் பண்ணாலும் பிரஷர் வந்து ரொம்ப லோவாவே இருக்கும். அது என்ன காரணம் என்ன, அவங்களோட நீர் சத்து குறையும், உடம்பு ஹீட் ஆகும், பிள்ளைங்க ஒழுங்காவே தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்க டைத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்கு ஸ்கூல் போறப்ப காலேஜ் போறப்ப 1 லிட்டர் பாட்டில வந்து 1:4 இல்லாட்டி 1:5, அதாவது 1 பங்கு உப்புனா 5 பங்கு சர்க்கரையை கலந்து நீங்க என்ன பண்ணா, ஒரு தண்ணி குடுத்துட்டு அதுல தேவையான அவங்களுக்கு பிடிச்ச லெமனோ ஆரஞ்சோ ஏதோ ஒரு பழத்தை புரிஞ்சிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்ட்ட

0: நீ மதியானத்துக்குள்ள இந்த தண்ணியை குடிச்சு காலி பண்ணின்னு சொன்னா போதும். ஏன்னா இது வந்து ஒரு வகையான எலக்ட்ரோலைட்டா அவங்க உடம்புல வந்து வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கப்ப அவங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்டாவும் இருக்கு. அடுத்து உணவு பொறுத்தளவு அவங்களுக்கு எப்படின்னா ஸ்கூலுக்கு போறப்ப எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஏதாவது முளைக்கட்டிய பயிரோ ஒரு சிறுதானியங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து நியூட்ரிஷன் டெபிஷியன்சி ஆகுறாங்க. புரோட்டீன் டயட் எதுல கிடைக்குதுன்னா நம்ம பால் முட்டையில கிடைக்கும். அதையும் தாண்டி முளைக்கட்டிய பயிர்கள் தானியங்கள் இதுல வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ அந்த டாக்டர்ல வந்து எக்ஸசைஸ் ஒன்று சொன்னேன், அதாவது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் குறைஞ்ச ஒரு மணி நேரமாவது என்னது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சி வந்து நம்ம சும்மா பேருக்கு வாக்கிங் போனா மட்டும் பத்தாது, கொஞ்சம் ஹெவியா கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். அது மெயினா எனக்கு உடற்பயிற்சி எதுவுமே தெரியாது சார் அப்படினால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கைக்குரிய எக்ஸசைஸ், காலுக்குரிய எக்ஸசைஸ், இடுப்புக்குரிய எக்ஸசைஸ், அதே மாதிரி தளர்த்துறல் பயிற்சி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் நீங்க செஞ்சு ஒரு 10 நிமிஷம் அதான் சொன்னேன் யோகாவை பொறுத்தளவு அந்த உடற்பயிற்சியை பொறுத்தளவு என்ன பண்ணா உங்களோட உடலும் மனசும் சேர்ந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு பயிற்சியை பண்ணாதான் உங்களுக்கு வந்து தேவையான எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். இதுக்கு வந்து மெயினா வந்து யோகா மூலமா நிறைய மெடிடேஷன்ஸ் இருக்கு, அந்த யோக நித்ரான் பயிற்சி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து என்ன பீச் மந்த்ராஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு நல்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்ப இது எதுக்காண்டி மெயினா சொல்ல வரும் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து வயசு ஆனதுக்கு அப்புறமும் நம்ம உடம்பு இளமையா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சொன்ன ஒரு சில முறைகள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னாவே போதும். மெயினா அவங்க என்ன பண்ணும் உடம்புக்குரிய பயிற்சி பண்ணணும். ஆசனாஸ் மாதிரி தாடாசனா, திரியங்க தாடாசனா, புஜங்காசனா, அர்த்தக்கட்டி சக்கராசனா, இதெல்லாம் ஆசனாஸ் எல்லாம் பேர் ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நின்னுகிட்டு செய்யற மாதிரி ஒரு ரெண்டு ஆசனாஸ், படுத்துக்கிட்டு செய்யற மாதிரி, உட்காந்துட்டு செய்யற மாதிரி, இந்த மாதிரி ரெண்டு மூணு பயிற்சிகளை மட்டும் கத்துக்கிட்டா போதும். பிரணயாமால பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணலாம்னா டீப் பிரீத்திங் பண்ணிக்கணும். இதுல வந்து நாடி சுத்தி பிரணயமா இருக்கு, பஸ்திரிக்கா இருக்கு, கபால பாரதி இருக்கு, பிராமரி பிரணயமா இருக்கு. இது மெயினா யாருக்கும் ஏதாவது மூச்சு பயிற்சி எனக்கு எதுவுமே தெரியல சார் அப்படின்னாலும் ஒன்னும் இல்ல, நார்மலா டீப் இன்ஹலேஷன் டீப் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடம்புல இருக்க பல வியாதிகள் வந்து சரியாகும். இப்போ ஒரு சில பேர் வருவாங்க சார் என் உடம்பு எப்பயுமே ஹீட்டா இருக்கு சார், அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப உடனே என்ன பண்ணலாம்னா நம்ம உடம்பு வந்து நீங்க ரெண்டா பிரிச்சுக்கோங்க. வலது சைடு எப்பயுமே வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகும், இடது சைடு எப்பயுமே உடம்பு வந்து கூலிங் ஆகும். அதாவது சிவன் பார்வதி அந்த மாதிரி உடம்ப நினைச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் வெப்பம் ஆகுதோ அப்போதைக்கு நம்ம உடம்பு அதை கூல் பண்றதுக்கு இடது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து மூச்சு காத்து விடணும். அதே மாதிரி நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் குளிர்ச்சி ஆகுதோ அப்ப நம்ம உடம்புக்கு என்ன தேவை வெப்பம் தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் வலது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து வலது சைடா மூச்சு காத்த விடணும். இதையே வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம நாடி சுத்தி பிரணயமா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் நீங்க கத்துக்கணும்னா பக்கத்துல யாராவது யோகா டாக்டர் இருப்பாங்க, அவங்க மூலமா நீங்க வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கனாவே போதும். ஏன்னா எந்த ஒரு பயிற்சியும் பண்றதுக்கு ஒரு குரு ரொம்ப முக்கியம், அதனால அவங்க மூலமா நீங்க கத்துக்கணும். ஏன்னா ஒரு சில ஆசனங்கள்லாம் நம்ம செய்யறப்ப என்ன பண்ணா திடீர்னு திடீர்னு ஸ்லிப் ஆயிரும். அதனால ஏதாவது நீங்க பயிற்சி பண்றீங்க யோகா சம்பந்தமா கத்துக்கிறீங்கன்னா ப்ராப்பரா ஒரு குருவோட கைடோட நீங்க இதை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப யோகாவை பொறுத்தளவு பஞ்சகோசா தேரி இருக்கும், அதாவது ஒவ்வொரு விஷயமே ஏதாவது ஒரு தேரி கீழே தான் வேலை செய்யும். இந்த யோகா வந்து பஞ்சகோசா தேரி கீழே வேலை செய்யுது. இது எப்படின்னா பஞ்சகோசாங்கிறது மனிதனின் இருப்பை 5 அடுக்குகளாக விளக்கும் யோகா மற்றும் வேதாந்த தத்துவமாகும். இத மெயினா என்ன பாப்போம்னா அன்னமய கோசம், பிராணமய கோசம், மனோமய கோசம், விஞ்ஞானமய கோசம், ஆனந்தமய கோசம் சொல்லி 5 கோசங்களா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அன்னமய கோசம் எதை குறிக்கும் அப்படின்னா உணவால் உருவாகின உடல், பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால உருவாயிருக்குன்னா நம்ம உடல்ல உணவு, நீர், உடற்பயிற்சி ஆகியவற்றை பராமரிக்கப்படுகிறது. இதுல மெயினா என்னன்னா எலும்புகள், தசைகள், உறுப்புகள் அனைத்தும் இதில் அடங்கும். இப்ப அன்னமய கோச சம்பந்தமா ஏதாவது உடல் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயினா இது அன்னமய கோசா தான் பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த அன்னமய கோசா நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரா உணவு கொடுக்கணும், ப்ராப்பரா நீர் கொடுக்கணும், ப்ராப்பரா உடற்பயிற்சி செஞ்சு அவங்க உடம்ப சரி பண்ண முடியும். அனைவருக்கும் நன்றி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வியல் ரகசியம் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கிய தகவல்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டாக்டர் வி எல் வி சுதர்ஷன் அவர்கள் வாயிலாக.

ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம். முதலில் விரிபோனி என தொடங்கும் பச்சமிரியம் ஆதியப்பையர் இயற்றிய பைரவி ராகவர்ணம் கண்டஜாதி அடத்தாளம்.

இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் வி எல் வி சுதர்ஷன் அவர்கள் வயலின், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம். இனி மறி வேறே கதி என தொடங்கும் ஷாமா சாஸ்திரி கீர்த்தனை ஆனந்த பைரவி ராகம் மிஸ்ரசாப்பு தாளம்.

அரங்கிசையில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். டாக்டர் வி எல் வி சுதர்ஷன் அவர்கள் வயலின், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மும்பை சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிட

0: ஏற்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்ந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். துருக்கி அண்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்ம தேவ்ராவுக்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் துனிசியாவை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி ஆடவர் பிரிவிலும் சென்னை விளையாட்டு மேம்பாட்டு அணி மகளிர் பிரிவிலும் கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02:30 ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்கள். முதலில் ரயில் பயணங்களில் திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: கோழி கோபுது திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடியுள்ள பாடல்.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 10:40. முத்து சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தீபன் சக்கரவர்த்தி, எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் படம் காதல் ஓவியம்.

0: நிறைவு பெற்றது முத்துச்சிதறல். நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் மேடை நாடக கலைஞர் லாவண்யா வேணுகோபால் அவர்களுடனான நேர்காணலின் முதல் பகுதி இடம்பெறும். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாபதி. தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஹோர்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா பிரதமர் திரு ரோபர்ட் ஃபிகோவுடன் அந்நாட்டு தலைநகர் பிளாட்டிஸ்லாவாவில் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மும்பை சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த 3 உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் பக்கிங்ஹாம் கால்வாய் அருகே உள்ள சதுப்பு நிலப்பகுதியில் ஏற்பட்ட தீயை மேடவாக்கம் தீயணைப்புத் துறையினர் அணைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 உயர்ந்து 1,12,560 விற்பனையாகிறது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக

0: உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் துனிசியாவை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி ஆடவர் பிரிவிலும் சென்னை விளையாட்டு மேம்பாட்டு அணி மகளிர் பிரிவிலும் கோப்பையை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:20. சென்னை மதியில 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 12 மணி வரை இனிய திரை இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தேன் சிந்தும் நேரத்தில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க இருப்பது அபூர்வ சகோதரர்கள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடல்.

0: பாடலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசம் வந்து தந்தலுக்கும் ஜே.
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே,

0: வாடவுக்கும் காதலுக்கு ஜெய்,
1: வாடவுக்கும் பாடலுக்கும் ஜெய், வாடவுக்கும் காதலுக்கு ஜெய்,
0: வாடவுக்கின் பாடலுக்கும் ஜெய்.
2: தர்மத்தின் தலைவன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

0: குரு சிஷ்யன் படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
2: விலை ஆதரவு திட்டம் அப்படிங்கிற பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். இந்த திட்டத்தோட முக்கிய அம்சமே என்னன்னா, அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலையில எண்ணெய் வித்துக்களை உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க, விவசாயிகளுக்கு உறுதி செய்யப்பட்ட வருமானம் கிடைக்கும். எப்போதுமே வந்து அறுவடை

0: காலமும் எண்ணெய் விதை பயிர்களை விதைக்கிற காலத்திலையும் இந்த திட்டங்களோட பயன்களை பெற்றுக்கொள்ளலாம்.
1: இந்திய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கான வாய்ப்புகளும் குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். தொடர்கிறது பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலுடன் அம்மன் கோவில் கிழக்காலை படத்திற்காக.
3: பூவை எடுத்து ஒரு மாலை.

0: கே ஜே யேசுதாஸ் பாடியிருந்த அந்த பாடலின் படம் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு.
1: டைம் நாலாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
2: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வரேன்.
3: சபா, என்ன வெயில், என்ன வெயில். மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசிய போட்டு விடுங்கப்பா.
2: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
1: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசிய போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
3: என்னம்மா, நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
1: கோவப்படாதுமா, இந்த இந்த மோரை குடி.
3: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
1: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.
4: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.
0: நேரம் 11:41, 45 நொடி.

தேன் சிந்தும் நேரத்தில் இனிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி அண்ணாநகர் முதல் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: நிறைவாக கமலஹாசன் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்

0: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பாத்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
1: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
0: அப்படியா? எனக்கும் உன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
1: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
0: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:15. ஆகாஷ்வாணி.
3: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல், ஐஸ்வர்யா கல்யாண சுந்தரம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தொடர்ந்து வெள்ளிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள முதியோருக்கு இலவசமாக உபகரணங்கள் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, மேடை நாடக கலைஞர் லாவண்யா வேணுகோபால் அவர்களுடன் நேர்முகம். முதல் பகுதி உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 ஹிந்தி பாடம், கற்பிப்பவர் லக்ஷ்மி சம்பத் அவர்கள். பங்கு பெறுபவர் சௌமியா ரமாகாந்த் வர்மா. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள்.
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் இரவு 6:10 ஒலிபரப்பாகும். தினம்தோறும் மாலை 6:10 கேட்கலாம். 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு திரைகானம். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் நந்தகோபால். 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
1: விலை ஆதரவு திட்டம் அப்படிங்கிற பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். இந்த திட்டத்தோட முக்கிய அம்சமே என்னன்னா, அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலையில எண்ணெய் வித்துக்களை உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. விவசாயிகளுக்கு உறுதி செய்யப்பட்ட வருமானம் கிடைக்கும். எப்போதுமே வந்து அறுவடை காலமும் எண்ணெய் விதை பயிர்களை விதைக்கிற காலத்திலையும் இந்த திட்டங்களோட பயன்களை பெற்றுக்கொள்ளலாம்.
0: இந்திய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கான வாய்ப்புகளும் குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: துறைகானம் கேட்கலாம். 9:15 செய்திச் சுடர், 9:30.

0: இதுவரை சங்கீத சாரலில் ஐஸ்வர்யா கல்யாண சுந்தரம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். இரவு 9:30
1: வால்மீகியா இருந்தவரை தியாகராஜனாக பிறக்க வைத்து அந்த மார்க்க சங்கீதத்திலிருந்து லோக சங்கீதத்துக்கு எல்லாக்கும் பிரவர்த்தி பண்ணணும் என்பதற்காக பெரியவாளை பிறக்க வைத்தார். ஸ்ரீமத் ராமாயணத்தை மார்க்க சங்கீதத்திலிருந்து நயசங்கீதமாக மாற்றி வைத்தாள் ஸ்ரீ தியாக பிரம்மம்.
0: ஸ்ரீ தியாகராஜர் மகிமை இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் நீடாமங்கலம் ஜி கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் அவர்கள். ஸ்ரீ தியாகராஜர் மகிமை இசை பேருரை இரவு 9:30.

0: இந்நிகழ்ச்சி இரவு 9:30 ஒலிபரப்பாகும். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியன் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்நினோ வெப்ப தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். 2 நாள் பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ஸ்லோவாக்கியா பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக தமது பயணம் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தும் பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1993 ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம், முதலீடு, தானியங்கி வாகன உற்பத்தி மற்றும் ரயில்வே துறைக்கான உற்பத்தி ஆகியவற்றில் பல்வேறு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளவும் பிரதமரின் ஸ்லோவாக்கியா பயணம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 7 உறுப்பு நாடுகள் இதில் பங்கேற்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறும் விழாவில் உரையாற்ற உள்ளார். இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எல்நினோ வெப்ப தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதிய அளவு உணவு தானியங்கள் கையிருப்பில் இருப்பதாக கூறினார். எல்நினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். நவம்பர் மாதம் தொடங்கும் ரபி பருவத்திற்கு தேவையான உரங்களும் கையிருப்பு

பாதுகாப்பில் இருப்பதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 1,40,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணியர் விமான சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். லக்னோவிற்கு இன்று புறப்பட்ட முதல் விமானத்தில் விமான நிலைய பயணிகளுக்காக நிலம் வழங்கிய 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணம் செய்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த விமான நிலையம் உலகத்தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தற்போது 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையம் எதிர்காலத்தில் 22,50,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட

0: நாயுடு தெரிவித்தார். இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தற்போது 1 கோடியே 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையம் எதிர்காலத்தில் 22 கோடியே 50 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்ட சர்வதேச விமான நிலையமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விமான நிலையத்திலிருந்து விரைவில் பெங்களூரு, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 16 நகரங்களுக்கு விமான சேவை தொடங்க உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இரு தலைவர்களும் தனித்தனியாக விடுத்துள்ள செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நடுத்தர மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடுத்தர மக்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி சீர்திருத்தத்தால் நடுத்தர மக்களின் வரிச்சுமை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வெளிப்படைத் தன்மையுடன் பின்பற்றப்படுவதாகவும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். பிரதமரின் உஜ்வலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களால் மக்கள் பெரிதும் பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஆயுஷ்மான் பாரத், மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் போன்றவற்றால் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிகள் மேம்பாட்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. விமான நிலைய இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய சுற்றுலாத்துறையின் சார்பில் மாணவர்களுக்கு விமான நிலைய சேவை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சீதா நிவாஸ் பயணிகளின் வசதி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையம் நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக் இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமைகள் கையாளுதல் அமைப்புகள் மற்றும் சிறந்த அணுகல் வசதிகளுடன் திகழ்கிறது. இந்த மேம்பாடுகள் பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தை பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்து விமானத்தின் நேர தவறாமை செயல்பாட்டை மேம்படுத்தவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயணத்தை அனுபவிப்பதற்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பயணிகளின் தடையற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடை வரும் வெள்ளிக்கிழமை நீக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் அப்பகுதியில் அமைதி ஏற்படும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபார், பீகார், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான

0: மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, மேற்கு வங்கம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் தெற்கு சத்தீஸ்கரில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 5 நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தின் ஒருசில பகுதிகள், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தலைநகர் தில்லியில் இன்று காலை லேசான மழை பெய்துள்ளது. தில்லியில் பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இன்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை தீபிகா 2 கோலும் நவ்னீத் கவு 1 கோலும் அடித்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் டுனீஷியாவை வென்றது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கிய அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளை முதல் 19ஆம் தேதி வரை காற்று இதே வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகள், வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகள், தெற்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். நாளை காற்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகள், தெற்கு அந்தமான் தீவுகளின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் தீபன் சக்கரவர்த்தி, TK Kala பாடியுள்ள பாடல். இயற்றியவர் D. அமரசிகாமணி, இசை P. விஸ்வநாதன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1:20. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா பற்றி தெரிந்து கொள்வோம். நாட்டில் உள்ள மூத்த குடிமக்களுக்கும் முதியோர்களுக்கும் உடல் குறைபாடு கொண்டுள்ள மூத்தவர்களுக்கும் ஆதரவளிக்கும் வகையில் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ளது. 2017 அறிமுகம் செய்யப்பட்ட இந்த திட்டமானது 60 மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரம் முன்னேற வேண்டும், குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்கள் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது. வயது தொடர்பான வியாதிகள் குறைபாடுகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கிட இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னவென்றால், மூத்த குடிமக்களுக்கும் உடல் குறைபாடு கொண்டோருக்கும் தேவைப்படும் சக்கர நாற்காலிகள், ஊன்றுகோள்கள், காது கேட்கும் திறன் அதிகரிக்கும் கருவிகள், மூக்கு கண்ணாடிகள் உள்ளிட்டவற்றை வழங்குவதே. அதாவது, பிறரை சார்ந்திராமல் தங்கள் வாழ்க்கையை கண்ணியமாக வாழ வழி செய்ய வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் பிரதான குறிக்கோள். இந்த திட்டத்தின் பயனாளிகளை ஆங்காங்கே முகாம்கள், மாவட்ட அளவிலான குழுக்கள் அமைத்து கண்டறிகின்றனர். அவர்களுக்கு தேவைப்படும் உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இதனால் பயனாளிகளின் நடமாடும் திறனும் சுதந்திரமும் அதிகரிக்கிறது என மத்திய அரசு நம்புகிறது. அவர்களது வாழ்க்கை தரம் மேம்படுகிறது என்றும் சமூக ஒருங்கிணைப்பு உண்டாகிறது என்றும் மத்திய அரசு கருதுகிறது. இந்த ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனாவை மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை செயல்படுத்தி வருகிறது. மாநில அரசுகளும் அலிம்கோ, ஆர்டிபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இணைந்து செயல்படுகின்றன. இந்த திட்டத்தினால் இதுவரை 1,000,000 அதிகமான முதியோர்களும் உடல் திறன் குறைபாடு கொண்டோரும் பயனடைந்து வருகின்றனர். இதனால் தங்கள் அணுகும் திறன் மற்றும் நடமாடும் போக்கு அதிகரித்திருப்பதாகவும் தன்னம்பிக்கை சுயகௌரவம் மேம்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சப்கா விகாஸ், அதாவது அனைவரது வளர்ச்சி என்ற லட்சியத்தை எட்ட இது போன்ற ஒருங்கிணைக்கப்பட்ட சமூக திட்டங்கள்தான் வேண்டும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். இனி வரும் காலங்களில் மேலும் 15,00,000 அதிகமான முதியோர்களை இந்த திட்டத்தில் இணைக்க வேண்டும் என மத்திய அரசு தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டம் முடங்கியுள்ள மூத்த குடிமக்களின் விவாதிக்கப்படாத தேவைகளை கவனத்தில் கொண்டிருக்கிறது என்றும், முதியோர் நலனில் மத்திய அரசு கவனம் கொண்டுள்ளது என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி தேவையான அனைவரும் சரியாக அணுகும் வகையில் இந்த திட்டத்தினை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வழங்கப்பட்டுள்ள கருவிகள், உபகரணங்களின் பராமரிப்பு மற்றும் பழுது நீக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. செயலில் இருந்து வரும் பிற சுகாதார சேவைகளோடு இந்த திட்டத்தையும் இணைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன.

இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட்டு அதனை பெறுவதற்கான வசதிகளை மத்திய அரசு வகுத்து வருகிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 70% பேர் கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். அவர்களில் 55% பேர் பெண்கள் என்றும், இந்த திட்டத்தினால் பயன்பெற்று வரும் பயனாளிகளின் சராசரி வயது 75 என்றும், பெறப்பட்டுள்ள உபகரணங்களில் 30% சர்க்கரை நாற்காலிகள்தாம் என்றும், இந்த திட்டம் 30 மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் நடைமுறையில் உள்ளது என்றும் அரசு குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா பல மூத்த குடிமக்களின் வாழ்வில் கண்கூடான மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: Union Ayush Minister Pratap Rao Jadhav today said the main national event of International Day of Yoga 2026 will be held in Kolkata on the 21st of June, with Prime Minister Narendra Modi leading the celebrations. Addressing the curtain raiser press conference for the International Day of Yoga 2026 in New Delhi, the minister noted that the theme for International Day of Yoga 2026 is Yoga for Healthy Aging, which addresses one of the most significant challenges of the modern era. The United States and Iran have finalized a deal to end their 107-day war and open the Strait of Hormuz, the narrow waterway used to ferry one-fifth of the global oil supplies. U.S. President Donald Trump made the announcement on his Truth Social platform last night, saying America will end its naval blockade on Iranian ports. The peace agreement will be signed on the 19th of June in Switzerland. Mr. Trump said the Strait of Hormuz will open on Friday after the official signing of the agreement. Benchmark domestic equity indices witnessed strong gains in the afternoon session today, following the announcement of a peace deal between the United States and Iran. The Sensex climbed 922 points to 76,450, while the Nifty rose 287 points to 23,910 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி,
3: இன்றைய நிகழ்ச்சியில் பரதநாட்டிய கலைஞரும் மேடை நாடக கலைஞருமான லாவண்யா வேணுகோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி.
4: என்னுயிர் தோழிகளுக்கு அன்பான வணக்கம். ஒவ்வொரு நாளும் நம்ம அரங்கத்துக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்து அவங்களுடைய அனுபவங்களை நம்மோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அப்படி ஒருத்தர் நம்ம கூட வந்து பேச போறாங்க. யாருன்னு யோசிக்கிறீங்களா? பரதநாட்டிய கலைஞர், தியேட்டர் ஆர்டிஸ்ட், நாடக கலைஞர் அப்படின்னு பன்முகத்திறமை பெற்ற லாவண்யா வேணுகோபால் அவர்கள். வணக்கம் மேம்.
5: வணக்கம்
4: மேம். ஒரு பரதநாட்டிய கலைஞரா உங்களுடைய பயணத்தை பத்தி எங்களோட ஷேர் பண்ணிக்கோ.
5: நான் 6 வயசுலேருந்து பரதநாட்டியம் கத்துக்கிறேன். பட் எங்க அப்பா தான் எல்லாத்துக்குமே காரணம். ஏன்னா எங்க அப்பாவுக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பொன் குழந்தை தான் பிறக்கும், அந்த பொன் குழந்தைக்கு நான் லாவண்யாந்தான் பேர் வைப்பேன், அந்த அளவுக்கு அவர் பயங்கர பிளானிங். ஸோ அதனால அவருடைய இனிசியேஷன் தான் டான்ஸ் கத்துக்கணும், பாட்டு கத்துக்கணும், எல்லாமே டான்ஸ் பாட்டு ரெண்டுமே நான் வந்து 6 வயசுலேருந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். முதல் குரு வந்து ஸ்ரீ தனஞ்சயன் அண்ட் ஸ்ரீமதி சாந்தா தனஞ்சயன். கலாக்ஷேத்ரா ஸ்டைலில் கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரீமதி ராதா குமாரி, கமலாவோட சிஸ்டர், வழுவூரார் ஸ்டைல் அது, அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரீமதி கிருஷ்ணகுமாரி நரேந்திரன், பந்தநல்லூர் பாணி, அவங்ககிட்டையும் நான் ஒரு சில காலங்கள் கற்றுக்கிட்டேன். ஃபைனலி ஸ்ரீமதி ஊர்மிளா சத்யநாராயணன், அவங்க கிட்ட தான் நான் என்னுடைய அரங்கேற்றம் முடிச்சு நிறையா காலம் அவங்க கிட்ட நான் வந்து ஈவன் ஃபேக்கல்ட்டியாக கூட இருந்திருக்கேன் அவங்களோட டான்ஸ் ஸ்கூல். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லா ஸ்டைல்ஸும் கற்றுட்ருக்கேன். கலாக்ஷேத்ரா, வழுவூரார், பந்தநல்லூர், மூணு மெயின் ஸ்டைல்ஸ் ஆஃப் டான்ஸிங் சொல்லலாம் பரதநாட்டியத்தில். ஸோ எல்லாத்தோடைய அறிமுகமும் எனக்கு கொஞ்சம் இருக்குது.
4: 6 வயசு குழந்தைக்கு விளையாட பிடிக்கும், படிக்க சொன்னாலே கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து பாட்டும் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறீங்க, பரதமும் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறீங்க. எப்படி, கட்டாயத்துக்காக கற்றுக்கிட்டீங்களா இல்லை விருப்பப்பட்டு கற்றுக்கிட்டீங்களா?
5: இல்லை, ஆரம்பத்தில் கட்டாயமாக தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அந்த வயசில் சொல்கிற மாதிரி ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கும். எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பசங்கள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ என்னோட அப்பா வந்து ஹி வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், கொண்டு போய் டான்ஸ் கிளாஸ், ஏன்னா அந்த டயத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நான் இருந்த இடத்துலேருந்து என்னோட டான்ஸ் கிளாஸ் ஆல்மோஸ்ட் 15 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும். ஸோ அப்பா வந்து 2-வீலரில் கூட்டின்னு போய் அங்கே இருந்து அங்கே ஒரு 2 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரத்துக்கு ஒரு 1 ஹவர், ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 ஹவர்ஸ் அப்படியே போயிடும் வாரத்தில் 3 நாள். ஸோ எனக்கு வந்து பெருசாக டான்ஸ் வந்து இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் அவ்வளோவா பிடிக்காது. டான்ஸ் கிளாஸ் போனனாலே கொஞ்சம் அழுகையாக இருக்கும், எல்லாரும் விளையாடுற நேரத்தில் நான் மாத்திரம் டான்ஸ் கற்றுக்கணுவேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு. ஏன்னா நல்லா டான்ஸ் பண்ணுற அப்படின்னு நம்ம அப்ரிசியேட் பண்ணுவாங்க இல்லையா குருமார்கள்லாம், அந்த அப்ரிசியேஷனுக்காக வந்து ஆம் பரவாயில்ல நம்ம நல்லா பண்ணால் நம்மளை அப்ரிசியேட் பண்ணுறாங்க அப்படின்னு, அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அப்போது அடுத்த வாட்டி கிளாஸ் போகும்போது இதை கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக போய் ஆடி காட்டணும். அப்போது நல்ல

0: அப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ அதுதான் அப்புறம் என்ன மோட்டிவேட் பண்ணி, சரி நம்மளுக்கு வருது. ஏன்னா ஜென்ரலாக இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, எனி ஆர்ட் ஃபார்ம் நம்ம என்னதான் டெவலப் பண்ணிட்டாலும். ஏன்னா படிப்பெல்லாம் வந்து எவ்வளோ தடவை முட்டி மோதி நம்ம மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம், பட் எந்த ஆர்ட் ஃபார்முமே அது இருக்கணும், நம்மளுக்கு அந்த பிளெஸ்ஸிங் இருக்கணும். அது இருந்தால் தான் கற்றுக்கிட்டாலும் மேற்கொண்டு நம்மளால் அதை பரிமளித்து வர முடியும். ஸோ அந்த பிளெஸ்ஸிங் இருக்கும்போது அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது தான் எங்கள் அப்பாவோட ரொம்ப ஸ்ட்ராங் மோட்டிவேஷன். எல்லாருக்கும் வராது, உனக்கு வருது, ஸோ போய் கற்றுக்கோ, நல்லா பண்ணு அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லி சொல்லி தான் அது எனக்குள்ள வந்தது பண்ணணும் அப்படின்னு.
1: இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு விஷயமா சொன்னீங்க, பரதத்தில் நான் நிறைய பாணிகள் கற்றுக்கிட்டேன் அப்படின்றது சொன்னீங்க. அப்போ பரதத்தில் எத்தனை பாணிகள் இருக்கு?
0: ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் டு கமெண்ட் எத்தனை பாணிகள் இருக்குன்னு, பட் நான் கத்துண்டதுல மூணு பாணிகள், கலாக்ஷேத்ரா ஸ்டைல், வழுவூரார், பந்தநல்லூர், இந்த மூணு ஸ்டைல் நான் கத்துண்டேன். ப்ரிடாமினென்ட்லி இது மூணு ஸ்டைல் இருக்கு, தஞ்சாவூர் பாணின்னு ஒன்று இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த மூணு பாணியை நான் ஓரளவுக்கு எனக்கு அதோட அறிமுகம் இருக்கு, அதோட டிஃப்ரென்சியேஷன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. லைக் கலாக்ஷேத்ராலேருந்து எந்த விதத்துல இந்த ரெண்டு மற்ற ரெண்டு பாணிகளில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு,
1: எதில் வித்தியாசப்படும் இந்த பாணிகள்?
0: அடவு ஸ்டைலில் தான் மோஸ்ட்லி அந்த வித்தியாசங்கள் இருக்கும் உங்களுக்கு. அதுவே ஆல்மோஸ்ட் எல்லாம் சிமிலர் தான், ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் அடவுகள் ப்ராக்டிஸ் பண்ணுற விதத்தில் நம்மளுக்கு தெரியும் அது என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்.
1: இப்போது பரதத்தில் அபிநயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே மேம், அந்த அபிநயத்துக்கு வகைகள் இருக்கா, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள்.
0: அபிநயம் அப்படின்றது தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஆங்கிகம், வாச்சிக்கம், ஆகாரியம், சாத்விகம் அப்படின்னு சொல்லுவாங்க தியரிட்டிக்கலாக. ஸோ தியரிட்டிக்கலாக நீங்கள் படிக்கும்போது, ஸோ காம்போசிஷனாக நீங்கள் பார்க்கும்போது அந்த காம்போசிஷனாக கற்றுக் கொடுப்பாங்க நமக்கு. ஒரு கிருதி எடுத்துக்கிட்டால் அந்த கம்போசிங்கை அதை அப்படி கற்று, சைமல்டேனியஸாக நம்ம தியரி படிக்கும்போது நமக்கு தெரியும் இது ஆங்கிகம் வாச்சிகம். ஆங்கிகம்னா பாடி மூவ்மெண்ட்ஸ் மூலமாக, வாச்சிக்கம்னா த்ரூ ஸ்பீச், அண்ட் ஆஹாரியம் இஸ் த வே யூ காஸ்டியூம்ஸ் மூலமாக டெபிக் பண்ணுறதா இருக்கட்டும். சாத்விகம் இஸ் வாட் யூ இன்டர்னலைஸ், லைக் வந்து நம்ம ஒரு கேரக்டர் எப்படி இன்டர்னலைஸ், அப்போ தான் நம்மளுக்கு அந்த இமோஷன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி தான் வகைப்படுத்துறது அபிநயத்தை.
1: ஓகே, நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு ஈஸியா புரியுது. அந்த வார்த்தையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆங்கிகம்னா அங்கம், அதை வச்சு இருக்கு.
0: ஆமா, பாடி மூவ்மெண்ட்ஸ். வாச்சிகம் இஸ் ஸ்பீச்,
1: வார்த்தைகள் வச்சு.
0: ஆஹாரியம் இஸ் ஆக்சசரிஸ் அண்ட் தி வே யூ ட்ரெஸ் ஃபார் எ கேரக்டர். சாத்விகம் தான் நம்ம என்ன இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறோம், அந்த கேரக்டரை நம்ம எப்படி இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறோம்.
1: ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிருக்கீங்களா பரதநாட்டியம் பண்ணும் போது?
0: சீரியஸா கத்துட்டேங்க நான், ஏன்னா எங்க அப்பா அலோவே பண்ண மாட்டேன். ஆனா ஒண்ணு இருக்கு, எனக்கு டான்ஸ் கிளாஸ் போறது எனக்கு பிடிக்காது. எங்க அப்பாட்ட சொன்னா எப்படியும் கேட்க போறது இல்ல அவர், ஏன்னா சண்டேஸில் மார்னிங்ஸில் இருக்கும் கிளாஸ். அப்போ வந்து ராமாயணம் சீரியல் வாஸ் வெரி பாப்புலர், தூர்தர்ஷனில் வரும் ராமாயணம் சீரியல். உலகமே உட்காந்து ராமாயணம் சீரியல் பார்த்துட்டுருக்கோம், ஆனால் எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் டான்ஸ் கிளாஸ் அழிச்சிட்டு போயிட்டு. ஸோ அதை எப்படிடா நான் தவிர்க்கலான்ட்டு இந்த வண்டி சாவியெல்லாம் ஒழிச்சு வச்சுடுவேன், இவர் தேட விடுவேன் கொஞ்சம் நேரம். ஏன்னா எப்படியும் லேட் ஆகிடுதுன்னா கிளாஸ் டயத்துக்குள்ளே போக முடியலன்னா லீவ் போட்டுருவார் அப்படி. பட் அதை எப்படியோ எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டார், இவதான் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு. ஸோ எப்படியாவது என்னை கொண்டு போய் டான்ஸ் கிளாஸில் உட்காத்தி வைக்கணும் அப்படின்றது அவரோட என்ன. ஸோ இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில் டான்ஸ் கிளாஸ் போகாமல் இருக்கிறதுக்கு.
1: பரதநாட்டியம் கற்றுக்கும் போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கா, இது மறக்கவே முடியாதுப்பா இந்த நிகழ்ச்சி என்னால் அப்படின்னு?
0: சுவாரஸ்யமான சம்பவம்னா மோர் ஆஃப் என்ன சொல்கிறது, நான் இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து பெண் ஆளுமைகளில் மிகப்பெரிய நான் இன்ஸ்பயர் ஆன பெரிய பெண் ஆளுமைனா ஜெயலலிதா மேடம் தான். ஸோ என்னோட வாழ்க்கையில் ரெண்டு முறை அவங்க முன்னாடி ஆடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது, அதனால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அதுக்கு நான் ஃபுல் தேங்க்ஸ் என்னோட குரு ஸ்ரீமதி உர்மிளா சத்யநாராயணுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க முன்னாடி ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்தது அந்த ஃபங்க்ஷன், அப்போ தான் கிடச்சிது எனக்கு. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட், ஏன்னா இது ஒரு குரூப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த இனாகுரலுக்காக நாங்கள் ஆடிருந்தோம், அப்போ வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஐ வாஸ் ஸோ த்ரில்ட் டு யூனோ சீ ஹர், ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. அடுத்தது இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஃபிடேன்னு சொல்லிட்டு செஸ் சாம்பியன்ஷிப் நடந்தது இங்கே ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில், அவங்க உட்காந்து பார்த்தாங்க எங்களோட பெர்ஃபார்மன்ஸை. ஸோ என்னோட பரதநாட்டியம் கரியரில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க, ஆனால் நீங்கள் கேட்டவுடனே எனக்கு சொல்லணும்னு தோணினது இதுதான்.
1: சின்ன வயசுலேருந்து நம்மளை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒருத்தங்க மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக தான் இருக்கும்.
0: கண்டிப்பா.
1: உங்களுடைய முதல் அரங்கேற்றம்?
0: ஜென்ரலி நான் வந்து ஒரு அன்கன்வென்ஷனலா என்னோட அரங்கேற்றம் வந்து என்னோட 21வது வயசுலதான் நடந்தது. அது வெரி அன்கன்வென்ஷனல், ஜென்ரலா அரங்கேற்றம்ன்றது 11 வயசு 12 வயசுக்குள்ள எல்லாம் பண்ணிடுவாங்க. பட் தனஞ்சயன் மாஸ்டரோட இது என்னன்னா, அவரோட ஹி டசன்ட் ப்ரையாரிட்டைஸ் அரங்கேற்றம். டான்ஸ் கத்துண்டா ஒரு 3-4 வருஷத்துல அரங்கேற்றம் பண்ணணும் கிடையவே கிடையாது அவர்கிட்ட. அவரது வந்து பர்ஃபெக்ஷன், ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அத்தனை வருஷங்கள் நம்ம கற்றுக்கணும், ஒரு மேடையை ஏறணும்னா

0: இவ்வளோ வருஷங்கள் நம்ம கற்றுக்கணும். அரங்கேற்றம்னாலே என்ன முதல் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு தான் அரங்கப்பிரவேசம் அப்படின்வாங்க. பட் ஆனால் நான் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன், நிறையா ட்ராவல் பண்ணியும் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா 6 வயசுலேயும் நான் கற்றுட்டுருக்கேன், நிறையா மேடை பர்ஃபார்மன்ஸஸ் ஆல்ரெடி நான் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு 21வது வயசில் மியூசிக் அகாடமியில் நடந்தது என்னோட அரங்கேற்றம்.
1: உங்களுக்கு சின்ன வயசில் கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, பட் சில பேரால் சின்ன வயசில் கற்றுக்க முடிஞ்சிருக்காது. ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் இதை கற்றுக்க முடியுமா பரதநாட்டியம்?
0: அந்த பாடியில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, முக்கியமாக ஸ்டாமினா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம், எந்த வயசில் வேணாலும் கற்றுக்கலாம். பட் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு கற்றுண்டா இட்ஸ் மோர் அட்வான்டேஜஸ், பிகாஸ் யுவர் பாடி இஸ் டியூன் டு ஆல் தோஸ் திங்ஸ், யூ கெயின் தட் ஸ்டாமினா. ஸ்டாமினா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டான்ஸுக்கே. அதர்வைஸ் அந்த 2 மணி நேரம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னா, அதுவும் அரமண்டிலே உட்காந்து ஆடணும் அப்படின்னா, ஸ்டாமினா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
1: இப்போ ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இருக்கிற எனர்ஜி, அது முடியும் போது டெஃபினட்டா யாருக்குமே இருக்காது, எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும். ஆனா அந்த ட்ரெயினை காட்டிக்காம எனர்ஜி ஃபுல்லா இருக்கிற மாதிரியே நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும்.
0: ஏன்னா உங்களுக்கு நீங்கள் யுவர் ஸோ இன்வால்வ் இன் இட் இல்லையா. இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டிப்பிக்கலாக ஒரு மார்க்கம் எடுத்தீங்கன்னா, அலாரி பூ, சத்தீஸ்வரம், வர்ணம், அப்புறம் ஒரு 2 பதம், ஒரு ஜாவளி, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தில்லானா, அப்படி இதுதான் அந்த மார்க்கம் ஃபார்மேட். ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு இமோஷன்ஸ் வேறு. உங்களுக்கு வர்ணத்தில் ஒரு இமோஷன்ஸ் இருக்கும், ஒரு பதமில் வேறு ஒரு இமோஷன் இருக்கும், ஃபுட் ஒர்க் இருக்கும். ஃபோக்கஸ் வில் பி ஸோ மச் ஆன் யூனோ, ஏன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்தால் ஐடியலி அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months நம்ம அதை ப்ராக்டிஸே பண்ணியிருப்போம் டெய்லி பேசிஸில். அப்படி பண்ணாதான் உங்களால் அந்த 2 மணி நேரம் ஸ்ட்ரெயின் தெரியாமல் உங்களால் ஆட முடியும். ஸோ அது பண்ணும்போது அந்த ஃபோக்கஸ் பூரா உங்களுக்கு அந்த கரெக்டாக பண்ணுறதுலையும் அந்த யூ வில் பி தரோலி ஃபோக்கஸ்ட் இன் டு இட் தட் யூ ஓன்ட் ஃபீல் த ஸ்ட்ரெயின். என்னைக்கோ ஒரு நாள் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது ஸ்ட்ரெயினாக இருக்கும். யூ டூயிங் இட் ஆன் அ டெய்லி பேசிஸ் அந்த ப்ராக்டிஸ், அப்போ அந்த ஸ்ட்ரெயின் தெரியாது.
1: இப்போ உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்குதோ இல்லையோ, அப்போ டெய்லி நீங்கள் பரதம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்களா?
0: கண்டிப்பாக. இப்போ ஆஸ் அ டான்சர் கண்டிப்பாக கான்சர்ட் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி பண்ணணும். அப்போ தான் அது வந்து அந்த பாடியில் அந்த ரிதம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த ஸ்டாமினாக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணணும். தி மோர் யூ ப்ராக்டிஸ், தி மோர் யூ வில் ஹேவ் த ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா டு டூ இட் ஆன் ஸ்டேஜ்.
1: பரதம் டு மேடை நாடகம்.
0: ஓகே,
1: பரதத்துல இருந்து மேடை நாடகத்துக்கு எப்படி உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு தோணுச்சு?
0: அது பியூர்லி ஆக்சிடென்ட் தான். ஸோ நான் எதுவுமே பிளான் பண்ணி தியேட்டருக்குள்ள வரணும்னு நினைச்சு வரவே இல்லை. ஸோ நான் டான்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த நார்மலி ஆகும் இல்லையா, அந்த ஏஜ் வரும்போது கல்யாணம், அதுக்கப்புறம் ஸோ கல்யாணம் பண்ணிட்டு நிறையா இடத்துல ட்ராவல் ஆயிடுச்சு. ஏன்னா ஹஸ்பண்டோட வேலைக்காக ஒரே இடத்துல இருக்கல, ஸோ நிறைய இடத்துல ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுனால டான்ஸை வந்து நினைச்சா மாதிரி என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அப்போ வந்து தெர் வாஸ் எ பிரேக், பட் ஸ்டில் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு கச்சேரிகள் அட்டன் பண்ணுறது, பெர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து சரி, ரொம்ப ஆக்சிடென்டலாக மறுபடியும் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுற ஒரு, அதாவது நான் மை குட் ஃப்ரெண்ட் சௌமியான்னு சொல்லிட்டு, நானும் அவங்கெல்லாம் ஒன்றா தான் மியூசிக் அகாடமியில் அந்த ஒன்றா தான் படித்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் அவங்கள ரொம்ப வருஷம் கழித்து நான் மறுபடியும் சந்திக்கும் போது அப்போ தான் தெரிஞ்சுது அவங்களுடைய ஃபாதர் இன் லா வந்து குடந்தை மாலி, அவர் வந்து ஒரு பெரிய ட்ராமாட்டிஸ்ட். அவர் வந்து அப்போ ஒரு புது நாடகம் எழுதி அந்த நாடகத்துக்கு ஒரு ஹீரோயின் தேடிட்டு இருந்தார். அப்போ அவங்களுக்கு தெரியும் நான் டான்சர் அப்படின்னு தெரியும். ஸோ அவங்க ரொம்ப சாதாரணமாக கேட்டாங்க, நீ பண்ணுறியா, வில் யூ பி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு. எங்கள் என்னோட ஃபாதர்ல ஒரு ட்ராமா எழுதியிருக்கார் புதுசாக, இந்த நாடகத்து பேர் வந்து மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு ஒரு நாடகம். அதில் வந்து மெயின் ரோல், நான் வந்து நாடகம்லாம் நேர போய் பார்த்தது கூட கிடையாது, பட் ஆனால் இந்த இவர் கிரேசி மோகனோட பெரிய ஃபேன் தான். ஸோ அவரோட அந்த எல்லா சிடிஸும் வாங்கி வீட்டில் வந்து மனப்பாடம் தலைகீழ பாடும் எனக்கு அந்த டயலாக்ஸ் எல்லாம். அப்படி தான் நாடகம் தெரியும் பெருசாக. நான் போய் நேர பார்த்ததில்ல நாடகத்தை, டிவியில் போட்டு கேசட் மூலமாக பார்த்தது தான். ஸோ எனக்கு தெரியலையே, நான் இது எனக்கு வருமா வராதா, எனக்கு ஒரு டவுட் இருந்தது. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க, ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, படித்து பார்த்துட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு அது. ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ்லேயே ரொம்ப பிடிச்சி போச்சு நாடகங்கள். ஸோ அது அப்படி தான் நான் நாடகத்துறைக்குள்ளே வந்தேன்.
1: முதல் மேடை நாடகமே அதுலேயும் முக்கியமான ரோல் எடுத்து பண்ணியிருக்கீங்க. மேடை நாடகத்தை பற்றி பெருசாக ஒரு புரிதல் இல்லைனாலும் அதை பற்றிய ஒரு ஆர்வம் இருந்திருக்கு உங்களுக்கு முன்னாடியே அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பரதநாட்டிய கலைஞர் மேடை நாடக கலைஞராக மாறும்போது இருக்கக்கூடிய சவால்கள் என்ன?
0: டான்சராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபிநயம், பாடியிலேயே ஒரு கிரேஸ் வந்துடும். நார்மலாகவே நம்ம பேசி பழகிற நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ் இருக்கும். பட் ட்ராமா அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இயல்பாக இருக்கணும், நார்மலாக நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி பேசி இது பண்ணணும். பட் அஃப்கோர்ஸ் மேடை நாடகம்னா கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக பண்ணணும், ஏன்னா இது வந்து ஒரு கடைசி ரோல் இருக்கிற ஆடியன்ஸும் மேடையில் பார்க்கும்போது ஓரளவுக்கு புரியணும் இல்லையா, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இது பண்ணணும். ஸோ கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருக்கும். பட் என்ன சவால்

0: இருக்கும்னா ஒரு டான்ஸருக்கு அந்த கிரேஸ் இருக்கும் இல்லையா பாடியில, அது வந்து அவங்களால அதுலேருந்து வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டம். சரி, நீங்க நார்மலா நடிச்சீங்கன்னா அதுல ஒரு அபிநயம் பிடிக்கிற மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுதான் பெரிய சேலஞ்ச். ஸோ அதை நீங்க வந்து உங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நார்மலா பேசுறதையும் டான்ஸையும் தனித்தனியா செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கணும் நீங்க மென்டலி.
1: இப்போ நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையோட இயல்பிலேயே நீங்க பேசும்போது உங்களுடைய கை அபிநயங்கள், முதிரைகள், எல்லா கெஸ்டர்ஸும் வந்துடும், கண் எக்ஸ்பிரஷன்ஸும் அந்த மாதிரி வந்துடும். பட் நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பேசுறது, நடிக்கிறது, உங்கள் உடலுடைய பாவனைகள் எல்லாமே கொஞ்சம் மாறுபட தான் செய்யும். அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்ட பரதநாட்டியம், நடுவில் வந்த மேடை நாடகம், அப்போ டக்குன்னு ஒரு டிரான்சிஷன் இருந்திருக்கு இல்லையா, அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க?
0: அதுக்கு வந்து நான் சில பேருடைய கைடன்ஸை நான் வந்து இன்னைக்கு ஐ ஷுட் ரிமெம்பர் அண்ட் ஆல்சோ தேங்க் தெம். ஏன்னா குழந்தை மாலி சார், அவர் தான் ஃபஸ்ட்டு கிராமர், அதாவது ஸ்டேஜுக்குன்னு என்ன கிராமர் இருக்கோ அதை கற்றுக் கொடுத்தது அவர். ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணணும். அடுத்தது எனக்குள்ளே இருந்த இந்த டான்ஸரை வெளியில் எடுத்து, நீ கொஞ்சம் டான்ஸர் இல்லை இப்போ, இப்போ நீ ஆக்டர் அப்படின்னு என்னை குட்டி என்னை சொல்லி கொடுத்தது டிடி சுந்தர்ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர். ஏன்னா என்னோட ரெண்டாவது பிளே வந்து இப்படிக்கு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் லீட் ரோல் நந்தினி, அந்த டைட்டில் ரோல் நான் பண்ணேன். அந்த கதையில நடிக்கும்போது டிடி சுந்தர்ராஜன் அப்படிங்கிறவர் தான், அவரும் பெரிய லெஜெண்ட் தமிழ் தியேட்டர் ஃபீல்ட்ல, அவர் தான் டைரக்ட் பண்ணார் அந்த நாடகத்தை. அப்ப நான் வந்து கொஞ்சம் அந்த டான்சர் எனக்குள்ள இருந்தது, எதுவா இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் அபிநயமா பேசுறது அந்த மூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதுலேருந்து என்னை வெளில கொண்டு வந்து அது எப்படி வந்து இயல்பா நடிக்கணும், மேடையில் இருக்கும்போது நம்ம இயல்பாவும் இருக்கணும். ஏன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம நடிக்கிறோம், ஆக்சுவலாக நம்ம அந்த கதாபாத்திரம் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம நடிக்கிறோன்றதும் தெரியக்கூடாது. அதே நேரத்தில் அந்த எக்ஸாஜரேட்டட் மூவ்மெண்ட்ஸும் இல்லாமல் சட்டிலாக எப்படி பண்ணணும், எப்படி வந்து அந்த கேரக்டரா நம்ம மாறணும் அப்படின்னு அதுக்கு நிறையா கற்றுக் கொடுத்தது வந்து டிடி சுந்தர்ராஜ் அப்படின்னு நான் அவருக்கு தான் கொடுக்கணும் அந்த

0: காதில் பகை அழியும் கிழி ஒளி பொழியும் அதில் பகை அழியும் சிவனின் நயனம் உலகாடும்
1: தாக்கிட்ட தாக்கிட்ட தூமி நடனம் தாக்கிட்ட தாக்கிட்ட தூமி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்.

0: இவ்வளவு நேரம் சவால்கள் பத்தி பேசணும், ஆனா நீங்க ஒரு பரதநாட்டிய கலைஞரா இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆடட் அட்வான்டேஜஸ் நினைக்கிறீங்க?
1: ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு ஈஸியா கிராஸ் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கிராஸ் பண்ணிக்கிற முடியும். ஏன்னா பரதநாட்டியம் டான்சர் வந்து எல்லா கதாபாத்திரமும் அந்த ஒரே ஆள் தான் ஆடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ராமரும் அவங்க தான், ராவணனும் அவங்க தான், சீதையும் அவங்க தான், அனுமாரும் அவங்க தான். ஸோ இமேஜினேஷன் நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளால இமீடியட்டா அப்சர்வ் பண்ணிக்க முடியும், அந்த கேரக்டர் என்னன்றது புரிஞ்சிக்க முடியும். அந்த ஃபாஸ்டா நம்மளோட அடுத்த ராமராவும் இங்க பண்ணிட்டு அடுத்த செகண்ட் ராவணனாவும் பண்ணணும். ஸோ ஒரே ஆள் தான் வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்றாங்க அப்படிங்கும் போது இந்த கிராஸ்பிங் நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ். சென்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான டிரான்சிஷன் இன் டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் உங்களால ஈஸியா பண்ண முடியும், ஃபாஸ்டா பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா அட்வான்டேஜஸ். டான்சரா இருக்கிறது மோர் ஆஃப் அட்வான்டேஜ் தான் நான் நினைப்பேன், தேன் பீங் அ டிஸ்அட்வான்டேஜ்.
0: ஆனா சில நேரங்கள்ல லேர்ன் டு அன்லேர்ன் மாதிரி நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை மறந்து புதுசா கத்துக்கணும் இல்லையா?
1: கரெக்ட், வெரி ட்ரூ. ரொம்ப அழகா சொன்னீங்க. அன்லேர்னிங் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் நீங்க ஒரு கதாபாத்திரத்துல இருந்து இன்னொரு கதாபாத்திரம் போறதுக்கு, இப்ப நான் நினைக்க வேண்டுகிறேன் முடிச்சிட்டேன், அது வேற கதாபாத்திரம், அதுல இருக்கிறத நம்ம அன்லேர்ன் பண்ணாதான் நான் இப்படிக்கு நந்தினியில நந்தினியா நடிக்க முடியும், ஏன்னா இது வேற கதாபாத்திரம். ஸோ அது ரொம்ப முக்கியம். மோர் தென் லேர்னிங், அன்லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
0: அழகா சொன்னீங்க. ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே எப்படி மனதளவிலையும் உடலையும் தயார்படுத்திக்கிறீங்க?
1: கண்டிப்பா ரெண்டு, மனதளவிலையும் உடம்பளவிலையும் ரெண்டுத்துலையும் நம்ம தயார்படுத்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு பிளைண்டா பண்ணினேன் ஒரு நாடகத்துல. ஸோ எப்படின்னா, உங்களுக்கு வந்து அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம நிறைய சினிமா பார்த்துருப்போம். மேஜர் சந்திரகாந்த் தான் ஒரு பெரிய ரெஃபரன்ஸா இருக்கும். ஒரு பிளைண்ட் கேரக்டர்னா மேஜர் சுந்தரராஜன் பண்ண அந்த படம், ராஜபார்வையில் கமல் ஹாசன் சார் பண்ண அந்த கேரக்டரா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கண்ணு தெரியும் எனக்கு. ஸோ நான் கண்ணு தெரியாத மாதிரி நான் என்னை நினைச்சிக்கணும்னா, என்னோட ஸ்பான்டேனியஸாக நான் வர ரியாக்ஷன், இப்போ நான் பார்த்துட்டேனாலும் பார்க்காத மாதிரி நான் என்னை நினைச்சிக்கணும் இல்லையா? அதுவும் என்னோட டூயிங் இட் லைவ், இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இப்போ சினிமாவாவது உங்களுக்கு கட்டு டேக்கு அதெல்லாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறது கேரக்டரை, நீங்கள் சொன்ன மாதிரி இன் யுவர் பாடி லாங்குவேஜ் ஆல்சோ அண்ட் ஆல்சோ இன் யுவர் த வே யூ போர்ட்ரே த கேரக்டர், ரெண்டுத்துலேயும் நீங்கள் வந்து இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா என்னோட ஏஜாக இருக்காது, என்னோட அதிக ஏஜாக இருக்கும், இல்லை என்னோட கம்மியான ஏஜாக இருக்கும் அந்த கதாபாத்திரம். ஸோ நான் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோட மைண்ட் செட்டை மாற்றிக்கணும், பாடி லாங்குவேஜை மாற்றிக்கணும். அப்போ தான் என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே பண்ணுறது.
0: இப்போ மேடை நாடகம் அப்படின்னு சொல்லும் போது அப்பியரன்ஸ் அது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க, நம்முடைய அப்பியரன்ஸே அந்த கேரக்டர் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எப்படி கவனம் செலுத்துறீங்க?
1: ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து நம்ம கேரக்டர் என்ன அப்படிங்கிறதுக்கு, அஃப்கோர்ஸ் நம்ம டயலாக் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதே நம்மளுடைய காஸ்டியூம்ஸ் தான். இதை பார்த்தோன்னே இவங்க இந்த கேரக்டரை, ஒரு பப்ளி கேரக்டர் அப்படின்னா ஒரு லாங் ஸ்கர்ட், ஒரு டாப் போட்டுண்டு, ஒரு ஃபங்கி ஹேரில் ஒரு இயரிங்ஸ் ஏதோ போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்லேயே நம்ம கொடுத்துட்றோம் இது என்ன கேரக்டர் அப்படின்னு. ஒரு மடிசார் கட்டின் வந்தால் ஓகே இவங்க வந்து இந்த கேரக்டர் அப்படின்ட்டு. ஸோ காஸ்டியூமில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய கவனம் செலுத்தணும் மேடை கலைஞர்கள் முக்கியமாக. அது நிறைய பேர் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் வந்து ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் மை காஸ்டியூம்ஸ். நான் ஒரு கேரக்டர் வந்தோடனே ஆஸ் மச் அஸ் நான் இம்பார்ட்டன்ஸ் அந்த கேரக்டர் கொடுக்குறேன், அவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் என்னோட காஸ்டியூமுக்கும் நான் கொடுப்பேன்.
0: இப்போ இதிலே ஒரு கேள்வி இருக்கு மேம், சில ஆடைகள் நமக்கு வந்து போட்டுக்க பிடிக்கும், சில ஆடைகள் நமக்கு உடுத்தவே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேரக்டருக்கு அந்த ஆடை போட்டு தான் ஆகணும், பட் எனக்கு அந்த மாதிரி ஸ்டைலும் பிடிக்காது, அந்த மெட்டீரியலும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது?
1: நான் வந்து ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கேன், ஸ்டேஜில் நைட்டி போட்டு நடிக்க மாட்டேன். என்ன சொன்னால் கூட நான் நடிக்க மாட்டேன். ஏன்னா இன் மை ஒப்பீனியன்ஸ் ஆல் பியூர்லி பர்சனல், அது மேடையில் வந்துடக்கூடாது. பட்

0: என்னன்னா ஒரு தூங்கி எழுந்து வராங்க அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு நைட்டி போட்டுன்னு வந்துரு அப்படின்னு எனக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கார். பட் நான் வந்து அதை வேற மாதிரி நம்மளுடைய இன்னும் பாடி லாங்குவேஜில் கூட நம்ம தூங்கி எழுந்து வந்திருக்கோம். நம்ம நார்மலாக ஒரு சுடிதார் போட்டுன்னு வந்தால் கூட நம்ம காட்ட முடியும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு டவல் வச்சு நான் தொடச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டே கூட வரலாம். அப்படி இருந்தால் கூட தெரியும் நம்ம தூங்கி எழுந்து தான் வரும்னு. ஸோ ஐ ஆம் வெரி பர்டிகுலர். சில திங்ஸ் ஆர் நோ ஃபார் மீ. ஸோ ஐ கான்ட் வேர் சர்டன் க்ளோத்ஸ் ஆன் ஸ்டேஜ். ஐ ஆம் வெரி பர்டிகுலர் அபவுட் இட். ஆல்டர்னேட் இருக்கும் கண்டிப்பாக. அந்த ஆல்டர்னேட் அக்செப்டபிளாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணதில்லை. ஏன்னா நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். வந்து ஒரு மடிசார் கட்டின்ற ஒரு மாமி அந்த மாதிரி ரோல்ஸும் பண்ணியிருக்கேன். யங் கேர்ள் ரோல்ஸும் பண்ணியிருக்கேன். யங் கேர்ள்ஸாக இருந்தாலும் வெரி ப்ராக்ரெசிவாக இருக்கிற அந்த மாதிரி யங் கேர்ளும் பண்ணியிருக்கேன். நாட் நெசசரி ஐ ஷுட் ஏன்னா எந்த காஸ்ட்யூம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையோ அதில் நானே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்னோட இதுவும் ஆக்டிங்கும் என்னால் அவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. ஸோ மேக் ஷுர் ஐ எம் கம்ஃபர்டபிள் இன் வாட் ஐ எம் வேரிங்.
1: ஸோ ஒரு மேடை நாடகத்தில் நாடக கலைஞருக்கு அவங்க உடுத்துற ஆடையில் அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்கன்றதும் முக்கியம்.
0: கண்டிப்பாக. ஏன்னா இல்லைனா உங்களுக்கு கான்ஷியஸாக இருந்துகிட்டே இருப்போம் நம்ம. அண்ட் ஆல்சோ நீங்கள் மேடை கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் சேஞ்சஸ் வேற உடனே உடனே இருக்கணும். ஒரு 12 சீனில் நம்ம வரோம் அப்படின்னா, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஒரு ட்ராமா பண்ணியிருந்தேன், என் வீடு என் கணவன் என் குழந்தை, ஆச்சி மனோரமா பண்ணியிருந்தாங்க அந்த ரோலை. ஒரு 40 வருஷம் கழித்து நான் பண்ணேன் அந்த ரோலை. 12 சீன்லேயும் உங்களுக்கு சாரி சேஞ்ச் இருக்குது. 12 சீனுக்கும் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு மாற்றின்னு வரணும். இந்த மாதிரி லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் லேடி ஆர்டிஸ்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் லேடி ஆர்டிஸ்ட் நான் இங்கே பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா மேடை கலைஞர்கள் குறிப்பாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாருமே சாரி சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள்லாம் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா 30 seconds நாங்கள் எங்களோட சாரியை மாற்றிட்டு வந்துடுவோம் அடுத்த சீனுக்கு.
1: வேர்ல்ட் ரெக்கார்டே சொல்கிறீங்களே.
0: ரெக்கார்டு. ஆமாம். பார்க்க வர ஆடியன்ஸ் பாதி வந்து அதுலேயே பிரமிச்சு போய் கேட்பாங்க எங்ககிட்ட, அது எப்படிங்க இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து இந்த காஸ்ட்யூம் மாற்றிட்டு வரீங்க, ஐயோ எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க ஒரு சாரி கட்டிக்க, 30 minutes ஆகும், அடுத்த சாரி டக் டக்னு. அண்ட் ஆல்சோ நல்ல நீட்டாக எங்களால் ட்ரேப் பண்ணிட்டு வர முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி ப்ரீ ப்ளீட் பண்ணி அதை வச்சு. அண்ட் வேற நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ஆஃப் ஆகிடும் அடுத்த சீனுக்கு. இருட்டாக இருக்கும் வேற அந்த சேஞ்ச் பண்ணிக்கிற இடம். எங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே சொஃபிஸ்டிகேட்டடான சேஞ்ச் பண்ணிக்கிற இடம்லாம் கிடைக்காது. ஒரு பேக் ஸ்டேஜில் ஒரு நார்மலாக ஒரு தட்டு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, தடுப்பு மாதிரி ஒன்று, அதுக்குள்ளே போகணும். அங்கே தட்டு தடு மாதிரி இருட்டில் ஒரு போட்டு எடுத்துன்னு வந்து. ஸோ இட்ஸ் கிரேட் ஸ்கில். அதை மீறி நம்ம மேடையிலையும் வந்து அப்ளாஸ் வாங்குறோம் அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் லேடி ஆர்டிஸ்ட்.
1: உண்மையிலே இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் நம்ம ரியலைஸ் பண்ண முடியுது எவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த ஃபீல்டுக்கு பின்னாடி அப்படிங்கிறது. இருட்டில் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் நீங்கள் நடிச்சாகணும்.
0: ஆமாம், எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டீங்க.
1: உண்மையிலே ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான்.
0: ஆமாம், கண்டிப்பாக.
1: பெண்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் இந்த துறையில் என்ன நினைக்கிறீங்க?
0: மிகப்பெரிய சவால் என்னன்னா நீங்கள் வந்து இந்த வீட்டையும் இதையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே மிகப்பெரிய சவால். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஈவினிங்கில் நடக்கும். இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 4 நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே 10 ஆகிடும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அதுதான், அந்த சேலஞ்ச் தான். எனி அச்சீவர், முக்கியமாக நீங்கள் விமன் அச்சீவர்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாதவங்களும் எனக்கு தெரியும், எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. ஏன்னா ஃபேமிலி அவ்வளோவா சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க இவங்களுடைய இந்த டேலண்ட்ஸ்க்கு. பட் அவங்களுக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்க வந்து அதை ஒரு ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் ஒன்று, ஐயோ போகணும் வீட்டுக்கு போகணும் என்ன சொல்லுவாங்களோ தெரியாது, அந்த ஒரு சங்கடத்தோடையே இங்கே நடிச்சிட்டு இருக்கிறவங்களையும் எனக்கு தெரியும். பட் ஃபேமிலி சப்போர்ட்டு இருந்து அதில் பரிமளிக்கிறவங்க, அது இருக்கும்போது தான் நம்மளால் இதில் பரிமளிக்கவும் முடியும். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் என் பையன் ரெண்டு பேருக்கும் ஏன்னா அவ்வளோ சப்போர்ட்டிவ். என்னோட இன்லாஸ் எல்லாருமே சொல்கிறேன், பிகாஸ் தே ஆல் என்னோட சக்ஸஸ் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறவங்க அவங்க. அதனால அந்த சப்போர்ட் அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து பண்ணுறது கஷ்டம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டைமை மேனேஜ் பண்ணிக்கணும். அது நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம்னா நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். இப்போ எனக்கு தெரியும் இன்றைக்கி ஈவினிங் நான் போகணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட டேயில் நான் என்னோட எல்லா வேலையும் வீட்டில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம அதை அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணி பண்ணிட்டோம்னா தென் வி கேன் பி ஈஸிலி. ஏன்னா நான் இது எல்லாமே கிரியேட்டிவ் மைண்ட் இல்லை. ஸோ நம்ம மைண்ட் அப்ளை பண்ணோன்னா இங்கே ஃப்ரீ இருக்கணும், அப்பதான் இங்க அப்ளை பண்ண முடியும். சோ அதுதான் பிகெஸ்ட் சேலஞ்ச். அந்த டைமை மேனேஜ் பண்ணி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெண்டு இடத்துலயும் பேலன்ஸ் பண்றதுதான் பிகெஸ்ட் சேலஞ்ச்.
1: இப்போ உள்ளூர்ல ஒரு மேடை நாடகம் நடக்குதுன்னா நம்ம தயார் பண்ணிக்கிட்டு போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒருவேளை வெளியூர் பயணங்கள் இருக்கும்போது அது எவ்வளவு சேலஞ்சிங்கா உங்களுக்கு இருக்கு?
0: வெளியூர் பயணங்கள் இருக்கும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும், பண்டிகைகள்லாம் வரும். அந்த டைத்துல எல்லாம் கூட எனக்கு டிராமா வந்திருக்கு, நான் வெளியூர் போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ அதெல்லாமும் மேனேஜ் பண்ணிட்டு போகிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. பட் ஸ்டில் ட்ராமா ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயங்க. நீங்கள் என்ன தான் உங்களுக்கு இது இருந்தாலும், சம்டைம்ஸ் நான் சொல்கிறேன் என் வீட்டில் ஒரு டெத்து கூட விழுந்திருக்கும், ஆனால் கூட அன்றைக்கி ஈவினிங் ஷோ இருக்குன்னா ஷோ நடிச்சு கொடுத்துட்டு தான் அங்கே போவாங்க.

0: நான் பார்த்துருக்கேன், நானே அனுபவித்து பார்த்துருக்கேன். அதில் எங்களுக்கு வந்து ஒரு இதே என் வீடு என் கணவன் இந்த நாடகமோட இனாகரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ரிஹர்சல்லாம் முடித்து இனாகரேஷன் நாளைக்கு இனாகரேஷன் இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணுறவரோட அம்மா தவறி போயிட்டாங்க. அந்த பையனுக்கு வந்து நைட்டு 10 மணிக்கு தான் அவங்க அம்மா தவறி போகிறாங்க. அடுத்த நாள் வர முடியாது, ஏன்னா அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த எல்லாம் பண்ணணும், அவரால் வர முடியாது. நாங்கள் 11 மணிக்கு மேலே ஒரு ஆர்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சி, நைட்டு 11 மணிக்கு மேலே ஒரு ஆர்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 3 மாதம் ஒருத்தர் பண்ண ரிஹர்சலை நாங்கள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவரை ரிஹர்ஸ் பண்ண வச்சு அன்றைக்கி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஆனால் அந்த அம்மா விழுந்த அந்த பையன் அன்றைக்கி அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்துட்டார் சாயந்தரம். அந்த அளவுக்கு அவங்க டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரமிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நாடக கலைஞர்கள் பெருசாக வருமானம் கிடையாது உங்களுக்கு. அந்த ஒரு காலம் இருந்தது ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்பி, ஏன்னா மாசத்துல 30 நாளும் நாடகம் நடக்கும். ஸோ இவங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா இருக்க முடியும், இதை ஒரு துறையா ப்ரொஃபஷனலா நம்மளால எடுத்து பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது ஒரு காலத்துல. பட் இப்போ அது கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஹாபியாவோ இல்லை அவங்களுக்கு பேஷன் இருக்கு, பட் வேற ஏதோ ஒரு வேலையில இருக்காங்க, சில கொஞ்சம் டைம் இதுக்கும் ஒதுக்குறாங்க, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தான். ஸோ தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். அப்படி இருக்கும்போது எப்படி இவ்ளோ அவங்களுக்கு அந்த ஒரு டெடிகேஷன் வருது, அந்த பேஷன்னால தானே இவ்ளோ டெடிகேஷன் அப்படின்னு அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கும். நான் ஒரு நாடக கலைஞர் சொல்லிக்கிறதுல அவ்வளோ பெருமை. எக்காரணத்துக்கொண்டும் நாடகம் கேன்சல், ஒத்துக்கிட்ட டேட் கேன்சல் அப்படின்னு எந்த நாடகக்காரரும் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு ஒத்துக்கிட்டா கம் வாட்டுமே நம்ம பண்ணிடணும் அதை அப்படின்னு.
1: தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம அந்த கதாபாத்திரத்துக்காக அன்னைக்கு வந்து நடிக்கிற அந்த மேடை நாடகங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய சார்பிலேயும் ஒரு சிரம் தாழ்ந்த வணக்கங்களை நம்ம சொல்லிக்கலாம்.
0: நன்றி, நன்றி.
1: உண்மையிலே கிரேட். இதெல்லாம் கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. சினிமா ஏதோ ஒரு கதையில நம்ம கேட்கறோம் அந்த மாதிரி இருக்கு. எனக்கு நிஜ வாழ்க்கையில நடக்குமா அப்படின்லாம் தோணும்.
0: கண்டிப்பா நடந்திருக்குங்க. இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, எங்களுடைய ட்ரூப்ல வந்து நாஞ்சில் ரேவதின்னு ஒருத்தங்க நடிக்கிறாங்க. அவங்க அம்மா நாஞ்சில் நளினின்னு சொல்லிட்டு வெரி ஃபேமஸ் அவங்க சினிமா ஆர்டிஸ்ட் கூட. அவங்க வெளியில் ட்ராவல் பண்ணி அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க, அப்போ ஃபோன் வந்துருச்சு அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு. இந்த பக்கம் அவங்க வந்து ஃபோனில் அந்த நியூஸை கேட்டுட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு உள்ளே வந்து சிரிச்சிட்டு நடிக்கிறாங்க. மறுபடியும் அந்த சீன் சேஞ்சில் உள்ளே போய் அழுகுறாங்க. அவங்களுக்கு சி அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன். அப்பா எனக்கு சொல்லும் போதே இப்போ புல்லரிக்குது எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது. அந்த அளவுக்கு டெடிக்கேஷனோட இருக்கிற ஆர்டிஸ்ட்லாமும் இருக்காங்க. கம் வாட்மே ட்ராமா இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நடிச்சு கொடுத்துட்டு போவாங்க.
1: 60-70களில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கரியராக அதை எடுத்துருக்க முடியும். நிறைய பிரபலமாக அப்போ இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மேடை நாடகம் அப்படிங்கிறது பெருசாக பாப்புலராக இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க?
0: பாப்புலராக இல்லை அப்படின்னா இப்போ என்ன ஒரு முரண் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து நிறையா நாடக ட்ரூப்ஸும் இருந்தது. பிரதானமாக சபா நாடகங்கள் தான் அதிகம். ஸோ நிறையா சபாஸும் இருந்தது, நிறையா நாடக குழுக்களும் இருந்தது. கிட்டத்தட்ட 120 சபா இருந்ததாம் அந்த காலத்தில். இப்போ இருக்கிறது ஒரு 10-12 சபா இருந்தால் அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு சபாவில் டேட் கொடுத்தா ஒரு நாடகமே குறைஞ்சபட்சம் 120 முறை போட்டுடலாம். ஏன்னா 120 சபா இருந்த காலகட்டம். பட் இப்போ வந்து அவ்வளோ சபாஸ் கிடையாது. பட் ஆனால் என்ன ஆச்சரியம்னா நிறைய நாடக குழுக்கள் இருக்கு. ஏன்னா பீப்புள் ஆர் வெரி பேஷனட். ஸோ நடிக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. இந்த துறையில் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, நாடக கலைஞர்கள் நிறையா இருக்காங்க, ட்ரூப்ஸ் நிறையா இருக்கு. பட் என்னென்னா பப்ளிசிட்டி இல்லை. நாடகங்கள் நடக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் இங்கே சேட். ப்ராபப்ளி அந்த பப்ளிசிட்டி அதுக்கும் ஈக்குவலாக கிடைச்சிது அப்படின்னா ப்ராபப்ளி இப்போ வந்து மறுபடியும் நாடகங்களை பார்க்கறதுக்கு வருவாங்களே. ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே ஆச்சரியமாக வந்து தான் பார்க்குறாங்க. ஹூய், நாடகம்னா இவ்வளோ நல்லா இருக்குமா, ஏதோ போர் அடிக்கும் அப்படின்னு நினச்சோம், பரவாயில்ல நல்லா இருக்கே அப்படிங்கிறாங்க. முதல் தடவை வந்து பார்க்குறவங்க அப்படி தான் சொல்கிறாங்க அந்த ரியாக்ஷன். ஸோ இது நிறையா பேருக்கு போச்சுன்னா அப்போ நிறையா பேர் வந்து பார்ப்பாங்க இல்லையா. ஸோ பப்ளிசிட்டி தான் வேணுன்றது என்னுடைய அபிப்பிராயம்.
1: ஆனால் முன்ன இருந்த காலகட்டத்துக்கு இப்போ உண்மையிலே மேடை நாடகத்தை பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்த்துட்டு வருதுன்னு சொல்லலாம்.
0: ஆமாம், ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸே ட்ரூப் ஆரம்பிக்கிறாங்க இப்போ. ஸோ ட்ரூப்ஸ் நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ தே லைக் திஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். பட் இந்த சபா நாடகங்கள் தவிர பேரலல் தியேட்டர்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு. இந்த ஷார்ட் பிளேஸ் அண்ட் இங்கிலீஷ் பிளேஸ் இதுக்கெல்லாமும் நிறைய ஒரு யங்ஸ்டர் கூட்டம் இருக்கு. அது போய் பார்க்குறவங்களும் யங்ஸ்டர்ஸ் தான், நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எங்களோட சபா நாடகங்கள்லாம் எல்லா தரப்பான ஏஜ் குரூப்ஸ்லையும் வருவாங்க. ஸோ பட் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அபவ் அரவுண்ட் ஒரு ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 50 பிளஸ் அதுதான் மெஜாரிட்டி இருப்பாங்க. நாங்கள்லாம் இருக்கோம், இப்போ நாங்கள் நடிக்கிறோம் அப்படின்னா எங்களை சார்ந்த எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அந்த குரூப்ஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் கூட்டம் இருக்கும். பட் இந்த பேரலல் தியேட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஃபுல்லி ரன் பை யங்ஸ்டர்ஸ் அண்ட் அதை பார்க்க வரவங்களும் யங்ஸ்டர்ஸ். ஸோ அந்த விதத்தில் அது ஒரு நல்ல ஒரு இது தான், சைன் தான் நான் நினைக்கிறேன்.
2: இதுவரை பரதநாட்டிய கலைஞரும் மேடை நாடக கலைஞரும்

0: கலைஞருமான லாவண்யா வேணுகோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் டாக்டர் கே வித்யாவதி. இதன் தொடர்ச்சியை நாளைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
4: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458 0444249864

0: சென்னை.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444-249-8-6458, 0444-249-8-6458.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.
3: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் தலைநகர் பிரட்டிஸ்லாவாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். அதிபர் பீட்டர் பெலகிரினியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தமது ஸ்லோவேக்கியா பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தி புதிய வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமையும் என்றும் பிரதமர் சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர பிரிவினரின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்காக பணியாற்றுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு ஆட்சி நடத்தியுள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வாய்ப்புகள், மேம்பட்ட கட்டமைப்பு, பொது சேவை, அனைவருக்குமான சுகாதாரம், தரமான கல்வி, தூய்மை நகரங்கள் போன்றவற்றால் மக்கள் பயனடைவதை அரசு உறுதி செய்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நடுத்தர பிரிவினர் பொருளாதார பாதுகாப்பு புதிய வாய்ப்புகளுடன் ஆளுமை பெறும் வகையில் மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக விரிவான வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவின் கூறியுள்ளார். வரி சீர்திருத்தங்கள் மூலம் வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வரி கட்டமைப்பு முறையில் GST மூலம் வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். சமையல் எரிவாயு, ஜல்ஜீவன், நீர் மேலாண்மை, ஸ்வச் பாரத், தூய்மை பாரத பணிகளால் அனைவரும் அடிப்படை வசதிகளை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தால் ஏழை எளிய மக்களின் வீட்டு கனவு நனவானதாகவும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் சுகாதார பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சக்தியாக திகழும் நடுத்தர பிரிவு நுகர்வோரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதோடு சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இப்பிரிவினரின் பங்களிப்பு அதிக அளவில் இருக்கும் என்றும் கூறினார். எல்நிலோ சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். கரீஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் ரபி பருவத்திற்கான உர விநியோகம் வரும் நவம்பர் மாதம் தொடங்கும் என்றும் கூறினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் வரும் 21ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். புதுடெல்லியில் சர்வதேச யோகா தின முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான முதுமைக்காக யோகா என்ற தலைப்பில் இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டார். நலமான, சுறுசுறுப்பான, தற்சார்பு மற்றும் எழுச்சியுடன் கூடிய மனதுடன் மக்கள் செயலாற்ற யோகா துணை புரிவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உலகளாவிய மாபெரும் இயக்கமாக யோகா முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறிய அமைச்சர், உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் யோக கலையை தங்களது வாழ்க்கை

0: வாழ்க்கையின் அங்கமாகவே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா இயக்கங்கள் மூலம் யோகா கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை உறுதி செய்யும் வகையில் பயணிகள் நலதினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் மருத்துவ பரிசோதனைகளும் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் இன்று பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தவும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கவும் யாத்ரி சுவிதா திவாஸ் என்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரைக்கு வருகை தரும் பயணிகளுக்கு நாட்டுப்புற நடன கலைஞரின் நிகழ்ச்சியுடன் கூடிய உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஏக் பெட் மா கே நாம் என்ற திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழாவும் ரத்தான முகாம், இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம்கள் மருத்துவ நிபுணர்கள் உதவியுடன் நடத்தப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தை சேர்ந்த கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது முதலமைச்சர் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படை பிரிவில் பணியாற்றும் தேனி மாவட்டத்தின் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் 2024 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குல்ஹாம் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட பலத்த காயத்தையும் பொருட்படுத்தாது தீரத்துடன் போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தி துணிச்சல் மிகு செயலை பாராட்டி இந்நடவடிக்கை. அவரது துணிச்சல் மிகு செயலுக்காக கடந்த 8 புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் நாட்டின் 2வது உயரிய அமைதிக்கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் அவருக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் தேர்போகி கிராமம் அருகே இன்று பணியின் போது நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் இன்று ஆணை பிறப்பித்தார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கட்டப்படும் மேம்பாலம் பகுதிகள் இம்மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இப்பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மேம்பால பணிகளின் தரத்தில் எவ்வித குறைகளும் இல்லாமல் பணிகள் முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறினார். மழைக்காலங்களில் மேம்பாலத்தில் தேங்கும் மழைநீரை விரைவாக வெளியேற்றும் வகையில் வடிகால் வசதிகள் முறையாக ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் தொகுதிகள் காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ள நிலையில் அஇஅதிமுக இந்நடவடிக்கையை மேற்கொண்டது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்க கூடாது என்றும் அக்கட்சி கூறியது. தமிழக கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடை காலம் முடிவடைந்ததை அடுத்து புதுக்கோட்டை, நாகை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மீனவர்கள் இன்று அதிகாலை முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த April 15 முதல் நேற்று வரை மீன்பிடி தடை காலம் அமலில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இலவச வைஃபை வசதி, நவீன மின்னணு தகவல் பலகை, கூடுதல் வசதிகளுடன் கூடிய காத்திருக்கும் அறை, சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி, பார்வையற்றோருக்கான நடைபாதை, மேற்கூரை வசதியோடு விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு 99% பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் முடிவடைந்து வரும் செப்டம்பர் மாதத்தில் இந்த ரயில்வே நிலையம் திறந்து வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினத்தை

0: இதையொட்டி வேலூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி இன்று வேலூரில் அரசு பெண்லைன் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நடைபெறுகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று முதியோர்களின் குரலை கேளுங்கள், அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், முதியோரின் நேசிப்போம், காப்போம், மதிப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மனித சங்கிலியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: திருப்பூர் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு துறையினரின் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆக்லாண்டில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இந்தியா நாளை ஜப்பானுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் யாதவ் கூறினார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாண்டில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:56.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10. சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பற்றிய அறிவிப்பு. நடப்பு கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BBSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 17ஆம் தேதி. இணையதள முகவரி https://adm.tanuvas.ac.in. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 17ஆம் தேதி. இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தெரிவு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.
4: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
5: விலை ஆதரவு திட்டம் அப்படிங்கிற பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். இந்த திட்டத்தோட முக்கிய அம்சமே என்னன்னா, அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலையில எண்ணெய் வித்துக்களை உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. விவசாயிகளுக்கு உறுதி செய்யப்பட்ட வருமானம் கிடைக்கும். எப்போதுமே வந்து அறுவடை காலமும் எண்ணெய் விதை பயிர்களை விதைக்கிற காலத்திலையும் இந்த திட்டங்களோட பயன்களை பெற்றுக்கொள்ளலாம்.
4: இந்திய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கான வாய்ப்புகளும் குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:00.

0: திரைகானம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி. ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் லக்ஷ்மி சம்பத் அவர்கள். பங்கு பெறுபவர் சௌமியா ரமாகாந்த் வர்மா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே சௌமியா. இன்று நாம் பித்தி ந பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து கப்புக்கி ஹவாயி யாத்ரா என்ற கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். முதலில் கதை சுருக்கம். கப்பு மிகவும் குறும்புக்கார பையன். பல இடங்களை சுற்றி பார்ப்பதும் புது புது இடங்களை தேடி திரிவதும் அவனது பொழுதுபோக்கு. பள்ளிக்கூட பாடங்களை படிப்பதை விட புது புது இடங்களை அறிந்து கொள்வதும் புதுவிதமான குறும்புத்தனம் செய்வதும் அவனுக்கு பிடித்திருந்தது. ஒரு நாள் கப்புவின் அரையாண்டு தேர்வு மதிப்பெண் சான்றிதழ் வந்திருந்தது. அதில் ஓரிரு பாடங்களில் குறைவான மதிப்பெண்கள் வாங்கியிருந்தான். அதனால் அவனது தந்தை கோபமாக திட்டிக் கொண்டிருந்தார். எவ்வளவு சொன்னாலும், எத்தனை உதாரணங்கள் எடுத்து சொன்னாலும் படிப்பின் அவசியம் கப்புவிற்கு புரிவதே இல்லை. குறும்புத்தனம் செய்து கொண்டும் ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார் என்று திட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் கப்புவோ, ஏன் இந்த அப்பா இவ்வளவு கோபப்படுகிறார்? வாஸ்கோடகாமா பல இடங்களை சுற்றி திரிந்து பல புது புது இடங்களை கண்டுபிடித்தார் என்று பாட புத்தகத்தில் படித்திருக்கிறேன். அதே போல் நானும் இப்படி சுற்றி திரிந்து அலைந்து புதிய இடங்களை கண்டுபிடித்து புகழ் பெறலாம். இதை ஏன் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று யோசித்துக் கொண்டே அப்பாவின் திட்டுக்களை தலை கவிழ்ந்து வாங்கிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அம்மா வந்து அழைத்தவுடன் கப்புவிற்கு உயிர் போய் வந்தது போல் இருந்தது. அப்பாவின் நீதிமன்றத்திலிருந்து விடுதலையாகி தன்னுடைய அறைக்குள் சென்று புகுந்து கொண்டான். அம்மா வந்து கப்புவை சாப்பிட அழைத்தார். ஆனால் கப்புவிற்கோ அப்பாவின் திட்டுக்களை வாங்கிய வயிறு நிறைந்து விட்டிருந்தது. தானும் வாஸ்கோடகாமா போல் ஒரு நாள் புது புது இடங்களை கண்டுபிடித்து புகழ் பெறலாம். இதை ஏன் யாரும் புரிந்து கொள்ளாமல் தன்னை படிப்பில் நாட்டமில்லாதவன், ஊர் சுற்றி திரிந்து கொண்டு குறும்புத்தனம் செய்பவனாகவே நினைக்கிறார்களே. யார் எப்படி நினைத்தால் என்ன? நான் என்னுடைய இந்த ஊர் சுற்றி திரிந்து புது புது இடங்களை அறிந்து கொள்ளும் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்று முடிவெடுத்து உறங்கிவிட்டான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது கப்பு மட்டும் விடியற் காலையில் எழுந்து காட்டு பக்கமாக உலவ சென்று விட்டான். காட்டில் மரங்களில் வண்ண வண்ண பறவைகளின் ஒலி கப்புவை வரவேற்பது போல் இருந்தது. மான் மற்றும் முயல்கள் காணப்பட்டன. முதன் முறையாக இந்த புதிய பாதையில் வந்திருக்கிறான். உற்சாகமான மற்றும் மகிழ்ச்சியான இந்த காட்சிகளால் அவனுக்கு கால்களில் இறக்கை கட்டியது போல் இருந்தது. மான்கள் துள்ளி குதித்து ஓடுவதையும், பறவைகள் இங்கும் அங்கும் பறப்பதையும், குரங்குகள் தாவி குதித்து ஓடி விளையாடுவதையும் பார்த்து சிரித்து சிரித்து ஆனந்தமடைந்திருந்தான். இப்படியாக நடுக்காட்டில் கப்பு வந்து சேர்ந்த போது, குழந்தாய், இங்க என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அவன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தபோது நீள் முடியுடனும் அடர்ந்த தாடியுடனும் காவியுடை அணிந்து நெற்றியில் திலகம் அணிந்து ஒரு துறவி அவனை அன்புடன் பார்த்து கொண்டிருந்தார். என்ன செய்கிறாய் என்று அவர் வினவிய போது, கப்பு, தனக்கு புதிய இடங்களில் உலவுவது மிகவும் பிடிக்கும், எனவே இந்த காட்டில் உலவிக் கொண்டிருக்கிறேன் என்றான். நீங்கள் இந்த காட்டில் என்ன செய்கிறீர்கள் என்று அவரை பார்த்து கேட்டான். அவரும், என்னை போல் துறவிகளுக்கு தனிமை மிகவும் பிடிக்கும், இங்கு தியானம் செய்ய வந்திருக்கிறேன். ஆனால் நீ இந்த அடர்ந்த காட்டில் பயமின்றி உலவுகிறாயே என்றார். கப்பு, எனக்கு ஊர் சுற்றி பார்ப்பது மிகவும் பிடிக்கும். காட்டில் மட்டுமல்ல, பெரிய பெரிய நகரங்களில் கூட சுற்றி திரிந்து பார்ப்பது எனக்கு பிடிக்கும். ஆனால் என் பெற்றோர், நீ மிகவும் சிறியவன், இப்பொழுது படிப்பதில் மட்டும் கவனம் செலுத்து என்று வெளியில் சென்று வர அனுமதிப்பதில்லை என்றான். கப்புவின் இந்த வெகுளியான பேச்சில் மகிழ்ந்து துறவி தன்னுடைய பையிலிருந்து ஒரு மென்மையான வெள்ளை நிற கல்லை எடுத்து கப்புவிடம் கொடுத்தார். இது ஒரு மந்திரக்கல், இது நீ எதை கேட்டாலும் தரக்கூடியது என்றார். கல்லை உனது வல்லது உள்ளங்கையில் வைத்து மூடி, கண்களை மூடி, நீ மனதில் எந்த காரியம் நினைத்தாலும் நிறைவேறும். ஆனால் பிறருக்கு கெடுதல் தரக்கூடிய எந்த செயலும் செய்யக்கூடாது என்றும் எச்சரித்தார். துறவியிடமிருந்து மந்திரக்கல்லை பெற்றுக் கொண்ட கப்பு மகிழ்ச்சியாக வீடு திரும்பினான். வீட்டில் அனைவரும் காலை உணவு உண்பதற்காக கப்புவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தனர். அப்பாவிற்கு கப்பு ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை தினத்திலும் அதிகாலையில் எழுந்து உலவி விட்டு வருவதில் மகிழ்ச்சி, கப்புவிற்கோ மந்திரக்கல் கிடைத்ததில் மகிழ்ச்சி. இனி அவனுடைய அனைத்து எண்ணமும் ஈடேறிவிடும். காலை உணவருந்திய பிறகு தன்னுடைய அறைக்கு சென்று கப்பு அந்த மந்திரக்கல்லை தன் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு கண்களை மூடி பள்ளியில் தனக்கு கொடுத்த அனைத்து வீட்டு பாடங்கள் எல்லாம் எழுதி முடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். அனைத்து பாடப்பிரிவுகளின் வீட்டு பாடங்களும் எழுதி முடிக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இனி வீட்டு பாடம் எழுதும் தொல்லை இருக்காது. அலாவது நீன் அற்புத விளக்கு போன்ற இந்த மந்திரக்கல்லை வைத்து வீட்டு பாடங்களை முடித்து விடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது கப்புவின் அப்பா அவனை அழைத்தார். கப்பு உடனே அந்த மந்திரக்கல்லை தனது மேஜரையில் வைத்து பத்திரமாக பூட்டிவிட்டு வெளியில் வந்தான்.

0: எங்கோ வெளியில் புறப்படுவதற்கு தயாராக நின்று கொண்டிருந்தார். மேலும் அவரிடம் சொன்னார், நான் 2 நாட்கள் வேலையாக வெளியில் செல்கிறேன். நீ அம்மாவிற்கு தொந்தரவு தராமல் இருக்க வேண்டும். சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு சென்று நேராக வீடு திரும்ப வேண்டும். நான் திரும்பி வந்த பிறகு உன் மீது எந்த புகாரும் இருக்கக்கூடாது என்றார். சௌமியா, இனி கதையை படி.
1: ஜி பிதாஜி.
0: சரி அப்பா.
1: கப்பு நே பிதாஜி கோ ஆஷ்வஸ்த் கியா
0: என்று கப்பு அப்பாவிற்கு நம்பிக்கை அளித்தான். ஆஷ்வாஸ், நம்பிக்கை.
1: பிதாஜி நே ஜேப் சே ஏக் பத்ர நிகால் கர் கப்பு கோ தேதே ஹுயே கஹா.
0: தந்தை சட்டை பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து கப்புவிடம் கொடுத்து கொண்டே சொன்னார். பத்ர கடிதம்.
1: யே தும்ஹாரே சாச்சாஜி கா பத்ர ஹே.
0: இது உன்னுடைய சித்தப்பாவின் கடிதம். சாச்சாஜி, சித்தப்பா, பெண்பால், சாச்சி.
1: இஸ்மே உன்ஹோனே தும்ஹே ஸ்னேஹ் ஸே லிகா ஹே.
0: இதில் அவர் உனக்கு அன்புடன் எழுதியிருக்கிறார். ஸ்னேஹ், அன்புடன்.
1: ஔர் பரீக்ஷா மே பிரதம் ஆனே பர் சைக்கிள் லேகர் தேனே கா வாதா பீ கியா ஹே.
0: தேர்வில் முதல் தரம் வந்தால் மிதிவண்டி வாங்கி கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார். பிரதம், முதல், சைக்கிள், மிதிவண்டி, வாதா, வாக்கு.
1: தும் சாச்சாஜி கோ இஸ்

0: அவர் மிகவும் மகிழ்ச்சியடைவார்.
1: यह कहकर पिताजी चले गए.
0: இவ்வாறு சொல்லிவிட்டு தந்தை சென்று விட்டார்.
1: கப்பு ने चाचा जी का पत्र कई बार पढ़ा.
0: கப்பு சித்தப்பாவின் கடிதத்தை பலமுறை படித்தான். கை பார் பலமுறை.
1: चाचा जी उसे बहुत प्यार करते हैं.
0: சித்தப்பாவனிடம் மிகவும் பாசமாக இருப்பார்.
1: इसलिए उनका पत्र पढ़कर उसे उनसे तुरंत मिलने की इच्छा जागी.
0: இதனால் அவருடைய கடிதத்தை படித்தவுடன் அவரை உடனடியாக சந்திக்கும் ஆவல் எழுந்தது. துரந்த் உடனடியாக.
1: लेकिन चाचा जी तो दूर शहर में रहते हैं.
0: ஆனால் சித்தப்பா தொலைவில் உள்ள நகரில் வசிக்கிறார்.
1: भला वह उनके पास अभी कैसे पहुंच सकता है.
0: நல்லது, அவன் இப்பொழுது எப்படி அவரிடம் செல்ல முடியும்? भला, நல்லது, பஹுஞ்சனா, அடைதல்.
1: तभी उसे अपनी जादुई पत्थर की याद आई.
0: அப்பொழுது அவனுக்கு தன்னுடைய மந்திர கல் நினைவிற்கு வந்தது. யாத் ஆனா, நினைவிற்கு வருதல், எதிர்ப்பதம், பூல் ஜானா.
1: वह दौड़कर कमरे में गया.
0: அவன் அறைக்கு ஓடிச் சென்றான். தௌட்னா, ஓடுதல்.
1: और मेज की दराज से पत्थर को निकालकर अपने दाएं हाथ की मुट्ठी में बंद कर बदबूदाने लगा.
0: மேஜை இழுப்பறையிலிருந்து கல்லை எடுத்து வலது உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டு முணுமுணுக்க ஆரம்பித்தான். புத்புதானா, முணுமுணுத்தல்.
1: मुझे इसी समय अपने चाचा के पास पहुंचा दो.
0: என்னை இப்பொழுதே என்னுடைய சித்தப்பாவிடம் சேர்த்து விடு.
1: मगर मैं ट्रेन या मोटर से नहीं.
0: ஆனால் ரயில் வண்டி அல்லது மோட்டார் வண்டியில் அல்ல.
1: आसमान के रास्ते से जाना चाहता हूं.
0: ஆகாய வழியில் செல்ல விரும்புகிறேன். ஆஸ்மான், ஆகாயம், ராஸ்தா, வழி.
1: साथ ही मुझे कोई देख ना सके.
0: மேலும் என்னை யாரும் பார்க்க கூடாது.
1: गप्पु के इतना कहते ही जैसे परियों की कहानी सच होने लगी.
0: गप्पु இவ்வாறு சொன்னவுடன் தேவதைகளின் கதையைப் போன்று உண்மையாகி விட்டது. பரி, தேவதை.
1: गप्पु का आकार राय के दाने जितना छोटा हो गया.
0: गप्पुவின் உருவம் கடுக போன்று சிறியதாகி விட்டது. ஆகார், உருவம், ராய், கடுகு.
1: वह एक टूटे हुए पत्थर पर सवार हो गया.
0: அவன் ஒரு உதிர்ந்த இலையின் மேல் சவாரி செய்யலானான். பத்தா, இலை, சவார், சவாரி.
1: பத்தா ஹவா மே உட்னே லகா ஔர் கப்பூ கே சாச்சா கே ஷஹர் கி ஔர் படனே லகா.
0: இலை காற்றில் பறந்து கப்புவின் சித்தப்பாவின் நகர்ப்புறமாக செல்ல ஆரம்பித்தது. ஹவா, காற்று, உடனா, பறத்தல்.
1: கப்பூ கே ஹுஷி கா டிகானா நஹி தா.
0: கப்புவின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை.
1: வஹ ஆஸ்மான் கி டகர் சே அப்னி ஹவாயி யாத்ரா பர் சல்லா ஜா ரஹா தா.
0: அவன் ஆகாய வழியில் தன்னுடைய வான்வெளி பயணத்தில் சென்று கொண்டிருந்தான். ஆஸ்மான் கி டகர், ஆகாய வழியில், ஹவாயி யாத்ரா, வான்வெளி பயணம்.
1: பாதலோ கி உச்சாயோ பர் உட்தா ஹுவா.
0: மேகங்களின் மேல் பறக்கும் போது, பாதல், மேகம், உச்சாயோ, மேற்புறமாக,
1: நீச்சே தர்த்தி பர் சீட்டியோ கி தர ரேங்தி மோட்டர் காடியோ ஔர் இன்சானோ கோ தேக் ரஹா தா.
0: கீழே பூமியில் எறும்புகளை போன்று ஊறும் மோட்டார் வண்டிகளையும் மனிதர்களையும் பார்த்து கொண்டிருந்தான். தர்த்தி, பூமி, சீண்டி, எறும்பு.
1: குச்சி ஷனோ மே வஹ சாச்சா ஜி கே கர் ஜா பஹுஞ்சா.
0: சில நொடிகளில் அவன் சித்தப்பாவின் வீட்டை சென்றடைந்தான்.
1: உஸ்னே தேகா கி வஹ ஜிஸ் பத்தே பர் சவார் ஹோகர் மீலோ தூர் ஆயா ஹை.
0: அவன் எந்த இலையின் மீது சவாரி செய்து தொலைதூரம் வந்தானோ.
1: வஹ அச்சானக் காயப் ஹோ கயா.
0: அது திடீரென்று மறைந்து விட்டது. அச்சானக், திடீரென்று, காயப் ஹோனா, மறைந்து விடுதல்.
1: ஔர் அப் உஸ்கா கத் வாபஸ் பஹலே ஜைசா ஹோ கயா.
0: மேலும் அவனுடைய உருவம் முன்பிருந்தது போலாகி விட்டது.
1: चाचा जी के घर के दरवाजे के पास जैसे ही गप्पू पहुंचा उसे यह देखकर दुख हुआ.
0: சித்தப்பாவின் வீட்டு கதவருகில் கப்பு சென்றவுடன் அவனுக்கு இதை பார்த்து வருத்தமாகி விட்டது.
1: கி வஹா தர்வாஜே பர் தாலா லகா ஹுவா ஹை.
0: அங்கு கதவில் பூட்டு பூட்டப்பட்டிருந்தது. தாலா, பூட்டு.
1: चाचा जी परिवार सहित भला कहां गए होंगे.
0: சித்தப்பா குடும்பத்துடன் எங்கு போயிருப்பார்? பரிவார், குடும்பம்.
1: फिर उसने सामने पनवाड़ी की दुकान पर जाकर पता लगाया.
0: பிறகு அவன் எதிரில் பன்வாரி கடைக்கு சென்று விசாரித்தான். ஷாம்னா, எதிரில், பதா லகானா, விசாரித்தல்.
1: तो मालूम हुआ कि चाचा जी अपने परिवार को लेकर अपने किसी मित्र की बेटी की शादी में दूसरे शहर गए हैं.
0: சித்தப்பா குடும்பத்துடன் தன்னுடைய நண்பரின் மகள் திருமணத்திற்காக வேறு நகரத்திற்கு சென்று இருக்கிறார். மித்ர, நண்பன், பேட்டி, மகள், ஆண்பால், பேட்டா.
1: और तीन चार दिन बाद ही लौटेंगे.
0: மேலும் மூன்று நாட்கள் கழித்து தான் திரும்புவார். லௌட்னா, திரும்புதல்.
1: इसलिए उसने सोचा क्यों ना तुरंत जादुई पत्थर की मदद से वापस अपने घर पहुंच जा जाए.
0: இப்பொழுது அவன் யோசித்தான். இந்த மந்திர கல்லின் உதவியுடன் உடனடியாக வீட்டிற்கு ஏன் போக கூடாது? மதத், உதவி, துரந்த், உடனடியாக.
1: चाचा जी लौट आएंगे तो फिर किसी दिन इसी तरह हवाई यात्रा करके उनसे मिल लूंगा.
0: சித்தப்பா திரும்பி வந்த பிறகு ஒரு நாள் இதே போல் வான்வெளி பயணம் செய்து அவரை சந்திப்பேன்.
1: यह विचार आते ही गप्पू ने जादुई पत्थर के लिए जेब में हाथ डाला तो उसके होश उड़ गए थे.
0: இந்த எண்ணம் வந்தவுடன் கப்பு மந்திர கல்லீர்

0: சட்டை பையில் கைவிட்டான். அவனுடைய ஐம்புலன்களும் அதிர்ந்தது. ஹோஷ் புலன்கள்.
1: பத்தர் ஜேப் மே நஹி தா.
0: சட்டை பையில் கல் இல்லை.
1: உஸ்னே ஜமீன் பர் ஹர் தரஃப் நஜர் தொடாய்.
0: அவன் தரையில் எல்லா பக்கமும் பார்வையை ஓட்டினான். ஜமீன் தரை, நஜர் பார்வை.
1: பத்தர் கஹி நஹி தா.
0: கல் எங்கும் இல்லை.
1: ஷாயத் ஹவாய் யாத்ரா மே ராஸ்தே மே கஹி கிர் கயா ஹோ.
0: ஒருவேளை வான்வெளி பயணத்தில் வழியில் எங்காவது விழுந்திருக்குமோ. ஷாயத் ஒருவேளை. கிர்னா விழுதல்.
1: யஹ சோச்தே ஹி கப்பு கோ ரோனா ஆ கயா.
0: இதை யோசித்தவுடன் கப்புவிற்கு அழுகை வந்து விட்டது. ரோனா அழுதல்.
1: அப் வஹ அப்னே கர் கேசே போச்சேகா.
0: இப்பொழுது அவன் எப்படி வீடு போய் சேருவான்?
1: உசே குச் சூஜ் நஹி ரஹா தா.
0: அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை.
1: இசி உதேட் புன் மே வஹ சடக் பர் நிகல் ஆயா.
0: இதே கவலையுடன் அவன் சாலையில் நடந்தான்.
1: காடியோ கே ஹார்ன் ஆர் லோகோ கே ஷோர்குல் கே பீச் வஹ கப்ராயா ஸா சல் ரஹா தா.
0: வண்டிகளின் ஒலிப்பான்கள் மற்றும் மக்களின் இறைச்சல்களுக்கு இடையில் அவன் பயந்தபடியே சென்று கொண்டிருந்தான். காடி வண்டி, பன்மை காடியா, லோக் மக்கள், ஷோர்குல் இறைச்சல், கப்ரானா பயம்.
1: தபே கிசினே பீச்சே ஸே உஸ்கே கந்தே கோ ஜோர் ஸே ஜிஞ்சோடா.
0: அப்பொழுது பின்னால் இருந்து அவனுடைய தோள்களை யாரோ பலமாக உலுக்கினார்கள். ஜிஞ்சோடுனா உலுக்குதல்.
1: வா ஆர் அதே கப்ரா கயா.
0: அவன் மேலும் அதிகமாக பயந்து விட்டான்.
1: ஹோ நா ஹோ கோய் பத்மாஷ் ஹோகா ஜோ உஸே பக்கட்கர் அப்னே சாத் லே ஜானா சாஹதா ஹே.
0: ஐயோ, யாரோ முரடன் அவனை பிடித்து தன்னுடன் அழைத்து செல்ல போகிறான். பகட்னா பிடித்தல்.
1: ஐசா சோச்கர் கப்பு நே பூரே ஜோர் ஸே அப்னா கந்தா ஜட்கா ஆர் பாக்னே கா பிரயாஸ் கர்னே லகா.
0: இவ்வாறு யோசித்து கப்பு முழு பலத்துடன் தன்னுடைய தோள்களை உதறிவிட்டு ஓடுவதற்கு முயற்சி செய்தான். பூரே முழு, பிரயாஸ் கர்னா முயற்சி செய்தல்.
1: லேக்கின் இஸ் பிரயாஸ் மே உஸ்கே கிசி சீஸ் கோ டோக்கர் லகி ஆர் வஹ அந்தே மூ ஜமீன் பர் கிர் படா.
0: ஆனால் இந்த முயற்சியில் அவன் எதன் மீதோ முட்டி கொண்டு தலை குப்புற தரையில் விழுந்தான். சீஸ் பொருள், கிர்னா விழுதல்.
1: கப்பு கப்பு கோய் ஜானி பெஹச்சானி ஆவாஸ் உஸே புலா ரஹி தி.
0: கப்பு கப்பு, ஏதோ தெரிந்த அறிந்த குரல் அவனை அழைத்துக் கொண்டிருந்தது.
1: உஸ்னே முட்கர் தேகா.
0: அவன் விழித்து பார்த்தான்.
1: ஓ, ஏதோ தீரஜ் தா.
0: ஓ, இது தீரஜ்.
1: உஸ்கா தோஸ்த் ஜோ உஸே நீந்த ஸே ஜகா ரஹா தா.
0: அவனுடைய நண்பன் அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பிக் கொண்டிருந்தான். தோஸ்த் நண்பன், நீந்து தூக்கம், ஜகானா எழுப்புதல்.
1: கப்பு கோ பலக் ஜபக்தே ஹி சமஜ் ஆ கயா கி கல் ராத் பரி கதா படுத்தே படுத்தே உசே நீந்த் ஆ கயி தி.
0: கப்புவிற்கு கண் சிமிட்டும் நேரத்தில் நினைவிற்கு வந்தது. நேற்று இரவு தேவதையின் கதையை படித்துக் கொண்டிருக்கும் போதே உறக்கம் வந்து விட்டது. பலக் ஜபக்னா கண் சிமிட்டுதல், கதா கதை.
1: கியூ தோஸ்த் ஆஜ் ஹோம்வொர்க் நீ கர்னா ஹை.
0: என்ன நண்பா, இன்று வீட்டு பாடம் செய்ய வேண்டாமா?
1: தீரஜ் நே பூச்சா தோ கப்பு நே முஸ்குராதே ஹுயே கஹா.
0: என்று தீரஜ் கேட்டதற்கு கப்பு புன்முறுவலுடன் சொன்னான். முஸ்குரானா புன்முறுவல்.
1: ஹா, ஹோம்வொர்க் தோ கர்னா ஹி படதா ஹை.
0: ஆம், வீட்டு பாடம் செய்யத்தான் வேண்டும்.
1: இஸ்மே கோய் ஜாது மதத் நஹி கர் சக்தா சிவாய் புத்தி கே.
0: இதில் எந்த மந்திரமும் உதவாது புத்தியை தவிர.
1: கியா கஹ ரஹே ஹோ கப்பு.
0: என்ன சொல்கிறாய் கப்பு?
1: தீரஜ் நே பூச்சா தோ கப்பு நே பஸ் இத்னா ஹி கஹா.
0: என்று கப்பு கேட்டதற்கு இவ்வளவுதான் சொன்னான்.
1: குச் நஹி தோஸ்த்.
0: ஒன்றுமில்லை நண்பா.
1: तुमने सही समय पर जगा दिया.
0: நீ நல்ல நேரத்தில் எழுப்பி விட்டாய்.
1: வர்னா படாய் கா ஹர்ஜா ஹோ ஜாதா.
0: இல்லை என்றால் படிப்பு வீணாகி இருக்கும். இத்துடன் இந்த பாடம் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: மொழி பயிற்சி கேட்டோம். கற்பித்தவர் லக்ஷ்மி சம்பத் அவர்கள். பங்கு பெற்றவர் சௌமியா ரமாகாந்த் வர்மா. ஹிந்தி பாடம் கற்றுக்கொண்டோம். ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில்

மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரியில் 7 சென்டிமீட்டர், வேப்பூர், சேத்தியாத்தோப்பு, குறிஞ்சிப்பாடி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், காட்டுமயிலூர், குப்பநத்தம், கீழ்ப்பாடி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், விருதாச்சலம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, மீமாத்தூர், சூலங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நெய்வேலி, ரிஷிவந்தியம், கொள்ளிடம், கலையநல்லூர், மணல்மேடு, அரியலூர், சிதம்பரம், நாலுமுக்கு, அரியலூர் கேம்ப், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட பகுதி, அண்ணாமலை நகர், ஸ்ரீமுஷ்ணம், லால்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், ஹோசூர், ஊத்து, பரூர், பாண்டிச்சேரி, பாகூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், காட்டுமன்னார் கோயில், தியாகதுர்க்கம், திருக்கோவிலூர், உளந்தூர்பேட்டை, தன்றாம்பேட்டை, மணம்பூண்டி, தளி, மயிலாடுதுறை, திருக்கோவிலூர், செங்கம், எறையூர், தர்மபுரி, குமாரபாளையம், மணலூர்பேட்டை, மடம்பூண்டி, ஐயம்பேட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், ஈரோடு மாவட்டம் பவானிசாகர், கடலூர் மாவட்டம் கீழச்செருவாய், புவனகிரி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூரார்பாளையம், காக்காச்சி, கெளவரப்பள்ளி அணை, வீரகவூர், திருப்பாலப்பந்தல், தர்மபுரி, ஏற்காடு, முண்டியம்பாக்கம், டேனிஷ்பெட், பிள்ளையார்குப்பம், சின்கொனா, நம்பியூர், பரங்கிப்பேட்டை, சங்கராபுரம், தஞ்சை பாபநாசம், ஜம்புக்குட்டப்பட்டி, குடித்தாங்கி, சித்தாறு, மணிமுத்தாறு அணை, வேங்கூர், சேந்துரை, திருமனூர், அறந்தாங்கி, அஞ்செட்டி, உப்பாசி, சீர்காழி, கடலூர், காரியாக்கோவில் அணை, நேமூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தலை ஞாயிறு, குண்டேரிப்பள்ளம், கொடிவேரி, கஞ்சனூர், சோலையாறு, கீழ்பெண்ணாத்தூர், வானமாதேவி, கடலூர் ஆட்சியர் அலுவலகம், செஞ்சி, அவிநாசி, தம்மம்பட்டி, புதுச்சேரி, திருக்கனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் நாகப்பட்டினத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். கடலூர், தருமபுரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரை, நாகப்பட்டினம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. காரைக்கால், திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம் மாவட்டங்களிலும், தென் தமிழகத்தின் சில இடங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், டெல்டா பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேரம் 3 மணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குறள முதம் கேட்போம்.

0: இது கோபம் நீங்காதவனாய் ஒழுக்கம் இல்லாதவனாய் விளங்குபவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யாராலும் எளிதில் வெல்லப்படக்கூடிய எளியவன் ஆவான். குறள் எண் 864, அதிகாரம் பகை மாட்சி.
1: நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது.
0: கோபம் நீங்காதவனாய் ஒழுக்கம் இல்லாதவனாய் விளங்குபவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யாராலும் எளிதில் வெல்லப்படக்கூடிய எளியவன் ஆவான்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி வழங்கும் திரைகானத்தில் முதல் பாடல் கார்த்திக் சுனிதா சாரதி குரல்களில் பையா திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
1: விலை ஆதரவு திட்டம் அப்படிங்கிற பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். இந்த திட்டத்தோட முக்கிய அம்சமே என்னன்னா, அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலையில எண்ணெய் வித்துக்களை உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. விவசாயிகளுக்கு உறுதி செய்யப்பட்ட வருமானம் கிடைக்கும். எப்போதுமே வந்து அறுவடை காலமும் எண்ணெய் விதை பயிர்களை விதைக்கிற காலத்திலையும் இந்த திட்டங்களோட பயன்களை பெற்றுக்கொள்ளலாம்.
0: இந்திய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கான வாய்ப்புகளும் குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைகாணத்தில் தொடர்வது கஜினி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் பாடியுள்ள பாடல்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி

0: awords.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது ஹரிஹரன் மகதி பாடியுள்ள பாடல், திரைப்படம் சாமி.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைகானத்திற்கு நிறைவாக அயன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் பாடியுள்ள பாடலை கேட்போம்.

திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்தி எழுதியவர் ஆர் நந்தகோபால். 7:25 பண்ணை செய்தி. 7:30 விழவர் உலகம். இந்திய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கான வாய்ப்புகளும். திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரைகானம். 9:15 செய்திச்சுடர். 9:30 ஸ்ரீ தியாகராஜர் மகிமா. இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் நீடாமங்கலம் ஜி கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் அவர்கள். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் இமையவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் லூயி பிரெய்லியின் சாதனை பயணம். எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு அகில இந்திய வானொலியின் 88வது ஆண்டு விழா குறித்த சிற்றுரை. காலை 7:45 நகர்வலத்தில் சாலையில் சாகச பயணத்தை தவிர்ப்போம் எஸ் கணேசன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02, 8:30 திரைகானம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் மன வலிமைக்கு வித்திடும் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுநர் ஆர் பிரேமலதா அவர்கள். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்து சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சூர்யா சுந்தர்ராஜ் ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. மெல்லிசை 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 என்னுயிர் தோழி நாடக கலைஞர் லாவண்யா வேணுகோபால் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம்

0: பவர் டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகாணம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. யக்ஷ பிரஸ்னம் டாக்டர் வேணுகோபாலன் சங்கரன் அவர்களின் உரை இடம்பெறும். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் இன்றவை. 6:55 திரைகாணம், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 3வது பகுதி. தோழமை விலங்குகளுக்கான நலவாழ்வு அடிப்படைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் வி விஜயானந்த் அவர்கள் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 அறிவியல் நேரம். பெண்களும் செயற்கை நுண்ணறிவும். செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம், 2வது பகுதி. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 6:04. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.8°C, இயல்புக்கு 2.6°C கூடுதல். குறைந்த அளவாக 28.6°C, இயல்புக்கு 0.5°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 57%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 40°C, இயல்புக்கு 2.5°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.3°C, இயல்புக்கு 0.8°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை பதிவான ஈரப்பதம் 55%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 39 முதல் 40°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. Prime Minister Narendra Modi and his Slovak counterpart Robert Fico held delegation-level talks in Bratislava today. Addressing a joint press conference after the talks, Mr. Modi said, India and Slovakia have decided to elevate ties to the status of comprehensive partnership.
2: हमने अपने संबंधों को कॉम्प्रिहेंसिव पार्टनरशिप का दर्जा देने का निर्णय लिया है. ये हमारे साझा विश्वास, साझा प्राथमिकताओं और साझा भविष्य का प्रतीक है. आज प्रधानमंत्री जी और मैंने हमारे सहयोग को नई दिशा और नई ऊर्जा देने पर विस्तृत रूप से चर्चा की. ऑटोमोबाइल, रेलवे, एडवांस मैन्युफैक्चरिंग और ग्रीन टेक्नोलॉजीज, इन सभी विषयों में आज हमने दोनों देशों के लोगों की भलाई के लिए कई महत्वपूर्ण निर्णय लिए.
1: Prime Minister Modi said both the countries have signed a letter of intent in the field of defense sector. He said an MOU has also been signed on digital technology to open new avenues of cooperation between the two countries. Speaking on this occasion, Slovak Prime Minister lauded India's rapid economic growth, digital transformation and advances in artificial intelligence, saying the country has outpaced many advanced nations in key sectors. Later in a social media post, Prime Minister Modi said his meeting with Prime Minister Fico is a very special moment for the India-Slovakia friendship. In a social media post, Mr. Modi said that the talks between both leaders covered cooperation in sectors like automobiles, railways, advanced manufacturing and green technology. The Prime Minister noted that the India-EU Free Trade Agreement will also add momentum to the India-Slovakia partnership. The French city of Avignon is all set to host the 52nd G7 summit beginning tonight. French President Emmanuel Macron will formally welcome leaders of the G7 countries. India, Brazil, South Korea, Kenya and Egypt have been invited to the summit as partner countries. Prime Minister Narendra Modi will arrive in Avignon tomorrow to participate in the summit. India has welcomed the understanding reached between the United States and Iran on ending the conflict in West Asia and open the Strait of Hormuz, the narrow waterway used to ferry 1/5 of the global oil supplies. In a social media post, Prime Minister Narendra Modi said, India hopes that the implementation of this understanding will help restore peace and stability in the region and ensure the freedom of navigation and commerce. The peace agreement will be signed on the 19th of June in Switzerland. The benchmark domestic equity indices ended today's trading session with strong gains of nearly 1%. Investor sentiment improved 4%.

தான் ஒரு நோயாளியை கொண்டு வந்திருப்பதாகவும் அவருக்கு நடுக்கும் குளிர்காய்ச்சல் என்றும் சேந்தனமுதன் பிரதம ஆச்சாரியரிடம் கூறும்போது அவர், ஐயோ, அவனை ஏன் இங்கே கூட்டி வந்தாய்? அது விஷஜொருமாயிற்றே, தொற்றும் வியாதியாயிற்றே என்று அவர் நடுங்க, சேந்தனமுதன், நோயாளிக்கு சிகிச்சை செய்வதை முதன்மையான தர்மமாகச் சொல்லியிருக்கிறது காஞ்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய அசோக ஸ்தம்பத்தில், ஆனால் நீங்களோ இப்படி விரட்டி அடிக்கிறீர்களே என்று வினவினான். ஆச்சாரிய பிக்ஷு மற்றவர்களை பார்த்து, கொஞ்சம் பொறுங்கள், நான் போய் பார்த்துவிட்டு வந்து சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு, வா அப்பனே என்று அமுதனை அழைத்து கொண்டு சென்றார். விகாரத்தின் நடுமுற்றத்தில் கால்வாய்க்கு அருகில் ஒரு யுவனும் யுவதியும் இருப்பதை பார்த்து பிக்ஷு திடுக்கிட்டார். இது என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? இந்த விகாரத்துக்குள் ஸ்திரீகளே வரக்கூடாதே. பிக்ஷுணிகளுக்கு கூட வேறு தனிமடம் அல்லவா கட்டியிருக்கிறது. அருகில் போய் அந்த இளைஞர் யார் என்பதை உற்று பார்த்ததும் பிக்ஷு திகைத்து போனார் என்று சொன்னால் போதாது. வியப்பினாலும் களிப்பினாலும் அவரால் சிறிது நேரம் பேச முடியவில்லை. சந்தேக நிவர்த்திக்காக, இளவரசர் அருள்மொழிவர்மர்தானா என்று சேந்தன் அமுதனை கேட்டார். இது இளவரசர் காதில் விழுந்தது. இல்லை ஆச்சாரியரே, இல்லை, நான் இளவரசனும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த பெண்ணும் இந்த பிள்ளையுமாகச் சேர்ந்து என்னை பைத்தியமாக அடிக்க பார்க்கிறார்கள். நான் ஒரு ஓடக்காரன். சற்று முன் இந்த பெண்ணை பார்த்து, பெண்ணே, என்னை மனம் புரிந்து கொள்வாயா? இருவரும் படகில் ஏறி தூர தேசங்களுக்கு போகலாம் என்றேன். இவள் ஏதேதோ பிதற்றினாள். நான் உலகத்தை ஒரு குடை நிழலில் ஆள பிறந்தவனாம். ஏழை வலைஞர் குலப் பெண்ணாகிய என்னை மணந்து கொள்ள மாட்டாளாம். நான் சுகமாய்

இருந்தால் இவளுக்கு போதுமாம். வருங்காலத்தில் என்னுடைய மகத்தான வெற்றிகளை கேட்டு இவள் மகிழப் போகிறாளாம். எப்படி இருக்கிறது கதை? உண்மையில் எனக்கு சித்த பிரமையா, இவளுக்கா? சேந்தன் அமுதன் ஆச்சாரிய பிக்ஷுவின் காதோடு ஏதோ கூறினான். அதற்கு முன்னாலேயே இளவரசர் ஜுலவேகத்தினால் நினைவிழந்த நிலையில் பேசுகிறார் என்பதை பிக்ஷு உணர்ந்திருந்தார். குந்தவை தேவி தம்மிடம் இளவரசருக்கு அடைக்கலம் தரும்படி கேட்டிருந்ததும் அவருக்கு நினைவுக்கு வந்தது. மற்ற பிக்ஷுக்களை பார்த்து அவர், இந்த பிள்ளைக்கு விஷஜுரம்தான் வந்திருக்கிறது, இவனை வெளியில் அனுப்பினால் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வந்துவிடும், இலங்கையில் எத்தனையோ ஆயிரம் பேர் ஜுரத்தினால் இறந்து போனார்கள், ஆகையால் இந்த இளைஞனை என் அறைக்கு அழைத்து போய் நானே பணிவிடையும் செய்யப் போகிறேன், இடையில் ஜுரவேகத்தினால் இவன் ஏதாவது பிதற்றினால் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்றார். உடனே தலைமை பிக்ஷு இளவரசர் அருகிலே நெருங்கி ஒரு கையினால் அவரை அணைத்து தூக்கினார். சேந்தன் அமுதன் இன்னொரு பக்கத்தில் இளவரசரை பிடித்து கொண்டு உதவினான். எல்லோரும் படிகளில் ஏறிச் சென்றார்கள். இதோ இன்னும் சில வினாடி நேரத்தில் படிக்கட்டு முழுவதும் ஏறி விடுவார்கள், கதவை திறந்து கொண்டு உள்ளே பிரவேசிப்பார்கள், பிறகு கதவு சாத்தியாகிவிடும், சாத்தினால் சாத்தினதுதான், அப்புறம் அவரை பார்க்க முடியாது. பூங்குழலி எதிர்பார்த்தபடியே நடந்தது. மாடிப்படி ஏறியதும் கதவு திறந்தது. சேந்தன் அமுதனை மட்டும் வெளியில் நிறுத்தி தலைமை பிக்ஷு ஏதோ கூறினார். பிறகு திறந்த கதவு வழியாக எல்லோரும் பிரவேசித்தார்கள். கதவு படார் என்று சார்த்தி கொண்டது. அது பூங்குழலியின் இதயமாகிய கதவையே அடைப்பது போல இருந்தது. இனி இந்த பிறவியில் இளவரசரை பார்க்கலாம் என்ற நிச்சயமில்லை. அடுத்த ஜென்மத்திலாவது அத்தகைய பாக்கியம் தனக்கு கிடைக்குமா என்று எண்ணமிட்டு கொண்டு இளவரசர் மறைவதை பார்த்து கொண்டு நின்றாள் பூங்குழலி. வந்தியத்தேவன் குதிரையை தட்டிவிட்டான். பழையாறை குறியாக வைத்து கொண்டு போய்க் கொண்டிருந்தான். பழையாறையிலிருந்து வந்த பாதை ஒருவாறு ஞாபகம் இருந்தபடியால் யாரையும் வழிகூட கேளாமல் உத்தேசமாக திசை பார்த்து கொண்டு சென்றான். முதலில் கொஞ்ச தூரம் காட்டு வழி பாதை வழியே சென்றான். குதிரை இதனால் மிகவும் கஷ்டப்பட்டு போனதை அறிந்தான். வல்லவரையனுக்கும் களைப்பு அதிகமாகவே இருந்தது. அவன் சிறிது நேரமாவது அயர்ந்து தூங்கி பல தினங்கள் ஆகிவிட்டன. அவ்வப்போது கண்ணை மூடிக்கொண்டு ஆடி விழுந்ததைத் தவிர நிம்மதியாக ஓரிடத்தில் படுத்து தூங்கினோம் என்பது கிடையாது. பழையாறைக்குப் போய் இளவரசியிடம் செய்தியை சொல்லிவிட்டால் அப்புறம் அவனுடைய பொறுப்பு தீர்ந்தது. நிம்மதியாக தூங்கலாம், வெகு நேரம் தூங்கலாம், ஏன் சென்று போன தினங்களுக்கும் சேர்த்து நாள் கணக்கில் தூங்க வேண்டும் என்று திட்டமிட்டான். இளவரசி குந்தவையிடம், தாங்கள் கூறிய பணியை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லும்போது தனக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அவன் எண்ணி பார்த்தான். தேவியின் முகம் அதை கேட்டு எவ்வண்ணம் மலர்ந்து பொலியும் என்பதையும் நினைத்தான். அந்த நினைவு அவனுக்கு ரோமாஞ்சனம் உண்டு பண்ணியது. இன்னொரு விஷயமும் அவனுக்கு நினைவு வந்தது. காஞ்சியிலிருந்து புறப்பட்டதிலிருந்து எத்தனை பொய்யும் புனை சுருட்டும் அவன் சொல்லியிருக்கிறான். அவசியம் நேரிட்டதனால்தான் கூறினான். ஆயினும் அதையெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு உள்ளமும் உடலும் குன்றிப்போயின. இளவரசர் அருள்மொழிவர்மரோடு சில காலம் பழகியதால் அவனுடைய மனப்போக்கே மாறிப்போயிருந்தது. ராஜரீக காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு சாணக்கிய தந்திரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று அவன் கருதியிருந்தான். அத்தகைய ராஜரீக தந்திரங்களின் மூலமாக அவனுடைய முன்னோர்கள் இழந்துவிட்ட ராஜ்யத்தை திரும்பப் பெறலாம் என்ற ஆசையும் அவனுக்கு இருந்தது. அந்த எண்ணமெல்லாம் இப்போது மாறிவிட்டது. இளவரசர் அருள்மொழிவர்மரின் நேர்மையையும் சத்திய தீரத்தையும் பார்த்த பிறகு அவனுக்கு பொய் புனை சுருட்டுகளில் வெறுப்பே உண்டாகிவிட்டது. அவரை காப்பாற்றுவதாக எண்ணிக்கொண்டு மந்திரவாதியின் காது கேட்க நேற்றிரவு அவன் கூறிய பொய்யையும் எண்ணிக்கொண்டான். அதனால் ஏதாவது விபரீதம் நேராமல் இருக்க வேண்டுமே என்று நினைத்தபோது அவன் நெஞ்சு துணுக்கமுற்றது. அதை வேறு யாராவது கேட்டிருந்தால், ஒருவேளை குந்தவை தேவியிடமே யாரேனும் சொல்லி வைத்தால், இளைய பிராட்டி நம்பிவிட மாட்டாள். ஆயினும் எவ்வளவு பெரிய ஆபத்து! இனி இவ்வாறெல்லாம் இல்லாததை புனைந்து கூறுவதையே விட்டுவிட வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும், அதனால் கஷ்டம் வந்தால் சமாளிக்க வேண்டும். அந்த வீர வைஷ்ணவரை போன்றவர்களும் ரவிதாசனை போன்றவர்களும் ஒற்றர் வேலை செய்யட்டும், நமக்கு என்னத்திற்கு அந்த தொல்லை? வாளின் துணை கொண்டு நமக்கு கிடைக்கும் வெற்றி கிடைக்கட்டும், அதுவே போதும். அதனால் உயிரை இழந்தாலும் சரிதான், தந்திர மந்திரங்களையெல்லாம் இனி விட்டுவிட வேண்டியதுதான். இவ்வாறு எண்ணமிட்டு கொண்டே சென்றதில் குதிரையின் வேகம் தடைப்பட்டதை அவன் சிறிது நேரம் கவனிக்கவில்லை. ஏன், குதிரை மீதிலிருந்து சிந்தனை செய்து கொண்டே போனதில் கொஞ்சம் கண்

0: நகர்ந்தும் விட்டான். குதிரை ஓரிடத்தில் தடுமாறி குனிந்தபோது அவன் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டான். குதிரை தனது முன்னங்கால் ஒன்றை தரையில் ஊன்றி வைக்க முடியாமல் தத்தளித்தது தெரிந்தது. உடனே கீழே இறங்கினான். குதிரையை தட்டி கொடுத்துவிட்டு ஊனமடைந்ததாக தோன்றிய முன்னங்காலை எடுத்து பார்த்தான். அதன் அடிப்புறத்தில் ஒரு சிறிய கூரிய கல் பொத்து கொண்டிருந்தது. அதை லாவகமாக எடுத்து எறிந்தான். நல்ல வேளை, பெரிய காயம் ஒன்றும் படவில்லை. மறுபடியும் குதிரையை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்திவிட்டு அதன் முதுகின் மீறி ஏறிக்கொண்டான். கப்பலில் அரபு நாட்டார் பேசிக்கொண்டது நினைவு வந்தது.
1: தமிழ்நாட்டுக்காரர்கள் கொடூரமானவர்கள், அறிவும் இல்லாதவர்கள். குதிரைகளின் குழம்புகளுக்கு கவசம் அடிக்காமல் வெறுங்காலினால் ஓடச் செய்கிறார்கள். அப்படி ஓடும் குதிரைகள் எத்தனை நாள் உயிரோடு இருக்கும்? இதை நினைத்து கொண்டே வந்தியத்தேவன் குதிரையை ஓட்டினான்.
0: வீரர்கள் போர்க்களத்துக்கு போகும்போது மார்பிலே கவசம் தரிப்பார்கள். குதிரை குழம்புக்கு இரும்பு கவசம் போடுவது அதிசயமான காரியம்தான். ஆயினும் அம்மாதிரி வேறு தேசங்களில் செய்வதுண்டு என்று முன்னமேயே கேள்விப்பட்டிருந்தார். முதன் முதலாக எதிர்ப்படும் கொல்லுப்பட்டறையில் இதை பற்றி கேட்க வேண்டியதுதான். முடியுமானால் இந்த குதிரையின் குழம்புக்கே கவசம் அடித்து பார்க்கலாம். இல்லாவிடில் இது பழையாறை வரை போய் சேருவதே கடினம். நடுவில் இது விழுந்து விட்டால் வேறு குதிரை சம்பாதிக்க வேண்டும். எப்படி சம்பாதிப்பது? யாரிடமாவது திருடத்தான் வேண்டும். சிசி, அந்த நினைவே வந்தியத்தேவனுக்கு வெட்கத்தை உண்டாக்கியது. காட்டுப்பாதையிலிருந்து உத்தேசமாக குதிரையை திசை மாற்றிவிட்டு கொண்டு போய் வந்தியத்தேவன் ராஜபாட்டையை அடைந்தான். வந்தது வரட்டும், இனிமேல் ராஜபாட்டை வழியாகத்தான் போக வேண்டும். தன்னை தெரிந்தவர்கள் யாரும் இந்த பக்கத்தில் இருக்க முடியாது. பழுவேட்டரையர்கள் பரிவாரங்கள் பின்னாலேதான் வரும். மந்திரவாதியும் அப்படித்தான். ஆகையால் அபாயம் ஒன்றுமில்லை. மேலும் ராஜபாட்டையோடு போனால் கொல்லுப்பட்டறை எங்கேயாவது இருக்கும். அதிலே குதிரை குழம்புக்கு இரும்பு கவசம் போட முடியுமா என்று பார்க்கலாம். வந்தியத்தேவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. சிறிது தூரம் சென்றதும் ஒரு கிராமம் தென்பட்டது. கிராமத்தில் ஏதோ ஒருவித கிளர்ச்சி ஏற்பட்டிருந்ததாக தோன்றியது. ஒரு பக்கத்தில் வீதிகளிலும் வீடுகளிலும் தோரணங்கள் கட்டி அலங்கரித்திருந்தார்கள். ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் இந்த பக்கமாக வரப்போகிறார் என்று அறிந்து இப்படி ஊரை அலங்காரம் செய்திருக்கலாம். பழுவேட்டரையரும் அவர் பரிவாரங்களும் வருவதற்குள் தான் வெகு தூரம் போய்விடலாம் என்பது நிச்சயம்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நேர்களே, அனுராதபுரத்துக்கு பக்கத்துல அத்தனை பேருக்கு எதிரில் தான் கொண்டு வந்த செய்தியை சொல்ல கூசிய பூங்குழலி எதுவும் பேசாம ஓட்டம் பிடிச்ச நிகழ்ச்சியை கொஞ்சம் நினைவு கூறுவோம். அமைதிப்படுத்தி அவளை அழைச்சிக்கிட்டு வர அனுமதி வாங்கின வந்தியத்தேவன் தனிமையில் அவளை சந்திச்சான். எனக்கு ஆண் பிள்ளைகளை கண்டாலே பிடிக்கல. இளவரசரை கூடவா? ஆமாம், அவரை தான் முக்கியமாக பிடிக்கல. அப்படி அவர் என்ன குத்தம் செய்துட்டாரு? என்னை அவருக்கு ஞாபகமே இல்லை. என்னை முகமெடுத்து கூட பார்க்கலை. பக்குவப்படாததால விளையாட்டுத்தனமாகவும் அநாகரிகமாகவும் நடந்து கொள்ளும் அவளுடைய சுபாவத்தை புரிஞ்சுக்கிட்ட வல்லவரையன் ரொம்ப பொறுமையா நிலைமைய விளக்கினான். இளவரசருக்கு இப்போ ரொம்ப கஷ்ட காலம். இதனால யாரும் தன்னோட சிநேகிதமா இருப்பதை விரும்பல. நமக்கு வரும் கஷ்டம் தன்னோட போகட்டும்னு நினைக்கிறார். இதை கேட்ட பிறகும் தயங்கினா அந்த பெண். வேற வழி இல்லாம திரும்பி போக எத்தனித்த வந்தியத்தேவன் தற்செயலா அவளுடைய கத்தியை விட்டறிஞ்சான். அப்போதான் புதர் மறைவில் யாரோ பதுங்கி இருந்தது தெரிய வந்தது. அப்புறம் நடந்ததெல்லாம் நினைவு இருக்கும். இப்போ அவளே கோடிக்கரையில் தன் அத்தான் சேந்தனமுதலிடம், இளவரசருக்கு அபாயம் அதிகமாக இருப்பது உண்மைதான். அவருக்கு ஏற்பட்டிருக்கிற கண்டங்கள் இப்படி அப்படி இல்லை, பகைவரின் சூழ்ச்சிகளோட குளிர்காய்ச்சல் வேற வந்துட்டுதுன்னு சொல்கிறான். நல்லது, இளவரசரை பத்திரமா சூடாமணி விகாரத்தில் கொண்டு போய் சேர்த்தாச்சு. ஆனால் அந்த பிரிவை தாங்க முடியுமா? முடியும். அடுத்தடுத்து பொறுப்புகளை ஏற்றுக்கணும். முற்சார்பு, வெறுப்பு, காழ்ப்பு காரணமா ஒருவித நழுவல் மனநிலையோடு பேசுறது, செயற்படுறது, இதையெல்லாம் தவிர்க்கணும். முடியுமா பூங்குழலியால? பார்ப்போம். சரி, இளவரசரோட பழகி இருக்கிற வந்தியத்தேவனின் மனமாற்றம் எந்த அளவுக்கு துணை புரியும்? இதையும் கவனிக்கணும். ஏதாவது கட்டையை பிடிச்சுக்கிட்டு இளவரசர் கரையோரமா ஒதுங்குவார். இந்த நம்பிக்கையில தனாதிகாரி தன் பரிவாரங்களோட வடக்கு நோக்கி போவார். நம்பிக்கிழந்து திருவாரூர் வழியே நேர் மேற்க இருக்கிற தஞ்சைக்கு ராஜபாட்டையில திரும்பிடுவார்.

0: வல்லவரையனோ காட்டுப்பாதையில போய் ராஜபாட்டையை பிடிச்சிட்டான். வடமேற்கா திரும்பிட்டா தஞ்சாவூரை தவிர்த்து பழையாறை போய் சேர்ந்துடலாம். வழியில தென்படுற கொல்லுப்பற்றையில குதிரை குழம்புக்கு இரும்பு கவசம் போட்ட பிறகு பயணத்தை தொடரலாம். குதிரைக்கு லாடம் போடணும், தனக்கும் ஓய்வு தேவைப்படுது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரை இசை பாடலொன்று. பிரியமான தோழி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ள பாடல்.

0: திரை இசை கேட்டீர்கள். விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்ப பேங்க்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
2: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பிரச்சினை உலக அளவில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி, இதன் மூலம் மேற்காசியாவில் அமைதி திரும்ப வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், வரிச் சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான

0: அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல்கட்டமாக செப்டம்பர் 17 முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விளம்பர அரசியலை நிறுத்திவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு இந்த சம்பவமே சாட்சி என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று கும்மிடிப்பூண்டியில் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவியதன் காரணமாகத்தான் மக்கள் மாற்றத்தை விரும்பி தாவேக்காவுக்கு வாக்களித்ததாக அவர் கூறினார். இருப்பினும் தாவேக்கா அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பது போல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தாவேக்கா அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த பாலியல் படுகொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது தொடர்கதையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசும் காவல்துறையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 2 மேற்கு மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகள்
0: இதற்கிடையே திருப்பூரில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி தீயணைப்புத் துறையின் சார்பில் இன்று நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்கள்

0: களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது. திருப்பூரிலிருந்து சபரீஷ்.
1: மாவட்ட செய்திகள். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணிகளை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகையை கட்டமைத்த ஜான் சலீமனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லக்ஷ்மி பவ்யா தன்னேரு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குவாயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 44 நாடுகளில் 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யொகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாடுமணி சிங், சச்சின் சிவச், சாக்ஷி, பிரீத்தி பவார் உட்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
3: என்னாச்சு?
2: புது கிட் பேக் வேணுமா?
3: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
2: கரெக்ட்.
3: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
4: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
5: என்னப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க.
6: ஆமாப்பா. ஏன்பா, தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
5: அதே தான்ப்பா, 60 ரூபா.
6: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
5: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
6: அடுத்த வழி,
5: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு, யூபிஐ மூலமா.
6: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
5: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
7: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
8: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
9: ஆகாஷ்வாணி மனதில் இன்றவையில் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில் ஒலிக்கிறது பாடல். ஊஞ்சலாடும் மனது மெல்ல திறந்தது கதவு.
10: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்.
11: லவ் லவ் லவ் லவ்.

0: அம்மன் கோயில் கிழக்காலை படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி குரல்களில் பாமாலையாக ஒலிக்கிறது பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலை.
1: பூவை எடுத்து ஒரு மாலை.

0: ஒலித்தவை மனதில் நின்றவை. நேரம் 6:55.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
0: ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். மது பாலகிருஷ்ணன் ஹரிணி குரல்களில் சதுரங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: திரைக்கானத்திற்கு நிறைவாக ஜெய் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடலை கேட்போம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர். நந்தகோபால் அவர்கள்.
1: தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சில இடங்களில் அறுவடை பணிகளும் தொடங்கியுள்ளன. நடப்பு கோடை பருவத்தில் 400,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அறுவடைக்கு வரும் நெல்லுக்காக சாக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலிருந்து சாக்குகள் வரவழைக்கப்பட்டன. இதன்படி 42 வேகன்கள் கொண்ட சரக்கு ரயில்கள் மூலம் 5460 பேரல் சாக்குகள் தஞ்சைக்கு வந்தடைந்தன. ஒவ்வொரு பேரலிலும் 500 சாக்குகள் வீதம் மொத்தம் 27,30,000 நெல் சாக்குகள் கொண்டுவரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சாக்குகள் அனைத்தும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் அனைத்து தாலுக்காக்களிலும் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சருமான திரு ஷாஜகான் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த 40-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாகவும், அந்த கூட்டத்தில் சிறுபான்மை மக்களின் நலன் சார்ந்த திட்டங்கள், மக்களின் கோரிக்கைகள், செயல்படுத்தாமல் உள்ள திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். மேலும் சரி செய்யப்பட வேண்டிய அம்சங்கள் மற்றும் புதிதாக கொண்டுவர வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4 படை வீடாக விளங்கும் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் தலைமை நீரேற்று நிலையம் அமைந்துள்ள குடிதாங்கி பகுதியில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் ஆய்வு மேற்கொண்டார். குடிநீர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரிசெய்து பொதுமக்களுக்கு கடையின்றி குடிநீர் வழங்குவதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வினோத், சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட வேளாண் பயிர் கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் வெளியிடுவார் என்றார். மேலும் கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்பொழுது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை கிடைப்பதாகவும், இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தின் புதிய மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி ரேவதி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழக அரசின் அண்மைய நிர்வாக மாற்றங்களின் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள அவர், இதற்கு முன்பு உயர்கல்வித்துறையில் துணை செயலாளராக பணியாற்றி வந்தார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட அவர், அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்றும், முந்தைய மாவட்ட ஆட்சியர்கள் தொடங்கி வைத்த வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் பொதுமக்கள் நலப்பணிகள் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தஞ்சாவூர் அருகே கரந்தையில் அமைந்துள்ள பல 1000 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு கருணாசாமி திருக்கோவிலில் ஏழூர் கண்ணாடி

0: திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட கண்ணாடி பல்லக்கில் அருள்மிகு பெரியநாயகி சமேத கருணாசாமி எழுந்தருளினார். தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மற்றும் திருவையாறு வட்டப்பகுதிகளில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேர் பரப்பளவிலும், திருவையாறு பகுதியில் 295 ஹெக்டேர் பரப்பளவிலும் வாழை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில், அண்மையில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் ஏராளமான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள கணக்கெடுப்பின்படி சுமார் 82 ஹெக்டேர் பரப்பளவில் வாழை பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்ட அமைச்சர் திரு ஷாஜகான் சேத விவரங்கள் தொடர்பாக விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொண்டு அதன் அறிக்கையை தமிழக முதலமைச்சரிடம் சமர்ப்பித்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார்.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்திடப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் ஸ்லோவாக்கியா முக்கிய பங்கு வகித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான இந்திய இருக்கை ஏற்படுத்தப்பட உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வோடு கையாள வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளும் தொழில்நுட்ப புதுமை கண்டுபிடிப்புகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று கோவாவில் காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள் மேலாண்மைக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகமும் காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து இந்த இணையதள சேவையை வடிவமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். காற்றாலை மின் உற்பத்திக்கான உபகரணங்கள் குறித்த அனைத்து விவரங்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். உபகரணங்கள் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு இந்த இணையதளம் உதவிடும் என்றும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கம்

0: மாவட்டமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு விநியோகமும் சீராக உள்ளதாக கூறினார். பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் முன்பதிவு செய்த 3 நாட்களில் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 24,184 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் 2,18,500 கிலோ சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விளையாட்டு வாரியத்தை அமைப்பதற்கான தெரிவுக்குழுவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் திரு டி வி சோமநாதன் தலைமையிலான இந்த குழுவில் விளையாட்டுத்துறை செயலர் திரு ரஞ்சன் ராவ், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் திரு ஹர்பால் சிங், ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற ககன் நரங், பளுதூக்கும் வீராங்கனை குஞ்சராணி தேவி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பஞ்சாபில் தெருநாய்கள் கடித்ததில் 8 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க கோரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில தலைமைச் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூப்நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த சிறுமி தெருநாய்கள் கடித்ததில் உயிரிழந்த சம்பவம் குறித்து ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்குடன் இன்று பேச்சு நடத்தினார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளின்போது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமராவதியை சர்வதேச தரத்திற்கு இணையான நகரமாக உருவாக்குவது குறித்தும் இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக திரு சந்திரபாபு நாயுடு சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். மணிப்பூரில் இயற்கை வேளாண்மைக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எம் எம் கெம்சன் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயற்கை உரங்களை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். மாநிலத்தில் 4,000 ஹெக்டேர் நிலங்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கூடுதலாக 4,000 ஹெக்டேர் பரப்பளவிலான நிலங்களை இயற்கை வேளாண்மைக்கு மாற்ற தமது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திரு எம் எம் கெம்சன் சிங் தெரிவித்தார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்களுடன் தொலைபேசியில் தனித்தனியே பேச்சுகள் நடத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 நாடுகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர்

0: 54 கிலோ எடை பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசிசா யோகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாதுமணி சிங், சச்சின் சிவாஜ், சாக்ஷி, பிரீத்தி பவார் உட்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய டென்னிஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், சஹஜா யாமளப்பள்ளி, மனஸ் தாம்னே, தட்சிணேஸ்வர் சுரேஷ் உட்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, 10 நொடி. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நெல் பயிரிடும் வயல்களின் வரப்புகளில் உளுந்து விதைத்து பயிர் பாதுகாப்பை அதிகரிக்கலாம். நெற்பயிரில் பூச்சி நோய் களை வந்த பிறகு கட்டுப்படுத்துவதை விட வருமுன் காப்பதே சிறந்தது. ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளில் ஒன்றான உளுந்து விதைப்பதால் நெல்பயிரை தாக்காத அசுவினிகள் உற்பத்தியாகும். இவற்றை பிடித்து உண்ண ஏராளமான பொறிவண்டுகள் வரும். இப்பொறிவண்டுகள் நெல்பயிரை தாக்கும் பலவித சாறு உறிஞ்சும் பூச்சிகளை உண்டு பயிரை பாதுகாக்கும். இந்த உளுந்து பயிரினால் வரப்புகள் களையின்றி இருக்கும் என்பதால் களைகள் மூலம் பரவும் நோய்கள் கட்டுப்படும். இந்த உளுந்து விதைப்பினால் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும். எனவே ஏக்கருக்கு 2 கிலோ உளுந்தை 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைக்க வேண்டும். வேளாண்மையில் உயிரியல் பயிர் பாதுகாப்பு முறையாக பயிர்களுக்கு கேடு விளைவிக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிராக உள்ள சுற்றுப்புறச் சூழலுக்கு பாதுகாப்புள்ள உயிரியல் காரணிகளான சில நுண்ணுயிர்கள் எனப்படும் பூஞ்சானம், பாக்டீரியா மற்றும் வைரஸ் கொண்டு பயிர் பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளலாம். மனித இனத்திற்கும் வயலில் உள்ள நன்மை தரும் பூச்சி இனத்திற்கும் கால்நடைகளுக்கும் இது பாதுகாப்பானதாகும். சுற்றுப்புறத்தை பாதிக்காமலும் பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். மேலும் ரசாயன பூச்சி நோய்க்கொல்லிகளின் உபயோகத்தை குறைத்து நோய்க்கொல்லிகளினால் ஏற்படும் தீங்குகளையும் தவிர்க்கலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணின் வளத்தை சார்ந்தே மனித வளம் இருக்கும். நாம் நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு உணவு தானியங்களை நம்பியிருப்பதால் தானியங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மண் வளத்தை பேணி பாதுகாப்பது நமது தலையாய கடமை. அதாவது, தானியங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணில் இருந்து எடுத்துக்கொள்கின்றன. ஆகவே மண் வளமானதாக இருந்தால்தான் நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சம அளவில் உணவு தானியங்கள் வழியாக கிடைக்கப்பெறும். முக்கியமாக நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அதிக அளவில் தோன்றுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தற்போது நமக்கு ஏற்படுகின்ற நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை பெரும்பாலும் செயற்கை மருந்துகள் மூலம் நாம் சரி செய்து கொள்கிறோம். இந்த நிலையை மாற்ற மண் வளத்தை சீராக பராமரித்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் மண்ணிலிருந்து பயிர்களின் வாயிலாக நம் உணவின் மூலம் எளிமையாக கிடைக்கச் செய்யலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, மர இலை கழிவிலிருந்து மண்புழு உரம் தயாரிக்கும் முறையாக திறந்த வெளியில் 4 அடி அகலம் மற்றும் தேவையான நீளத்திற்கு 2 வரிசையில் செங்கல்களை அடுக்கிக் கொள்ளுங்கள். அதன் மேல் நெகிழித்தாளை விரித்துக் கொள்ளவும். இதில் 1 முதல் 1.5 அடி உயரத்திற்கு காய்ந்த தூளாக்கப்பட்ட இலை கழிவுகள் மற்றும் மாட்டுச்சாணம் ஆகியவற்றை சம அளவில் அடுக்கு அடுக்காக பரப்பிவிட வேண்டும். 15 நாட்கள் கழித்து பாதி மக்கிய நிலையில் 1 அடி நீளத்திற்கு 1 கிலோ மண்புழுக்கள் என்ற வீதம் விட்டு வைக்கோல் மூலம் குவியலை மூடுங்கள். குவியல்களில் 60% ஈரப்பதம் இருக்க வேண்டும். இந்த முறையில் 60 நாட்களில் மக்கிய மண்புழு உரம் தயாராகிவிடும். அன்பார்ந்த விவசாயிகளே, சவுண்டல் ஒரு ஆணி வேரினை கொண்ட பசுந்தழை உர மரப்பயிராகும். இவை வறட்சியை தாங்கி வளரும். எனவே நல்ல வடிகால் வசதி உள்ள எந்த வகை மண்ணாக இருந்தாலும் வளர்ந்து பயன் தரும் மரப்பயிராகும். நல்ல இலைத்தழைகளை கொடுப்பதனால் இது ஒரு சிறந்த பசுந்தழை உரப்பயிராக பயன்படுத்தப்படுகின்றது. இவற்றில் சுமார் 4% தழைச்சத்தும் 1% மணிச்சத்தும் 2% கால்சியமும் அடங்கியுள்ளன. வருடத்திற்கு குறைந்தது 3 முறை இலைகளை வெட்டி பயன்படுத்தி

இடலாம். ஹெக்டருக்கு 20 டன் வரையிலான தழைகளையும் பெற்றிடலாம். இந்த மரம் அதிக செல்லுலோஸ் கொண்டுள்ளதால் காகிதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருளாக பயன்படுகிறது. கால்நடைகள் மிகவும் விரும்பிய உணவாக உட்கொள்ளக்கூடிய தீவன மரப்பயிராகும். அதிகளவு புரதம் மிக்க தீவனமாகவும் காணப்படுகிறது. கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடைக்காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடைக்காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். பண்ணை செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம்.

0: எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி.
1: செல்வி, நீ வீட்டுலதான் இருக்கியா? வெளியே எங்கேயாவது போயிருப்பியோன்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன்.
2: நான் வீட்டுலதான் இருக்கேன் புள்ள. ஆமா, உங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்கெல்லாம் கிளம்பிட்டாங்களா?
1: அவங்கள பஸ்ல ஏத்தி விட்டுட்டு அப்படியே உன்ன பாக்க வந்துட்டேன். கூட்டத்துக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போகலாம்னு நினைச்சா.
2: அது சரி, வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்ததால உன்னால வர முடியல. அதுக்கு என்ன செய்யறது?
1: அதான் கூட்டத்துல என்ன விவரம் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலாம்னு வந்தேன்.
2: அட, அதுக்கா இவ்வளவு தூரம் வந்த? உங்க வீட்டுல இருந்து ரெண்டு வீடு தள்ளி இருக்கிற பங்கஜா அக்கா கூட கூட்டத்துக்கு வந்திருந்தாங்களே.
1: தெரியும் செல்வி, அவங்க கிட்ட விவரங்களை கேட்டிருக்கலாம். ஆனா செல்வி இது போல விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம குறிப்பும் எடுத்து வச்சிருப்பல்ல. சில சமயத்துல விவரங்களை கைபேசிலையும் பதிஞ்சு வச்சிருப்பியே.
2: அப்படின்னா நான் கைபேசியில பதிஞ்சிருக்க விவரங்களை கேட்டுக்கத்தான் இம்புட்டு தூரம் வந்தியா?
1: அப்பதானே வல்லுநர்கள் சொல்ற விவரங்களை முழுசா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்.
2: புத்திசாலிதான். இப்படி உட்கார் வள்ளி, பதிவை வைக்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்க. இந்திய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கான வாய்ப்புகளும் பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவங்க சொல்றாங்க. கவனமா கேட்டுக்க.
3: நமக்கு நல்லா தெரியும், இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில் விவசாயம் ரொம்ப முக்கியமான ஒரு துறை. இன்னமும் கிராமப்புறங்களில் வாழ்கிற பெரும்பாலான மக்களோட வாழ்வாதாரம் விவசாயத்தை சார்ந்திருக்குதுங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த விவசாயத்துறையில் எண்ணெய் விதை பயிர்கள் எப்படி வந்து முக்கிய பங்காற்றுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் நிலக்கடலை, எள்ளு, சூரியகாந்தி, கடுகு இந்த மாதிரியான எண்ணெய் விதை பயிர்கள் நமது அன்றாட உணவில் பயன்படுத்துகிற சமையல் எண்ணெய்களோட முக்கிய மூலமாக இருக்குது. இந்த பயிர்களோட உற்பத்தி அதிகரிக்கிறது மூலமா விவசாயிகளோட வருமானத்தை எப்படி உயர்த்தலாம், நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அதன் மூலமா எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் அதிகமாக பயிரிடப்படுற எண்ணெய் விதை பயிர்கள் நிலக்கடலை, எள்ளு, சூரியகாந்தி, கடுகு. இதில் நிலக்கடலையும் எள் பயிரும் தான் நம்மளோட முக்கிய எண்ணெய் விதை பயிர்கள். எண்ணெய் விதை உற்பத்தியில் நமக்கு முன்னிலை வகிக்கிற மாவட்டங்கள் எது எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் வந்து நிலக்கடலை மற்றும் எள் வந்து ரொம்ப

அதிகமாக பயிரிடப்பட்டு இருக்கு. எண்ணெய் வித உற்பத்தியை அதிகரிக்க தேவையான தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, சான்றளிக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்துறது, சரியான உர மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு, இயந்திர பயன்பாடு, சரியான நீர் மேலாண்மை. வேளாண்மை துறை மற்றும் வேளாண் அறிவியல் மையங்கள் மூலமாக நம்ம விவசாயிகள் இதை பற்றின அத்தனை தகவல்களையும் நம்ம எப்போதுமே பெறலாம். இந்திய அரசோட முக்கிய எண்ணெய் விதை திட்டங்கள் என்னங்கிறத அடுத்து நம்ம பார்த்துடலாம். முதல்ல திட்டம் நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ். இது வந்து எண்ணெய் விதை பயிர்களுக்குன்னே இருக்கிற ஒரு திட்டம். இந்த திட்டம் 2024-25 ஆரம்பித்து 2030-31 வரைக்குமே செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதற்காக மத்திய அரசு வந்து சுமார் 10,000 கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா, எண்ணெய் விதை உற்பத்தி அதிகரிக்கிறது, உயர்தர விதைகளை வழங்குறது, புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிற்சிகளை கொடுக்கறது, அது இல்லாமல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலமாக சந்தை வசதியை உருவாக்குறது. இந்த திட்டத்தோட முக்கிய இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ளார இந்தியாவோட எண்ணெய் விதை உற்பத்தி 39 மில்லியன் டன்ல இருந்து 69 மில்லியன் டன் வரைக்கும் உயர்த்துறது தான். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தேசிய உணவு எண்ணெய் இயக்ககம், அதாவது எண்ணெய் பனை, ஆயில் பாம், அதை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த திட்டத்துக்கு மூலமாக எண்ணெய் பனை பயிரிடுற விவசாயிகளுக்கு பல கட்டங்களில் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. ஒன்று வந்து நாற்று வாங்கிறதுக்கான உதவி, அது இந்திய நாற்றுகளாக இருந்துச்சுன்னா 20,000 ரூபாய் ஒரு ஹெக்டேருக்கு, இறக்குமதி நாற்றுகளாக இருந்ததுன்னா அதுவே வந்து 29,000 ரூபாய் ஒரு ஹெக்டேருக்கு. இதுக்கு அடுத்தது பராமரிப்பு செலவு, முதல் 4 ஆண்டுகளுக்கு மாத்திரம் கொடுக்குறாங்க, 42,000 ஒரு ஹெக்டேர் வரைக்கும் நீங்கள் வந்து உதவி பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து நுண்துளை பாசனம் அமைச்சுக்கிறதுக்கு கருவிகள், அதாவது ஹார்வெஸ்டிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிற கருவிகள், இயந்திரங்கள், டிராக்டர் இல்லை அது சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இதெல்லாம் வாங்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து அரசு வந்து மானியத்தில் உதவி செய்கிறாங்க. அது இல்லாமல் பழைய தோட்டத்தை மாற்றுறது, நீங்கள் ஏற்கனவே ஆயில் பாம் எண்ணெய் பனை வச்சுருக்கிற ஒரு விவசாயியாக இருந்தீங்கன்னா, அந்த விவசாயி 250 ரூபாய் வரைக்கும் ஒரு செடிக்கு நீங்கள் வந்து அரசுக்கிட்ட இருந்து உதவி பெறலாம். இந்த திட்டத்தின் மூலமாக அந்த செடியை மாற்றிட்டு புது செடி வைக்கிறதுக்கு, புதிய நாற்றுக்கள் வைக்கிறதுக்கு அரசு வந்து உதவி செய்யும். அது இல்லாமல் விலை ஆதரவு திட்டம் அப்படிங்கிற ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம், முக்கியமான இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குறது தான். இந்த திட்டத்தோட முக்கிய அம்சமே என்னென்னா, அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலையில் எண்ணெய் வித்துக்களை உங்ககிட்டருந்து வாங்கிப்பாங்க. ரெண்டாவது, சந்தை விலை குறைஞ்சாலும் நீங்கள் வந்து விவசாயிகள் கண்டிப்பாக பாதுகாக்கப்படுவீங்க. விவசாயிகளுக்கு உறுதி செய்யப்பட்ட வருமானம் இந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்கும். ஸோ இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த திட்டம். அதுக்கப்புறம் விவசாயிகள் எப்போ இந்த திட்டங்களோட பயன்களை பெறலாம் அப்படின்னா, எப்போதுமே வந்து நீங்கள் அறுவடை காலமும் அது இல்லாமல் இந்த எண்ணெய் விதை பயிர்களை விதைக்கிற காலத்திலையும் நீங்கள் வந்து இந்த திட்டங்களோட பயன்களை பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாக செப்டம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் உள்ள காலத்தில் எண்ணெய் விதை பயிர்களோட உற்பத்தியை வாங்கிறது நடைபெற்றுருக்கும். நீங்கள் எங்கே போய் பதிவு செய்ய வேண்டும், அது வந்து முதன்மை வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்தந்த கிராமங்களில் இருக்கிற முதன்மை வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ரெண்டாவது ரெகுலேட்டட் மார்க்கெட், ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை. மூணாவது உழவர் சந்தை. இது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், வேளாண் விற்பனைத்துறை மூலமாகவும் நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம். பெண் விவசாயிகளுக்குன்னு முக்கியமாக வந்து எண்ணெய் வித்துக்கள் மற்றும் மதிப்பு கூட்டல் பொருள்கள் அதில் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிற திட்டங்கள் என்னென்ன இருக்குங்கிறதையும் உங்களுக்கு தெரியப்படுத்த ஆசைப்படுறேன். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், அது எண்ணெய் விதைகள், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் ஃபார் ஆயில் சீட்ஸ். இந்த திட்டம் வந்து எண்ணெய் விதை உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டுமே இணைந்து செயல்படுத்துகிற ஒரு திட்டம். இது முக்கியமாக பெண் விவசாயிகளுக்கு கிடைக்கிற உதவிகள் என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா, மேம்பட்ட விதைகள், அதாவது அதை வந்து 50% வரைக்கும் நீங்கள் மானியத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது நுண்ணுயிரி உரங்கள், இதுவும் 50% வரைக்கும் நீங்கள் வந்து மானியத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பூச்சி கட்டுப்பாட்டுக்கும் நீங்கள் செயல் விளக்க திட்டங்கள் அமைச்சுக்கிறதுக்கான உதவிகளை அரசு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் விவசாயிகள் தன்னார்வ குழு, அது வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களும் அந்த விவசாயிகள் தன்னார்வ குழு அமைச்சுக்கலாம். அந்த குழு அமைக்கிறதுக்கான உதவியையும் பயிற்சி, அதில் வந்து எப்படி அந்த குழு அமைச்சிட்டு உற்பத்தி பயிற்சியும், அது கூட நீங்கள் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை எப்படி தயாரித்து எப்படி வந்து சந்தைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சியும் தொழில்நுட்ப வழிகாட்டுதலும் இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த திட்டம் மூலமாக. எல்லாருக்கும் தெரியும், விவசாயிகள் தன்னார்வ குழு ஆண் விவசாயிகள் சேர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த

விவசாயிகள் சேர்ந்து பண்ற குழு இல்லாமல் பெண்கள் வந்து சுய உதவி குழுக்கள் வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் நீங்கள் வந்து மதிப்பு கூட்டல் திட்டம்னு ஒரு தனி வந்து அரசு வந்து நமக்கு ஒரு திட்டம் மூலமாக உதவி செய்கிறாங்க. அது தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல இருந்து பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு எண்ணெய் வித்துக்கள் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்க எப்படி உதவி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக வந்து பெண்கள் என்னென்ன பொருட்கள் தயாரிக்கலாம் அப்படின்னா, நிலக்கடலை எண்ணெய், எள் எண்ணெய், நிலக்கடலை உருண்டை, நிலக்கடலை மிட்டாய். இப்போ நிலக்கடலையில் வெண்ணெய் அப்படி ஒன்று வந்து தயாரிக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ நிலக்கடலை எண்ணெய், எள் எண்ணெய் இதெல்லாம் வந்து செக்கு எண்ணெய், மரச்செக்கு எண்ணெய் அப்படி வந்து ரொம்ப நம்மளோட நகர்ப்புறங்களாகட்டும் கிராமப்புறங்களாகட்டும் எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. எல்லோரும் இப்போ அந்த எண்ணெயை தினசரி உணவில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது மாதிரி இப்போ வந்து பீனட் பட்டர், அதாவது நிலக்கடலையில் ஒரு வெண்ணெய், அதை வந்து தயாரித்து அது வந்து நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பிரெட்லலாம் வந்து தடவி கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல உணவாகவும் இப்போ அறியப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு என்னென்ன இயந்திரங்கள் உங்களுக்கு தேவையோ அதையும் மானியத்தில் கொடுப்பாங்க. 35%-50% வரைக்கும் மானியம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி, இது கூட வங்கி கடன் இணைப்பு, இது எல்லா வசதிகளையும் வந்து இந்த திட்டம் மூலம் உங்களுக்கு செய்து தருவாங்க. அடுத்து இருக்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங், அதை பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ். இந்த திட்டம் சிறு உணவு செயலாக்க நிறுவனங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது முக்கியமாக பெண் தொழில் முனைவோருக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதில் அதிகபட்சமாக நீங்கள் 10 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம், 35% மானியம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதில் நீங்கள் வந்து ப்ராசஸிங் யூனிட்டுக்கு, அதாவது செயலாக்க குழுக்கள் அமைச்சிக்கலாம், பிராண்டிங் மற்றும் மார்க்கெட்டிங் சப்போர்ட், அதாவது சந்தைப்படுத்துறது, அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட விற்பனை துறையை வந்து எப்படி பிராண்ட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தருவாங்க. இதில் எண்ணெய் விதை சார்ந்த செயலாக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து கடலை எண்ணெய் வந்து எப்படி எடுக்கலாம், எள் எண்ணெய் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறது, நிலக்கடலையில் வர்ற அதர் உணவுப் பொருட்கள், அது சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள், நம்ம தினசரி பயன்படுத்துகிற உணவுப் பொருளாகவும் அது இருக்கும். அந்த மாதிரியான பொருட்களை செய்கிறதுக்கு இந்த திட்டம் மூலம் உங்களுக்கு வந்து உதவிகள் செய்கிறாங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அது தொடங்கிறதுக்கு பெண் விவசாயிகள் குழுவாகவே சேர்ந்து நீங்கள் அமைக்கலாம். அந்த மாதிரி ஒரு விவசாயிகள் குழுக்கள் வந்து இன்னமும் இருக்குது. பெண் விவசாயிகள் குழுக்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் நம்ம தமிழ்நாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ மற்ற பெண்களும் இதுக்கு வந்து முன் வரலாம். அதுக்கு கிடைக்கிற ஆதரவு 15 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நிர்வாக உதவியாகவே கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு சந்தை இணைப்பு, இது இல்லாமல் சேமிப்பு மற்றும் உங்களுக்கு ப்ராசஸிங் யூனிட் அமைக்கிறது பற்றியெல்லாம் வந்து அதுக்கான நிதி உதவிகள் வந்து வழங்கப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறையோட ஆதரவு. இந்த வணிகத்துறை வந்து என்ன செய்கிறாங்க நமக்கு அப்படின்னா, முக்கியமாக பெண்கள் குழுக்களுக்கு அவங்க தயாரிக்கிற எண்ணெய் வித்து பொருட்களால் செய்யப்பட்ட மதிப்பு கூட்ட பொருள்களுக்கு என்ன இடத்த வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, உழவர் சந்தையிலேயே ஒரு ஸ்டால் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே அணுகி உழவர் சந்தை விற்பனை மையங்களில் உங்களோட மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களாகட்டும் இல்லை அந்த விதைகளாகட்டும் எதையுமே நீங்கள் வந்து அங்கிருந்து நீங்கள் விற்பனை பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபார்மர் மார்க்கெட் ஸ்டால்ஸு, இது வந்து வேளாண் கண்காட்சிகள் மூலமாக தமிழ்நாடு முழுக்கவும் கொண்டுட்டு போகலாம். அது இல்லாமல் அதர் மாநிலங்களுக்கும் நீங்கள் வந்து உங்களோட பொருட்களை வந்து வேளாண் கண்காட்சிகளை பயன்படுத்தி கொண்டுட்டு போயிட்டு விற்பனை செய்யலாம். அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட விற்பனை படுத்துதலோட திறனை வந்து அதிகரிச்சுக்கலாம். அது இல்லாமல் பேக்கேஜிங் மற்றும் பிராண்டிங் உதவியும் செஞ்சிட்ருக்காங்க. சரி, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு விவசாயிகள் யார் அணுகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல வந்து நீங்கள் சென்னையில் வேளாண் மற்றும் செயலாக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி ஆணையம், அதாவது அப்பிடான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அப்பிடாக்கு வந்து நேராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு உங்களோட பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் என்னென்ன சந்தை வாய்ப்புகள் இருக்குது, முக்கியமாக எண்ணெய் வித்து பயிர்களில் எப்படி ஏற்றுமதி செய்யலாங்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் அங்கே சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் அங்கே வந்து நேராக பதிவு பண்ணிவிட்டு அந்த தகவல்களை நீங்கள் எப்போதுமே பெற்றுக்கொள்ளலாம். இதற்கான கால வரம்புகள் எதுவுமே வந்து உங்களுக்கு கிடையாது. அது இல்லாமல் வேளாண்மை துறை மூலமும் வேளாண்மை விற்பனை துறை மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நவீனமயமாக ஆயிடுச்சு. ஸோ வந்து வேளாண் அறிவியல் மையங்கள் அணுகி நீங்கள் வந்து உழவர் உதவி மையங்கள் அணுகி தெரிஞ்சுக்கலாம். அங்கே நீங்கள் உங்கள் உழவன் செயலியை வந்து தரவிறக்கம் செஞ்சுக்கிட்டு அந்த உழவன் செயலியிலையும் நீங்கள் வந்து உங்கள் பேரை வச்சு பதிவு பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு எண்ணெய் வித்து பயிர் விவசாய

ஐயா இருந்தீங்க அப்படின்னா அந்த உழவன் செயலியில் நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு அது மூலமாக எங்கெங்கே வந்து பயிற்சிகள் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி குழுக்கள் அமைக்கிறதுக்கு, இது எல்லாமே நீங்கள் வந்து நீங்களே ஆட்களை வந்து இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த அமைப்புகள் மூலம் விவசாயிகளுக்கு வந்து முதல்ல மானியம் கொடுக்கறது, ரெண்டாவது பயிற்சி கொடுக்கறது, மூன்றாவது சரியான சந்தை தகவலை வந்து கொடுக்கறது, நாலாவது முக்கியமாக என்னென்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை வந்து எப்படி தயாரித்து அதுக்கான சந்தை வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிறது தான். நான் சொன்ன உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டுருக்கு. அந்த செயல்பட்டுருக்கிற அந்த நிறுவனங்கள் மூலமாக நீங்கள் ஒரு எண்ணெய் வித்து விவசாயியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் உறுப்பினராகவும் ஆகலாம், உங்கள் பொருளை வந்து அது மூலமாக விற்பனையும் செய்து கொள்ளலாம். நீங்கள் உறுப்பினராகிட்டு விற்பனை செய்யும் போது உங்களுக்கு அதில் கிடைக்கிற லாபத்துலேயும் பங்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு வியாபாரி மாதிரி அவங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் உங்கள் பொருளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நம்ம எள்ளு நிலக்கடலை இது முக்கியமாக வந்து ரொம்ப தேவை இருக்குது. அப்போ நீங்கள் வந்து தேவையின் அடிப்படையில் போகும்போது நல்ல விலை உங்கள் உற்பத்திக்கு வந்து கிடைக்கும். ஸோ எண்ணெய் வித்து பயிர்களோட தேவை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கிறனால நீங்கள் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற நிறுவனங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நிறுவனங்களில் நீங்கள் அணுகுங்க. உங்களுக்கு எதெல்லாம் வந்து அருகாமையில் இருக்கோ, இல்லை நீங்கள் வந்து நார்மலாக இப்போ எல்லாமே வந்து இணையதளத்தின் மூலமாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ அந்த நிறுவனங்களோட பெயர்களை மட்டும் சொல்கிறேன், எந்த ஊரில் இருக்குங்கிறதும் சொல்கிறேன். நீங்கள் அதனை வந்து இப்போ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லாவூர் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, விழுப்புரம். இங்கே முக்கியமாக எள்ளு நிலக்கடலை இதை வந்து வாங்கிப்பாங்க, அண்ட் அது சம்பந்தமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை தயாரிக்கிறாங்க. தூத்துக்குடி ட்ரெடிஷ்னல் கிராப் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட், தூத்துக்குடி. அதுக்கு அடுத்தது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வெஜிடபிள் எஃப்பிசி, இது அரியலூரில் இருக்குது. போதிதர்மன் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட், இது செங்கல்பட்டு. கிரீன் செங்காய் கலெக்டிவ் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி, செங்கல்பட்டு. அன்னூர் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, கோயம்புத்தூர். சங்கமம் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, கோயம்புத்தூர். சிறுவாணி ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, கோயம்புத்தூர். நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன், எல்லா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களோட பெயரையும் ஊரையும். நல்லாவூர் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, விழுப்புரம். தூத்துக்குடி ட்ரெடிஷ்னல் கிராப் ப்ரொடியூசர் கம்பெனி, தூத்துக்குடி. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வெஜிடபிள் எஃப்பிசி, அரியலூர். போதிதர்மன் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, செங்கல்பட்டு. கிரீன் செங்காய் கலெக்டிவ் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, செங்கல்பட்டு. அன்னூர் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, கோயம்புத்தூர். சங்கமம் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, கோயம்புத்தூர். சிறுவாணி ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, கோயம்புத்தூர். இப்போ விவசாயிகள் இந்த எஃப்பிசி எப்படி அணுகலாம்னா, இவங்களை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் வட்டார வேளாண்மை அலுவலகத்தை அணுகலாம், வேளாண் விற்பனைத்துறை அணுகலாம். அங்கே மாவட்ட உழவர் உற்பத்தியாளர் ஒருங்கிணைப்பாளர் இருப்பாங்க, உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கான ஒருங்கிணைப்பாளர். அந்த ஒருங்கிணைப்பாளர் மூலமாகவும் நீங்கள் வந்து அதில் உறுப்பினராகவும் சேரலாம், இல்லை நீங்கள் வந்து சந்தைப்படுத்துகிற வாய்ப்பையும் பெற்றுக்கொள்ளலாம். இதனால் உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா, கூட்டு சந்தைப்படுத்துதல் முதல்ல, அடுத்தது நல்ல விலை கிடைக்கும், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ப்ராசஸிங் ஆக்டிவிட்டி வந்து நடக்கும், அதாவது செயலாக்க தொழில் வந்து நடக்கும், அதுக்கு அடுத்தது ஏற்றுமதி வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது அதில். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் விதை மதிப்பு கூட்டல் வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், முக்கியமாக விவசாயிகள் மற்றும் பெண் குழுக்கள் வந்து மரச்செக்கு நிலக்கடலை எண்ணெய், எள் எண்ணெய், நிலக்கடலை எண்ணெய், நிலக்கடலை உருண்டை, வெண்ணெய், பீனட் பட்டர், இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நீங்கள் தயாரித்து அதில் அதிக வருமானம் பெறலாம். இதுக்கான உதவி வந்து உங்களுக்கு பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் விவசாயத்தில் லாபம் பெறதுக்கு மூன்று முக்கியமான செயல்கள் தேவை. ஏன்னா நம்ம எப்பயும் வந்து விவசாயம் பண்ணும்போது இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கிறோமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதிக உற்பத்தி அதில் முதல்ல வர்றது, ரெண்டாவது மதிப்பு கூட்டல். அதிக உற்பத்தியை நம்ம செஞ்சுருவோம், அதை வந்து உடனடியாக நம்மளால் சந்தைப்படுத்த முடியாட்டா அதுக்கடுத்து நம்ம மதிப்பு கூட்டலுக்கு போயிடணும். மதிப்பு கூட்டல் பொருள்களை இப்போ தயாரித்தோம்னா தான் நம்மளால் வந்து சந்தைப்படுத்துதல் மறுபடியும் நமக்கு தாமதப்படுத்தினாலும் அதனால் நமக்கு அதிக வருமானமும் பெற முடியும். தாமதமாக கொடுக்கறதுல வந்து உள்ள வருமான இழப்பையும் ஈடு செய்ய முடியும். அதுக்கு அடுத்தது சரியான சந்தைப்படுத்துதல், முக்கியமாக வந்து இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலமாக சந்தைப்படுத்துறது, அரசு திட்டங்கள் மூலமாக வந்து சந்தைப்படுத்துறது, இதெல்லாத்தையும் வந்து நம்ம கவனிக்கணும். ஏன்னா நீர் பற்றாக்குறை இருந்தால் கூட எண்ணெய் விதை பயிர்கள் ஓரளவுக்கு தாங்கி வளரக்கூடிய பயிர்கள், அதனால் நீங்கள் தாராளமாக எண்ணெய் விதை பயிர்களை வந்து பயிர் செய்யலாம். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கலாம். அடுத்தது மூணாவது வந்து நீங்கள்

0: உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மூலமாக சந்தைப்படுத்தலாம். இது மூலமாக விற்பனை செய்யும்போது உங்களுக்கு இடைத்தரகர்களோட தலையீடு குறையும், விவசாயிகளுக்கு அதிக விலை கிடைக்கும், நேரடி விலை கிடைக்கும், சந்தை நிலைத்தன்மை கிடைக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் போய் உங்கள் பொருளை வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். இதனால் உங்களோட வருமானம் அதிகரித்து இந்தியாவோட எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி தன்னிறவும் பெற்று இதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு தவிர்த்து ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும்னு நான் நம்புறேன்.
1: என்ன வள்ளி, இந்திய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கான வாய்ப்புகளும் பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவங்க தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல. என்ன விவரங்களை கேட்டுப்பட்டு பதில் ஏதோ சொல்லாம இருக்க?
2: இவங்களுடைய பேச்சு முழுக்கவே நமக்கான வாய்ப்புகளாவே இருந்துச்சு. எத்தனை விற்பனை வாய்ப்புகளை பத்தி

0: ஆசிரியர் முனைவர் எஸ் கனகா அவங்க தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல, என்ன விவரங்களை கேட்டுப்பட்டு பதில் ஏதோ சொல்லாம இருக்க?
1: இவங்களுடைய பேச்சு முழுக்கவே நமக்கான வாய்ப்புகளாவே இருந்துச்சு. எத்தனை விற்பனை வாய்ப்புகளை பத்தி விரிவுபடுத்தினாங்க பாத்தியா? எண்ணெய் வித்து பயிர்களை எப்படி மதிப்பு கூட்டலாம், அதையெல்லாம் எப்படி விற்பனை செய்யலாம், இப்படி எல்லா விவரங்களும் நமக்கான சரியான பாதை இதுதான்னு கைய பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி இல்ல இருந்துச்சு?
0: அருமையா சொன்ன. குறிப்பா நமக்கு உதவியா இருக்கிற அரசு திட்டங்களை பத்தியும் எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
1: நல்ல வேளை இந்த விவரங்களை தவற விடாம நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: என்ன இங்கிட்ட அங்கிட்டும் என்ன தேடுற?
1: நான் கொண்டு வந்தது அதோ திண்ணையிலே வச்சுட்டேனா?
0: என்ன கொண்டு வந்த வள்ளி?
1: விருந்தாளிகளுக்காக கருப்பட்டி போட்டு அல்வா செஞ்சிருந்தேன். மச்சானுக்கு எடுத்துட்டு போறேன். உனக்கும் கொஞ்சம் கொடுத்தே ஆகணும்னு மனசு சொல்லுது.
0: அப்ப அல்வா எனக்கும் கிடைக்குதா?

கணக்கு. கம்பு, சோளம், ராகி, நெல், கரும்பு, மக்கா, சோளம், எள், காய்கறி, பழங்கள். கம்பு, சோளம், ராகி, நெல், கரும்பு, மக்கா, சோளம், எள், காய்கறி, பழங்கள். எந்த காலமும்

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். காய்கறி நாற்று நடவு செய்வதில் இயந்திரங்கள். காய்கறி உற்பத்தி செய்வதில் இந்தியா 2 இடத்தை வகிக்கிறது. இந்தியாவில் 175 வகைக்கு மேலான காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பெரும்பாலான காய்கறிகள் முதலில் நாற்று பண்ணையில் குழித்தட்டில் வளர்க்கப்பட்டு பின்பு நன்கு தயார் செய்யப்பட்ட விதைப்படுக்கையில் நாற்று நடவு செய்யப்படுகிறது. காய்கறி நாற்று நடவு செய்யும் முறையில் விவசாயிகள் 20 முதல் 30 நாட்களான நாற்றை பண்ணையிலிருந்து விதைப்படுக்கையில் நடவு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். பொதுவாக காய்கறி நாற்றுகளை வளர்க்க 98, 104, 128, 200, 221 மற்றும் 288 குழிகள் கொண்ட தட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. காய்கறி நாற்று நடவு செய்வதில் இன்றளவிலும் ஆள் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் இந்தியாவில் காய்கறி நாற்று நடவு செய்வதில் உள்ள தொழில்நுட்பங்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம். காய்கறி நாற்று நடும் கருவி பற்றி தெரிந்து கொள்ளலாம். தக்காளி, மிளகாய், முட்டைகோஸ், காலிஃபிளவர், கத்தரி போன்ற காய்கறிகளையும் சாமந்தி போன்ற மலர் பயிர்களையும் நடவு செய்வதற்கு காய்கறி நாற்று நடும் கருவி ஏற்றது. பெரும்பாலும் வேலையாட்கள் நடவு செய்யும் பொழுது கீழே குனிந்து நடவு செய்வதால் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இக்கருவியை பயன்படுத்துவதன் மூலம் குனிய வேண்டிய அவசியமில்லை. கூம்பு வடிவ அமைப்பானது மண்ணை திறக்கும் பொழுது நாற்றானது குழல் வழியாக மண்ணில் நடவு செய்யப்படுகிறது. இந்த கருவியை பயன்படுத்தி நாளொன்றுக்கு 6000 நாற்றுகளை நடவு செய்யலாம். மேலும் இக்கருவி சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஏற்றதாகும். அரை தானியங்கி காய்கறி நாற்று நடும் இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3 வரிசை கொண்ட காய்கறி நாற்று நடும் இயந்திரம் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டதாகும். ஆழ கட்டுப்பாட்டு சக்கரம் இருப்பதால் நாற்று நடவு செய்யும் போது நடவு ஆழத்தை தேவைக்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். மேலும் இக்கருவியில் நிலச்சக்கரம் அமைப்பு இருப்பதால் சீரான இடைவெளியில் நாற்று நடவு செய்யப்படுகிறது. காய்கறி நாற்று நடும் இயந்திர அமைப்பில் நாற்றானது மேல் வட்டத்தட்டில் வேலையாட்கள் மூலம் தொடர்ந்து வைக்கப்படும். கீழ் வட்டத்தட்டின் குழாயுடன் இணையும் பொழுது நாற்றானது நிலத்தை அடையும். நாற்று நடவு செய்த பிறகு மண் மூடும் அமைப்பினால் நாற்று மண்ணால் மூடப்படுகிறது. இந்த இயந்திரத்தின் மூலம் தக்காளி, கத்தரி மற்றும் மிளகாய் நாற்றுகளை நடவு செய்யலாம். இந்த இயந்திரத்தை கொண்டு மணிக்கு 0.16 ஹெக்டர் வரை

0: நடவு செய்யலாம். இவ்வகை நாற்று நடும் இயந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் 75% மனித உழைப்பு சேமிக்கப்படுகிறது. மேலும் காய்கறி நாற்று நடும் இயந்திரம் லூதியானாவில் உள்ள பஞ்சாப் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலும் உருவாக்கப்பட்டுள்ளது. காய்கறி நாற்று நடும் அமைப்பில் 500 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட வட்டில் 5 செங்குத்து கோப்பைகள் சீரான இடைவெளியில் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தின் மூலம் தக்காளி, கத்தரி மற்றும் மிளகாய் நாற்றுகளை நடவு செய்யலாம். இந்த இயந்திரத்தை கொண்டு மணிக்கு 0.10 0.15 ஹெக்டேர் வரை நடவு செய்யலாம். நடவு இயந்திரத்தின் வேகம் மணிக்கு 1-1.5 கிலோமீட்டர் ஆகும். இவ்வகை நாற்று நடும் இயந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் 85% மனித உழைப்பு சேமிக்கப்படுகிறது. மேலும் இது தக்காளியில் 24%, கத்தரியில் 31%, மிளகாயில் 29% சாகுபடி செலவை குறைக்கிறது. அடுத்து டிராக்டரில் இயங்கும் படுக்கை அமைப்புடன் கூடிய காய்கறி நாற்று நடும் இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2 வரிசை கொண்ட படுக்கை அமைப்புடன் கூடிய காய்கறி நாற்று நடும் இயந்திரம் பெங்களூருவில் உள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த இயந்திரத்தை இயக்குவது மிகவும் எளிதானது. தேவையான நாற்று இடைவெளியில் நாற்றுகள் வரிசையாக இவ்வியந்திரத்தின் மூலம் நடப்படுகின்றன. விரைவான மற்றும் சரியான நேரத்தில் இந்த இயந்திரத்தின் மூலம் நாற்று நடவு செய்யலாம். பயிர்களுக்கிடையிலான செயல்பாட்டிற்கு இது வசதியாக இருக்கும். இந்த இயந்திரத்தின் மூலம் தக்காளி, கத்தரி மற்றும் மிளகாய் நாற்றுகளை நடவு செய்யலாம். இந்த இயந்திரத்தை கொண்டு மணிக்கு 0.16 ஹெக்டேர் வரை நடவு செய்யலாம். 35 முதல் 45 குதிரை திறன் கொண்ட டிராக்டர் இந்த இயந்திரத்தை இயக்க பயன்படுத்தப்படுகிறது. இவ்வகை நாற்று நடும் இயந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் 90% மனித உழைப்பு சேமிக்கப்படுகிறது. எனவே உழவர்களே, இதுபோன்ற இயந்திரங்களை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஸ்லோவாக்கியா பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ரயில்வே, உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல் கட்டமாக செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திமுக, அஇஅதிமுக, பிஜேபி, பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அமமுக ஆகிய கட்சிகளும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன. சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத் தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி

0: தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 நாடுகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யாக்குபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 8:05. திரைகானம் கேட்போம். முதல் பாடல் பிரியங்கா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: ஒலித்த குரலே மீண்டும் ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு, லைட்டு, டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

0: வீரா திரைப்படத்திற்காக ஒலித்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: திரைகானத்தில் தொடர்வது கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்கள், திரைப்படம் ஆத்மா.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது கே ஜே சுதாசியஸ் ஜானகி குரல்கள். திரைப்படம் கலைஞன்.

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9.

0: இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் இன்று இடம்பெறுகிறது திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த நேர்காணல். இது தொடர்பாக நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் மண்டல இயக்குநர் டாக்டர் ஜெயபிரகாசன். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டு மக்களுக்காக பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்து வெற்றிகரமாகவும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுல மிகவும் முக்கியமான ஒன்றாக திறன் மேம்பாட்டு இயக்கம் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கு புது வாழ்வையும் மறுவாழ்வையும் அவர்களுடைய திறனையும் மேம்படுத்தும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்தும் இது கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் குறித்தும் சொல்லுங்க சார்.
1: இந்தியானது உலகிலேயே ஒரு பெரிய இளைஞர் சக்தியை கொண்ட நாடு. நம் நாட்டில் இந்த மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் இளைஞர். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு, இன்னும் வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நாம் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், என்னென்னா படித்தா மட்டும் போதாது, அந்த கல்வியோட வேலைக்கு தேவையான திறன்கள் தேவை முக்கியமாக இருக்கணும். ஒரு மாணவன் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், ஆனால் இந்த தொழில்துறைக்கு தேவையான அந்த திறன் பயிற்சி இல்லைன்னா அவனால் வந்து ஒரு வேலையை செய்ய முடியாது. ஏன்னா தொழில்துறை என்ன நடத்துதுன்னா இன்னைக்கு வந்தா இன்னைக்கு அந்த வேலையை பண்ணணும்னு எதிர்பார்க்குது. அதுல அப்போ அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் இந்த திறன் மேம்பாட்டு இயக்கம்ன்றது கொண்டு வந்தது. இந்த இடைவெளியை குறைச்சி கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுறதுக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்கில் இண்டியா மிஷன்னு அறிமுகப்படுத்தினார். இது நோக்கம் வந்து வெறும் பயிற்சி வழங்குதல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இளைஞரையும் வேலைக்கு தயார்படுத்தவும் தொழில் முனைவர்களாக ஆக்கவும் உலகளாவிய வேலை வாய்ப்புக்கு தகுதியானவர்களாக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். கடந்த 12 ஆண்டுகளில் ஸ்கில் இண்டியா திட்டம்ன்றது ஒரு திட்டமாக இல்லாமல் ஒரு மக்கள் இயக்கமாக உயர்ந்துள்ளது. இன்று PMKVY பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா, இது வந்து குறுகிய கால பயிற்சி திட்டம். அப்ரன்ஷிப் பயிற்சி முடிச்ச உடனே தொழில்துறையில இண்டஸ்ட்ரியில போய் 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் பயிற்சி எடுக்கிறது அப்ரன்ஷிப். அதே மாதிரி ஐடிஐ மாடர்னைசேஷன், ஏன்னா பழைய காலத்தில் ஐடிஐனா ஏதோ ஒரு சின்ன கூடாரமா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு மாடல் இன்ஸ்டியூட் இண்டஸ்ட்ரியாவே மாறணும். அதே மாதிரி PM விஸ்வகர்மா, ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட், ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப் போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கி.
0: ஓகே சார், திறன் மேம்பாட்டு இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமா உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் இளைஞர் சக்தி கொண்ட நாடாகவும் இந்தியா உள்ள நிலையில இந்த மக்கள் தொகை பலனை பொருளாதார வலிமையாக மாற்ற திறன் இந்தியா திட்டம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு?
1: இது இந்தியாவின் மிகப்பெரிய பலம், அதன் இளைஞர்கள் சொன்ன. இளைஞர்கள் அதிகமா இருக்கிறதுனால மட்டும் ஒரு நாடு முன்னேறாது. இது இளைஞர்களுக்கு உலக தரத்திலான திறன் இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள் ஆகும். ஏன்னா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சின்றது அதன் மனித வளன் திறனை பொறுத்து இருக்கு. உதாரணமா ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு CNC ஆபரேட்டர் தேவைப்படலாம், ஒரு மருத்துவமனைக்கு ஒரு ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் தேவைப்படலாம், இல்ல ஒரு IT நிறுவனத்துக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி சப்போர்ட் தேவைப்படலாம், இல்ல ஒரு EV நிறுவனத்துக்கு ஒரு பேட்டரி டெக்னீஷியன் தேவைப்படலாம். இந்த தேவைகளுக்கு ஏற்ப அந்த திறன் பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் ஸ்கில் இண்டியா மனித வளத்தை பொருளாதார வளமாக மாற்றியுள்ளது. இதுவரை PMKV ட்ரைனிங் மூலம் 1,64,00,000 மேல இளைஞர்களுக்கு பயிற்சி பெற்றுள்ளது. அதே மாதிரி 54,42,000 மேற்பட்ட இளைஞர்கள் அப்ரன்ஷிப் மூலமாக தொழிற்பயிற்சி பெற்றுள்ளது. இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன, தொழில்துறைக்கு தேவையான திறன்பிக்க பணியாளர்களையும் உருவாக்கியுள்ளனர்.
0: திறன் மேம்பாடு கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இணைப்பு பாலமா இந்த இயக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கம் இது இரண்டும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, அது குறித்து சொல்லுங்க சார்.
1: இன்றைய உலகில் வேலை வாய்ப்பு என்பது வெறும் பட்ட படிப்பு மட்டும் நமக்கு சார்ந்ததில்லை. ஒரு நிறுவனத்தின் பார்வையில பார்த்தோம்னா அந்த நபரால நாளை முதல் அந்த வேலையை செய்ய முடியுமான்றதுதான் அதோட கேள்வி. இதற்கான பதில் தான் இந்த திறன் மேம்பாடு. உதாரணமாக ஒரு இளைஞர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸோ இல்லை சோலார் இன்ஸ்டலேஷன் இல்லை ரொபாட்டிக்ஸ் ப்ரோக்ராம் அல்லது ஒரு CNC மிஷினிங் போன்ற திறன்களை கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் பல தாங்களே தொழில் தொடங்கும் நிலையும் உயர்கிறார்கள். இதனால் திறன் மேம்பாடு என்பது வேலை வாய்ப்பிற்கான அடித்தளம் என்று சொல்லலாம்.
0: ஓகே சார், இப்போ இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுவதற்கு உரிய தகுதி என்ன, வயது தகுதி, கல்வி தகுதி, இந்த திட்டத்தில் எப்படி இணைந்து பயிற்சி பெறுவது, யாரை அணுகுவது சார்?
1: இது வந்து ஒரு ஓப்பன் புக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து பெருசாக தகுதி அந்த தடைகள்ன்றது இல்லை. யார் ஒருத்தர் 14 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த ப்ரோக்ராமில் போகலாம். உதாரணமாக ஒரு 8வது

0: படிச்சிருக்காங்க இல்லை 10வது படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஐடிஐன்ற மூலம் போகலாம். இல்லை என்னால் படிக்க முடியல, 5வது தான் படிச்சிருக்கேன், 6வது தான் படிச்சிருக்கேன், அதுக்கு மேலே என்னால் பயிற்சியை தொடங்க முடியலன்றவங்களுக்கும் பயிற்சிகள் இருக்குது. இல்லை டிகிரியோ டிப்ளமோ படிச்சிருக்கோம், வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்து பண்ணலாம். ஸோ வயதுன்றது ஒரு தடை இல்லை. இப்போ இந்த பயிற்சி எங்கே கிடைக்குதுன்னா, ஒன்று வந்து நியரஸ்ட் ஐடிஐ, தமிழ்நாட்டில் 412 ஐடிஐ இருக்கு, டிப்ளமோ காலேஜஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஐடிஐயில் போனீங்கன்னா இப்போ அட்மிஷன் ஆரம்பிச்சிச்சு, 10th முடிச்சோன்னா அந்த 8வது படித்தவங்களுக்கும் கோர்ஸ் இருக்கு, ஐடிஐ கோர்ஸ், 10வது படித்தவங்களுக்கும் கோர்ஸ் இருக்கு, 12வது படித்தவங்களுக்கு கூட ஐடிஐ கோர்ஸ் இருக்கு, அங்கே பண்ணலாம். இல்லை அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் ஸ்கில் சென்டர்ஸ்ன்னு இருக்கு, அங்கே போயிட்டும் அங்கே பண்ணலாம். இல்லை ஸ்கில் இண்டியா ஹப்னு சொல்லிட்டு ஆன்லைன் போர்ட்டல் இருக்கு, அதில் ரிஜிஸ்டர் பண்ணியும் அவங்க வந்து ஈஸியாக அது பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்கு, ட்ரிச்சியில் இருக்கு. இங்கே நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பண்ணுறோம்னா, ஒன்று இந்த இந்தியாவில் ஒரு 14,000 ஐடிஐ இருக்கு, இதில் வந்து 169 வகையான பாடப்பிரிவுகள் இருக்கு, அதில் 90க்கு மேலே என்ஜினியரிங்கும் மற்றது வந்து சர்வீஸ் சேவை துறையில் சார்ந்தது இருக்கு. ஐடிஐ முடிச்சுட்டு ஐடிஐ இன்ஸ்ட்ரக்டரா வேலை பண்ணணும்னா அதுக்கு எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அங்க 1 இயர் ட்ரைனிங் கொடுத்தா நீங்க இன்ஸ்ட்ரக்டர் ஆகிற ட்ரைனிங்கும் இருக்கு. அது இல்லாம நீங்க படிச்சுட்டு இருக்கும் போதோ இல்ல உங்களுக்கு இமிடியேட்டா ஒரு திறனை கத்துக்கணும்னு வரும்போதோ அங்க வந்து நாங்க ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் 1-2 வீக் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கொடுக்கணும். சோ நீங்க டிகிரியோட இந்த ஷார்ட் டேர்ம் அட்டெண்ட் பண்ணா அந்த வேலை வாய்ப்புக்கான திறனை பெற்று நீங்க ஈஸியா வேலை கிடைக்கும்.
1: ஓகே சார், இப்ப இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியில வருமான வரம்பு முக்கியமா எதுவும் பார்க்கப்படுதா சார்?
0: எதுவும் இல்லை, யார் வேணா பண்ணலாம். இந்த கோர்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்கில்லிங்கில் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 15,000-40,000 வரைக்கும் செலவு பண்ணுது. அந்த ட்ரைனிங் பயிற்சி நிறுவனத்துக்கு கொடுத்து ஃப்ரீ ட்ரைனிங் தான். அந்த PMKVY-லையும் எல்லாத்துலேயுமே ஃப்ரீ ட்ரைனிங் தான். இன்னும் சொல்ல போனால் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் கொடுக்குறாங்க. அது வந்து இப்போ குரூப் ஏஎஸ்எஸ் இது கிளாஸ் 1 சிட்டினா 225 ரூபா ஒரு நாளைக்கு, கிளாஸ் பி சிட்டினா 185 ரூபா. அது மாதிரி வந்து அவங்களுக்கு இடமும் கொடுத்து, இதே 80 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்தால் டெய்லி வந்து பார்த்து 100 ரூபா ட்ராவலிங் அலோவன்ஸும் கொடுக்குது. ஸோ இது என்னன்னா, இது அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். இது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா கிராமப்புறத்திலேயோ ஒரு ஏழை எளியவர்களுக்கோ இவ்வளோ தூரத்தில் வந்து ஒரு 30,000-40,000 கொடுத்து ட்ரைனிங் எடுக்க முடியாது. இதுக்கு கவர்மெண்ட் வந்து இது எல்லாமே வந்து கட்டணமில்லா ட்ரைனிங் தானே தவிர யாரும் இது இல்லை. அதே மாதிரி ஐடிஐ போனாலும் ஒரு ஐடிஐக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக பார்த்தாவே 2,000 ரூபாய் தான் சார்ஜஸ். அதில் பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,800 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அது இல்லாமல் சைக்கிள் கொடுக்குறாங்க, அதே மாதிரி தங்கத்துக்கு இடம் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, அதுக்கடுத்து புக்ஸ் யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்து எல்லா ஸ்டேட்டு கூடுமான வரைக்கும் என்கரேஜ் பண்ணுது. ஏன்னா இவங்க வேலை செய்யறதுக்கு தேவையான திறன் மிக்க தொழிலாளர்கள் வேணும் அவங்க தான். ஏன்னா இப்போ ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரு கொடுத்தா கூட ஓட்ட தெரியாதவங்ககிட்ட கொடுத்து என்ன பண்ணுறது? அப்போது தொழிற்சாலைன்றது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் மட்டும் வச்சு இயங்குறது இல்லை, அதுக்கான திறமையான தொழிலாளர்களை வச்சு தான் இறங்க முடியும். அப்போ தான் அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கில் மிஷின் மூலம் எல்லா இளைஞர்களும் ஒரு உற்பத்தி ஆறு ஒரு ஆக்கப்பூர்வமான தொழில் முன்னேற்றத்துக்கான இந்த இளைஞர்களை தயார்படுத்திட்டு வராங்க.
1: ஓகே சார், இந்த திட்டத்தின் மூலம் இலவசமாக என்னென்ன உதவிகள்லாம் வழங்கப்படுது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்னபடி பிரதமரின் கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்தில் எத்தனை பேர் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம்லாம் சொன்னீங்க சார். இந்த PM கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்தோட முக்கிய சாதனைகள் என்ன சார்? இந்த திட்டத்தின் கீழே பெண்கள் எத்தனை பேர் பயிற்சி பெற்றுள்ளனர், அது குறித்த விவரங்கள் சொல்லுங்கள் சார்.
0: பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனான்றது படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கும், அதே சமயத்தில் படிப்பை தொடர முடியாமல் விட்டவங்களுக்கும், அவங்களுக்கு 1 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கட்டணமில்லா பயிற்சி வழங்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறது தான் இந்த பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா. இதில் வந்து இதோட பெரிய சாதனை என்னென்னா, எல்லா சமூகத்தினரையும் போய் சென்றடைகிறது, கிராமப்புறத்தில் மற்ற எல்லா இடத்துலையும் ட்ரைபல் அந்த ஏரியாலும். இதில் வந்து சிறப்பான அம்சம்னா பெண்கள், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, கிராமப்புற இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று அனைவரையும் இந்த பயிற்சி கிடைத்துள்ளது. இதில் 45% மேற்பட்டவர்கள் பெண்கள். இது அர்த்தம் என்னன்னா, ஒரு பெண் ஒரு திறன் பெறும்போது அந்த குடும்பமே பொருளாதார ரீதியாக முன்னேறது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பமே முன்னேறும் போது ஒரு சமூகமே முன்னேறதுன்றது தான். அது மட்டும் இன்று பெண்கள் வந்து AI, ட்ரோன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், ஹெல்த் கேர், ரீட்டைல், என்டர்பிரினர்ஷிப் போன்ற பல துறையில் முன்னேறி வருவாங்க. சோ இதுவே பெண்களின் அதிகாரம் அளிப்பின் ஒரு உண்மையான வடிவமாகும்.
1: ஓகே சார், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த திட்டம் எத்தகைய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ், ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற புதிய துறைகள்லாம் இப்போ சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இது குறித்து சொல்லுங்க.
0: நாம் வந்து இப்போ உலகமே வந்து 4வது தொழில் புரட்சி நம்பி போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கான வேலை மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் ஜாப்ஸ்

0: நாளைக்கான உலகத்தை எப்படி தயார் கொள்வது, எல்லாம் இந்த ஏஐ தொழில்நுட்பம், இந்த சைபர் செக்யூரிட்டி, ட்ரோன் டெக்னாலஜி, ரொபாட்டிக், டேட்டா அனலிட்டிக்ஸ், அந்த மாதிரி வரும்போது இப்போ படிச்சிற படிப்பு, கல்லூரியில் படிக்கிற படிப்பு நாளைக்கு கிடைக்க போகிற வேலைக்கு இன்னைக்கு எப்படி தயார் பண்ணுறது, கால்து ஃபியூச்சர் ஸ்கில்ஸ்னு வாங்க. அதனால் இப்போவே வந்து ஐடிஐலிருந்து இன்ஜினியரிங்லேருந்து பாலிடிக் எல்லா இடத்துலையுமே இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிஐலே செமிகண்டக்டர் டெக்னீஷியன், சைபர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், ஏஐ டெக்னீஷியன், அதே மாதிரி கிரீன் எனர்ஜி, கிரீன் ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் வரப்போகுது. அது இப்பவே வந்து அது சேர்க்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி இந்த தொழில் பயிற்சியை கொடுக்கறதுக்கு ஒரு முன்னணி நிறுவனங்கள் லைக் ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட், அதே மாதிரி சிஸ்கோ, ஏடபிள்யூஎஸ் போன்ற உலக தர நிறுவனங்களை இணைந்து 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இந்த புதிய திறன் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது.
1: நீங்க நிறைய இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கியிருப்பீங்க. தொலைதூர கிராமப்புற பகுதிகளுக்கு இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொண்டு சென்ற அனுபவம் அது குறித்து,
0: இது ஸ்கில் இந்தியாவோட மிகப்பெரிய வெற்றின்றது இதுதான் சொல்லலாம். ஏன்னா முன்பு திறன் பயிற்சின்றது ஒரு சிட்டிக்குள்ள நகரத்துக்குள்ள மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு வந்து ஸ்கில் இந்தியா திட்டம்ல கிராமங்கள், பழங்குடியினர் பகுதிகள், வடகிழக்கு மாநிலங்கள், இந்த இடதுசாரி தீவிரவாதம் பாதித்த மாநிலங்கள், பல்வேறு பகுதிகளுக்கு இது சென்றுள்ளது. ஜன்ஷ் சிக்ஸ்தான் சந்தான் மூலம் 36.5 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராமப்புற மக்கள் தங்கள் ஊர்களே வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளை பெற்றுள்ளனர்.
1: ஓகே சார், தொலைதூர கிராமப்புற பகுதிகளில் இந்த திட்டம் எந்த அளவு சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க. இந்த தொழில் பயிற்சி நிலையங்களோட எண்ணிக்கை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது, மேலும் மாணவர் சேர்க்கையும் அதிகரிச்சுட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். இதற்கான காரணம் என்ன சார்?
0: இந்த 12 ஆண்டுகளில் இந்த ஐடி அமைப்புன்றது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது. 2014 சுமார் 9977 ஐடிஐ இருந்த நிலையில இன்று வந்து 14688 ஐடிஐகள் செயல்படுகின்றன. மாணவர் சேர்க்கையும் 9.5 லட்சத்திலிருந்து 14.7 லட்சமா உயர்ந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம்னா புதிய தொழில்நுட்ப பாடங்கள், நியூ டெக்னாலஜி, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி லிங்கேஜ், தொழில்துறை இணைப்பு, அதுக்கடுத்து வந்து அப்கிரேடட் லேப்ஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி அப்கிரேட் த இண்டஸ்ட்ரி 4.0 லேப்ஸ், அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேலை வாய்ப்புகள், டூயல் சிஸ்டம் ஆஃப் ட்ரைனிங் சொல்லிட்டு 1 வருஷம் ஐடிஐல படிக்கும்போது 6 மாசம் இங்க படிக்கலாம், 6 மாசம் இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ படிக்கும்போது அந்த வேலை வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களே இண்டஸ்ட்ரி ஐடிஐ ஃப்ளெக்ஸி எம்ஓயின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அவங்களே ஐடிஐ ரன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவையான சிலபஸை டிசைன் பண்ணி, அவங்களுக்கு தேவையான ஆட்களை இது பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்களே பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு சர்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கும் அந்த ஃப்ளெக்ஸி எம்ஓய். ஸோ பல இந்த முன்னெடுப்புகள்னால இளைஞர்கள் மற்ற வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுனால ஐடிஐ மாணவர்கள் டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, அதனால இன்டேக்கும் அதிகமாயிடுச்சு.
1: பிஎம் சேது திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன சார்? இந்த திட்டம் தொழில் கல்வியை எவ்வாறு மாற்ற போகிறது அப்படிங்கறத விளக்கமா சொல்லுங்க சார்.
0: பிரைம் மினிஸ்டர் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ் இது பேரோட சித்தம். பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ். இது எப்படி இந்த மாற்ற போகுதுன்னா, இந்தியாவோட தொழிற்பயிற்சி கல்வி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்று திட்டமாகும். சுமார் 60,000 கோடி முதலீட்டில் 1000 அரசு ஐடிஐகள் மேம்படுத்த உள்ளன. இதில் வந்து இது ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடலில் கிரியேட் பண்ணுறாங்க. 200 ஹப் ஐடிஐ, 800 ஸ்போக் ஐடிஐ, அது மாதிரி 1 ஹப் ஐடிஐக்கு 4 ஸ்போக் ஐடிஐ என்ற கான்செப்டில் இதை உருவாக்க போறாங்க. அப்போ அந்த கிளஸ்டரே, அந்த ஏரியாவே ஒரு குரோ. இப்போ திருப்பூரில் நமக்கு ஆடை தொழில், அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ், சென்னையில் ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி. அப்போ எங்கெங்க என்ன மாதிரி தொழில்கள், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல உலக தரத்திலான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை கிரியேட் பண்ணும்.
1: மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை நாளை ஒளிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. ஸ்ரீ தியாகராஜர் மகிமா இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் நீடாமங்கலம் ஜி.

நய சங்கீதம் என்று பாரத நாட்டில் நான்கு சங்கீதங்கள் பிரவர்த்த குணங்கள் இருக்கு. அதுல மார்க்க சங்கீதம்ங்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். மார்க்க சங்கீதம்ங்கிறது பிரதர்சனத்திலே கொஞ்சம் கன சங்கீதத்திலிருந்து இறங்கி வந்தது. கணம் மார்க்கம் நயம் தேசியம் மார்க்கம் வந்து இரண்டாவது வகுப்பு. அது கூட இந்த காலத்திலே பாடுவதற்கு ரொம்ப சிரம சாத்தியம். அந்த மார்க்க சங்கீதத்திலே வால்மீகி பகவான் ஸ்ரீமத் ராமாயணத்தை பரிபூர்ணமாக அனுபவிச்சிருக்காள். அதை தேசியமாகவும் நயமாகவும் சொல்லணுங்கிறதுக்காக பகவான் ஆசைப்பட்டு ஸ்ரீ தியாகராஜரை வால்மீகியாக இருந்தவரை தியாகராஜனாக பிறக்க வைத்து அந்த மார்க்க சங்கீதத்திலிருந்து லோக சங்கீதத்துக்கு எல்லாக்கும் பிரவர்த்தி பண்ணணும் என்பதற்காக பெரியவாளை பிறக்க வைத்தாள். ஸ்ரீமத் ராமாயணத்தை மார்க்க சங்கீதத்திலிருந்து நயசங்கீதமாக மாற்றி வைத்தாள் ஸ்ரீ தியாக பிரம்மம். தியாகராஜர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாரத தேசத்திலே ஏதாவது கொஞ்சம் ராகம் பாடுங்கன்னா பாடுறவாள் எப்படி பாடுவாள்?

இப்படி ராமா கிருஷ்ணா கோவிந்தா முருகா இப்படித்தான் நாமங்களை சொல்லி பாடுவாள். தியாகராஜர் பிறந்த பிற்பாடுதான் இப்படிலாம் நாமாவளியை கண்ணா பின்னா இழுத்து பாடாதீங்கோ, நமக்கெல்லாம் சங்கீதம் கொடுத்தவாள் ஸ்ரீ நாரத சுவாமி, அவருடைய பெயரை சொல்லி பாடுங்கோன்னா நாரதர் நேர பாடக்கூடாது, குருநாதனுடைய பெயரை நேர சொன்னா அது மரியாதை குறைவாகும் என்பது அந்த சித்தாந்தம் பண்ணி வால்மீகியாயிருந்த காலத்திலே ராமாங்கிறத மராமரான்னு சொல்லி பழக்கம் உள்ளவரானத்தினாலே சங்கீதத்திலே பாடும்பொழுது தரணான்னு பாட சொன்னார். தரணான்னா என்ன அர்த்தம்? திருப்பி படிச்சா நாரதன்னு வரும். தரணா தரணான்னு பாடி நாரத சுவாமியுடைய பெயரை சொல்லின்னு சொல்லி பேச சொன்னாள். தியாகராஜருக்கு உபதேசமான ஸ்வரார்ணவங்கிற கிரந்தத்திலே இந்த பிரதர்சனமாக காணப்படுகிறது. சேதான் துஷ்டே புருஷஸ்யாத்மனாவகல்பிதை சநாததானா நிஜாயந்தி ஜாக்ரணம் யாஹாத்யக்ரகணாஹ தேதிதாரபிஜ்ஞானாவசேஸ்தோ மாய தத்தீயங்கிருஹாணத்வமிதி சஹோவாச என்பது ஸ்வரார்ணவத்தினுடைய வாக்கு. அதனால இப்போ சங்கீதம் பாடுறவாள் ரொம்ப நன்னா பாடினா ஆஹாங்கிறம் அல்லவா, ஆஹா ஹூஹூ கந்தர்வாதி சமாராத்தியன மகாவோம்னு ஆஹாங்கிற கந்தர்வன் முதல்ல சங்கீதத்தை எடுத்துட்டான். இறைவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட முதல் சிஷ்யன் ஆஹாங்கிற கந்தர்வன், அவனிடத்திலிருந்து உபபருகணருங்கிற நாரதர் கற்றுக்கொண்டார். அவர் உபபருகணருடைய இரண்டாவது ஜென்மம் தான் நாரதர். அதனால வால்மீகி பகவானாக பிறந்தவர் திருப்பி தியாகராஜராக பிறந்து

பரமகுருவினிடத்திலே கற்றுக்கொண்ட சங்கீதத்தை லோகத்துக்கு பிரதர்சனம் பண்ணினார்னு சாத்பரியம். அவளுடைய சங்கீத மார்க்கத்திலே எத்தனையோ அதிசயங்கள் நடந்திருக்கிறது. இன்று நாம் எடுத்துக்கொண்ட சில விஷயங்களை மாத்திரம் அதை இப்ப தரிசனப்படுத்துவோம்.

రామా, ఏ పనికో జన్మించేది ఎంచవరదు రామా. నా ఎదరకాగ పిరందేనెంటు తప్పు కనకు పోడాదురా రామా. ఏ పనికో జన్మించేది ఎంచవలదు. శ్రీపతి సీతాపతి, நீ சித்தம் உனக்கு தெரியதா? உன்னுடைய மனசுக்கு நான் பிறந்த அவதாரத்தினுடைய நோக்கம் தெரியாதா? நான் ராமாயணத்தை பாடுறதுக்குத்தான் பிறந்தேன். நீ நினைக்கலாம், வால்மீகி பாடிவிட்டாரே நீ இருக்கு பாடுறேன்னு கேட்கலாம். வால்மீகாதி முனுறு நலு நருளு வர்ணிச்சினா நான் ஆசை தீரணும்னா அவ பாடினத்தினால நான் பாடாம இருப்பேனா? பகீரதன் கங்கையை கொண்டு வந்தான், அதனால நாம்பெல்லாம் தர்ப்பணம் பண்ணாம இருக்கோம். அதனால வால்மீகி ராமாயணத்தை கொண்டு வந்தார்னா நீ ஏன் பாருன்னு கேட்க முடியுமா? மேல்மையுண்டு சத்பக்துலு மெச்சுதுரையை தியாகராஜனுதா. பக்தர்கள்லாம் என்னை மெச்ச மெச்ச நான் உன்னை பாடுவேண்டா, எனக்கு தான் இந்த ஜென்மத்தை எடுத்தேன்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை பாடியிருக்கார் தியாகராஜர். அந்த அவர் பாடும்போது அவருடைய வாழ்க்கையிலேயே அயோத்தியா காண்டம் பாலகாண்டம் முதலானதுகள்லாம் அவர் வாழ்க்கையிலேயே சம்பவித்து விட்டது. எப்படி தசரதன் ராமனை பிரிந்து கஷ்டப்பட்டானோ அப்படி 17 நாள் காவேரியில் எச்சி ராமனை பிரிந்து விட்டு தசரதன் கஷ்ட கட்டங்களெல்லாம் பட்டுவிட்டார். அயோத்தியா காண்டம் பூராவும் அனுபவிச்சிருக்கார். கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், எல்லாம் எந்த காண்டங்கள் வேணுமோ அத்தனைக்கும் வாழ்க்கையிலேயே அனுபவிச்சிருக்கார். அவருடைய ஒரு சந்தேகத்தை மாத்திரம் இப்ப நான் தெரிவிக்கிறேன். ஒன்று, காசியிலிருந்தும் ரிஷிகேசத்திலிருந்தும் ராட்சச தடாகத்திலிருந்தும் கைலாசத்திலிருந்தும் சில பக்தர்கள் திருவிழாத்திலிருந்து புறப்பட்டு போனாள். போய் ரிஷிகேசத்திலிருந்து ருத்ராட்சங்களும் மற்ற துளசி மாலைகளும், ராட்சச தடாகத்திலிருந்து சாம்பலும் தீர்த்தமும், கைலாசத்திலிருந்து பலவிதமான சாமகிரிகளும் சால கிராமங்களும் எடுத்திருந்து தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்க வந்தாள். இப்போ காசிக்கு போனா சில பேர் காசி சொம்பு கங்கை ஜலங்கள்லாம் கொண்டு கொடுப்பாள். அப்படி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஒரு நண்பன் எடுத்துட்டு வந்தான். தியாகராஜர் கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை. அதனால தியாகராஜர் இடத்துல சும்மா கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு கேட்டுண்டான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கிரகத்துக்கு நீங்க சாப்பாட்டுக்கு எழுந்திருளி, நான் கொடுக்கக்கூடிய சம்பாரங்கள்லாம் வாங்கி கொள்ளணும். நான் அவரும் சரியினார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை உறுதிப்படப்பட்டது. தன் பத்தினியாரிடத்தில் சொன்னால் ஜாகபிரம்மம், இன்னைக்கு நான் என் நண்பன் வீட்டுக்கு சாப்பிட போறேன், நான் வரத்துக்கு 2 மணி ஆகும், நீ கிரகத்தில் பகவானுக்கு எப்படி சமைக்கணுமோ அப்படி பண்ணி நீ வேதனை பண்ணிக்கோ, நான் இன்னைக்கு பராணம் சாப்பிட போறேன்னு புறப்பட்டு போனாள். தியாகராஜர் அவர் வீட்டுக்கு போகும்பொழுது எதிர்பாராத அதிசயமா

அந்த கிரகஸ்தனுடைய மனைவி ஊர்லேருந்து வந்துவிட்டாள். அவர் வரலையாக்கும் நினைத்துக் கொண்டுதான் தியாகராஜரை சாப்பிட கூப்பிட்டார் இந்த பூமான். இவர் வாசல்ல வந்த நேரமும் அவர் பத்தினியாள் வந்த நேரமும் ஒரே நேரம் ஆயிடுத்து. அப்படி போல தியாகராஜரை வாசல்ல பார்த்தோன்னே உள்ள ஆத்துக்காரனை போய் இந்த சோம்பேறி எல்லாம் ஏன் கூப்பிட்டேன்னா, இப்படிப்பட்டவாளுக்கெல்லாம் சாப்பாடு போறதுக்கு என்னால முடியாது, வெளியில விரட்டுங்கன்னு விட்டாள். உள்ளுக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் தகராறு. இங்கிதம் தெரிஞ்சவர் தியாகராஜர் புரிஞ்சு விட்டார். சுவாமின்னார். வெளியே வந்தான் கிரகஸ்தன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சாப்பிட முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன், எனக்கு கொஞ்சம் அசந்தர்ப்பம் இருக்கு, என்னால இன்னைக்கு சாப்பிட முடியாதுன்னு சொல்றதுக்கு வந்தேன்னார். ஆஹா, 100 நாளைக்கு வச்சுக்கலாமான்னு உடனே இறங்கிட்டான். தியாகராஜர் திரும்பினார் தன்னுடைய கிரகத்துக்கு. 2 மணிக்கு வரேன்னு சொன்னவர் 1/2 மணி நேரத்தில் வந்துட்டு பார்த்த பத்தினியார் கஷ்டப்பட்டு ஏன் வந்துட்டேன்னா, ஒண்ணுமில்லை ஒரு தமாஷ், இந்த தம்புராவை கையில் எடுங்கினார். எடுத்துக்கிட்டார், ஒரு கீர்த்தனையை பாடினார் சுவாமிகள்கிட்ட.

இந்த கீர்த்தனைக்கு எந்த நெரிசினா, எந்த சூச்சினா, எந்த தாருலைனா காந்தா தாசுலே, எந்த க்ஷேத்திரங்களுக்கு போனா என்ன, எத்தனை படிப்பு படிச்சா என்ன, எத்தனை அனுபவங்கள் இருந்தா என்ன, பெண்டாட்டிக்கு தாசன் தான், காந்தா தாசுலே, பெண்டாட்டிக்கு தாசன்தான். ஹே ராமா, சந்ததம்பு ஸ்ரீகாந்தா, நீ சித்தாந்தமையில சிந்தனை மாறலு, உன்னுடைய சித்தாந்த மார்க்கத்தை எவனொருவன் நினைக்காமல் இருக்கிறானோ அவெல்லாம் பெண்டாட்டிக்கு தாசன்தான் இந்த கீர்த்தனையை பாடினாள். இந்த கீர்த்தனை, இத்தனை கீர்த்தனை பாடினாலே சுவாமிகள் கீர்த்தனை நடுப்புற உத்தரவு இடைவு பண்ண மாட்டாள். இந்த நேரம் அவர் மனைவி கிட்ட வந்து சுவாமி கீர்த்தனத்தை நிறுத்துங்கோன்னாள். ஏன்னா என்ன பாவம் நீங்கள் பாடின பாடல், இப்போ எந்த நேர்ச்சினா, எந்த ஜூச்சினா, எந்த வாதுலைனா காந்தா தாசுலைன்னு பாடுறீங்களே, உலகத்தவெல்லாம் ராமனை பற்றி பரியாசம் பண்றாளே, பெண்டாட்டி வார்த்தையை கேட்டு மானோடு போயிட்டான், அதனால ரொம்ப கஷ்டப்பட்டான், காந்தா தாசுலே, பெண்டாட்டி வார்த்தையை கேட்டுட்டான் கேட்டுட்டான்னு சொல்றீங்களே, அப்படி சொல்லக்கூடிய மகான்கள் வார்த்தையினாலே நிரூபிக்கப்பண்ணப்பட்ட ஒரு வழக்கை சுவாமியினிடத்திலே இங்க சொல்றீங்களே, எந்த நேர்ச்சினா, எந்த ஜூச்சினா, எந்த வாருலைனா காந்தா தாசுலேன்னு சொல்றீங்களே, பகவானுக்கு கோபம் வராதா, நம்ம குத்தி காமிக்கிறான்னு நினைச்சுக்க மாட்டாளா, இப்படி நீங்க சொல்லலாமான்னா, அடியே சித்தையிரு, நான் பாக்கி பாட்ட பாடிவிடுறேன், அப்புறம் பதில் சொல்லலாம்னு பாக்கி கீர்த்தனையை பாடினார். அதுல என்ன சொல்றது.

பகுதியே ராமனிடத்தில் படிக்க தெரியாதவாள் தாண்டி மூணு குற்றங்களை சொல்லுவார்கள். நிரவதி குணக்ராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரண முஷிதா லோகே தோஷாவதந்தி சதந்திகே. படிக்க தெரியாதவாள்லாம் பண்டிதரின்னு பெயரை வைத்துக்கொண்டு ராமாயணத்தை குளறு குளர்னு குணர்வாழ்றி அந்த மூன்று குணங்களே ராமனிடத்தில் குற்றம் சொல்வார்கள். வர தனு ஹதிம் தாடகையை கொன்றது ஒரு குற்றமாகவும், வாலி துரோகம் வாலியை மறைந்து நின்றது ஒரு குற்றமாகவும், மனாக அபசர்ப்பணம் கடனுடைய பிரேதம் தலையெறிந்து கிட்ட வரும்போது ரெண்டடி பின்னாடி போனாருங்கிறதையும் குற்றமாக சொல்லுவார்கள். படிக்க தெரியாத வாங்கி சொல்லுவா, இப்ப நான் சொன்ன ஒரு விஷயத்தை நீயே புரிந்து கொள்ளலன்னா உலகர் எப்படி சொல்ல போறார்கள்? இப்ப மானுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு ஒரு மானை தொடர்ந்து போனான் என்று பண்டிதர்கள் சொல்லுவார்கள். மான் என்பது சீதை. சீதையுடைய வாக்கை கேட்டு மயங்கி போய் அந்த மான் பின்னாடி போனான்னு சொல்லுவார்கள். ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுகிறது, குருவர்த்தே தியக்தராஜ்யம் வியசரதனு வந்து

பிரிய விரக ருஷாரோபித ப்ரூ விஜிரும்ப ஸ்ரத்தாதிபத்த சேது கலதவதகன கோசலேந்திர அவதாரண. இந்த ஸ்லோகத்தில் ஒரு அற்புதமான விஷயம், ராமன் காட்டுக்கு புறப்படும் பொழுது லக்ஷ்மணன் புட்டிற்கூடையும் மம்பட்டியும் கூட எடுத்துக்கொண்டு ராத்திரி நேரம் ராமனும் சீதையும் நித்ராவஸ்தையில் இருக்கும் பொழுது கையில மண்வெட்டி எடுத்துக்கொண்டு மறுநாள் பகல் பூராவும் ராமன் எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அவ்வளவு தூரத்துக்கு ரோட வெட்டிட்டு வருவானா சுத்தப்படுத்திட்டு. யோ ஹரீந்திரானுஜாபியம் ருஜித பதருஜோன்னார்கள். ஏன்னா ராமன் காலில் இருக்கிற பாதுகையை பரதன் வாங்கிட்டு போயிட்டான், காலில் முள்ளு முள்ளு குத்தக்கூடாதுங்கிறதுக்காக லக்ஷ்மணன் மறுநாள் சாயங்கால வரைக்கும் ராமனும் சீதையும் நடக்கிற இடத்தை சுத்தப்படுத்திட்டு வருவான். கொஞ்ச நாள் கழிச்சு சுக்ரீவனும் அதில் சேர்ந்தன ஹரீந்திர அனுஜாபியாம்னார்கள். அப்படி ராமன் இந்த அவதாரத்தை முடித்துவிட்டு வைகுண்டத்துக்கு போகும்பொழுது இந்த பக்த ஜனங்களுக்கு ஒரு சொத்து எழுதி வச்சானாம். அது என்ன சொத்துன்னா, ஸ்வபாத பல்லவம், தன் பாதத்தை எழுதி வச்சான்னா. என்ன பாதம்னு கேட்டாள். என்ன பாதம்? அது கங்கை படகுல ஏறின பாதமா, கௌசிகன் பின்னாடி நடையாய் நடந்த பாதமா, இல்ல கல்லான அகலிக்கு சாபம் தீர்த்த பாதமா, இல்ல நெஞ்சார ஒரு கணம் நினைவார்கள் குடிபுகுந்து என் குடியிடுவென்னும் வெயிலான பாதமா, இல்ல வேதம் கிளையிலைகள் மிக மனம் பூத்தந்து மெச்சியுடன் அர்ச்சிக்கும் மென்மலர் பாதமா, ஆஞ்சனின் கைக்கு பூஷணமான பாதமா? அந்த பாதங்கள்லாம் வைக்கலையாம் பக்தர்களுக்கு. யுத்தம் தண்டக கண்டகைஹி, தண்டகாரண்யத்தினுடைய முள்ளுகளினால் குத்தப்பட்ட பாதத்தை ராமன் பக்தர்களுக்கு சுத்தா வச்சான். இப்போ ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. இப்ப லக்ஷ்மணன் ரோடு வெட்டினான்னு சொன்னோம், அப்படிப்பட்ட சால மார்க்கத்தில் போகும்போது தண்டகாரண்யத்தை முள்ளு குத்தித்துன்னு சொல்றாளே, அப்ப லக்ஷ்மணன் வெட்டினது சரியா இல்லையா? அப்படி வெட்டியிருந்த பாதையில போயும் தண்டகாரண்யம் உள்ளவன் காலில் ஏன் குத்திட்டு கேட்டால், இதுவரைக்கும் ராமாவதாரத்தில் ஒரு அதிசயம் பார்க்கலாம். எல்லா ஜனங்களும் ராமா எனக்கு வேணும் அது வேணும் உத்தரம் கேட்டவாள் இல்லை. நீ பட்டாபிஷேகம் சுட்டி கொள்ளணும், நீ நன்னா இருக்கணும்னு சொல்றாளே தவிர, எனக்கு பிள்ளை வரம் கொடு, எனக்கு பாக்கியத்தை கொடு, எனக்கு உத்தியோகம் கொடு, எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு லட்சுமி கரம் கொடுன்னு உத்தரம் கேட்டதில்லை. அப்படி கேட்கலையேன்னு ராமன் ரொம்ப கவலைப்பட்டான். அப்படி கேட்காம இருக்கும்பொழுது ஆறுயிர் பத்தினியா இருக்கிற சீதை இந்த மானை கேட்டுட்டாளாம். அந்த மானை கேட்ட

உலகத்திலிருந்து இதுவரைக்கும் தன்னை ஆர்த்தியோடு கேட்டவாள் யாரும் இல்லை. தன் ஆளுநர் பத்திரிகையை கேட்கிறாள். அதனாலே நாம் இந்த மானை பிடிக்க போகணும்னு போனான். அவன் இந்த மான் போகும் பொழுது இந்த ரஷ்மன் வெட்டின ரோடு வழியாவா போகும்? அது எங்கேயோ இழுத்துன்னு போயிடுச்சு. எனவே இந்த மானோடு பின்னாடி போகும்பொழுது வித்தம் தண்டக கண்டகி, தண்டகாரணத்தை முள்ளுகளினால் குத்தப்பட்ட பாதம். இப்ப ராமனுக்கு கவலை வந்துருத்தான். என்ன கவலைன்னா, ஸ்திரியா நியுக்தா கைகேயா மம மாத்ரா பரந்தபா. கைகேசியனுடைய வார்த்தையை கேட்டுட்டு தசரதன் கெட்டு போயிட்டான்னு ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், இந்த ராமாயணத்தை படித்தவா அத்தனை பேருக்கும். கைகேசி வார்த்தையை கேட்டுவிட்டு குழந்தை ராமனை காட்டுக்கு அனுப்பினான் காட்டுக்கு அனுப்பினான்னு எல்லாரும் சொல்றாள். அப்படி சொல்லும்போது ராமனுக்கு ஒரு கவலைப்பட்டானாம். என்ன கவலைப்பட்டான்னா, இதுவரைக்கும் யாருமே தன்னை குணவான் குணவான்னு சொல்லுகிறார்களே தவிர தகப்பனை குற்றவானா சொல்லுகிறார்கள். இனிமே எல்லாரும் தசரதன் குற்றம் செய்தவன், தசரதன் குற்றம் செய்தவன், பெண்டாட்டி வார்த்தையை கேட்டு கால வாரி விட்டுட்டான்னு சொல்றாளே தவிர ராமன் அப்படிப்பட்டவன் சொல்ல மாட்டேங்கிறாள். இப்ப தகப்பனாருக்கு தான் பிள்ளைன்னா அவன் செய்த ஒரு குற்றத்தை தானும் செய்யணுமே என்று எண்ணி அவன் கைகேசி வார்த்தையை கேட்டு காரியத்தை நழுவ விட்டு விட்டான், நாமும் அப்படி சீதை வார்த்தையை கேட்டு நழுவ விடுவோம் என்று சொல்லி பரஹிம்ச பரபாம அந்யதன பரமானபவாத, இந்த அர்த்தம் தெரியாதவா, பரஜீவனமுலகு அன்றுதமே பாஷிஞ்சரையா, இது அர்த்தம் தெரியாமல்லவா, ராமாயணத்துக்கு நுட்பத்தை தெரியாமல்லவா எல்லாரும் கோல் சொல்லுகிறார்கள். அப்படி இல்லடி என் ராமன், நீ ராமாயணத்துடைய மகிமை தெரியாம குறுக்க பேசாதேன்னு தன் பத்னி கிட்ட சொன்னார். இந்த கீர்த்தனத்துல மாத்திரம்தான் அந்த கோஷன் சொல்லுவார்கள் தொடர்பு, பல்லவிலேயே அணுகிலேயே இருந்த தொடர்பு இல்லாமல் இந்த கீர்த்தனத்துல மாத்திரம்தான் தனிப்பட்ட ரகசியமாக சரணத்தில் சொல்லப்படுகிறது. பரஹிம்ச பர பாமான்யதன பரமானது அபவாத. யார் சொல்லுவார்கள்? தன் பெண்டாட்டி பேச்சை கேட்டு எவனு கெடுக்கிறானோ அவன் தான் ராமனிடத்தில் குற்றத்தை சொல்லுவார்களே தவிர படித்திருந்த புலவர்களும் ஞானவான்களும் இந்த காரியத்தை செய்ய மாட்டார். இப்ப தியாகராஜருக்கு அனுபவம் எப்படி பேசுகிறதுன்னு சொன்னால், குறை நீக்கி குற்றத்தை களைந்து எம்பெருமான் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை பாடுகின்ற பெரியவரானத்தினாலே ஒரு விதமான குறை கூட ராமன் பேர்ல சொல்லக்கூடாதுன்னு எண்ணம் ஸ்ரீ தியாகராஜர். ஆனால் அவர் சொல்லலாமே தவிர படிக்காதிருக்கின்ற அறிவு இல்லாதவர்கள் எல்லாம் அந்த குணதோஷத்தை சொல்லக்கூடாது. இது எச்சரிக்கை பண்றதற்காக இந்த கீர்த்தனத்தை எடுத்துக்கொண்டார். துடுக்கு கல நன்மேல துறகுடுக்கு புரோத்சுரா என்ற ஒரு கீர்த்தனத்திலே இந்த பக்தர்கள் என்னென்ன அபராதம் பண்ணுகிறார்கள் என்ற பாவத்தையில் தான் வரிசையா சொல்லி ஆவணியவட்ட தென்னைக்கு பாபத்தை சொல்றதுக்கு சங்கல்பம் பண்ணுகிறார்கள் அல்லவா. அப்படி போல பெரியவர்கள் தன்னுடைய கீர்த்தனத்தில் மங்களாசாதனம் பண்ணினார்கள். அவருடைய கீர்த்தனை உலகத்துக்கு வெளிவந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் இப்ப சொல்லி மறுபடியும் தலை கட்டுவோம்.

முகாம்புஜ ஸ்ரீ ரகுநந்தனஸ்ய சதாஸ்து மே மங்கள மஞ்சுள பிரத. ராமரை அஞ்சினவர்கள் ராமன் அவதாரத்தில் என்னென்ன கஷ்டப்பட்டானோ அந்த கஷ்டங்களையும் தானும் படணும்னு ஆசைப்படுவாள். இப்ப நான் சொன்ன ஸ்லோகம் துளசிதாச ராமாயணத்தில் வருகிற பிரசன்னதாம் யா ந கதாபிஷேக ததான மம்ளே வனவாச துக்கதா. காலையில 8 மணிக்கு ராமனுக்கு சாகேத ராஜ்ய பட்டாபிஷேகம் என்ற செய்தி வந்தது. பிரசன்னதாம் யான, அப்படியா எனக்கா பட்டாபிஷேகம் என்று சுவாமி சந்தோஷப்படவில்லை. ஆனால் மத்தியானம் 2 மணிக்கு பட்டாபிஷேகம் செய்து போய் 14 வருஷம் காத்துக்கு இருக்கணும்னு செய்தி வந்தது. கதான மம்ளே வனவாச துக்கதா.

அதனால கஷ்டப்பட்டானா? காலையில 8 மணிக்கு ராஜ்ய பட்டாபிஷேகங்கிறப்பவும் சிரிக்கல, மத்தியானம் 2 மணிக்கு 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு அழல. அதை அனுபவிச்சிருக்கிற மகான்கள் சதாஸ்துமே மங்கள மஞ்சுள பிரதா, எனக்கு அந்த நிலை வரணுமே என்று பக்தர்கள் இயங்குகிறார்கள். இன்னைக்கு அதை சொன்னால் நம்புவார்களா? 1000 ரூபா நோட்டு செல்லலன்னு உடனே பக்கு பக்குன்னு விழுந்து செத்து போயிட்டால எத்தனையோ பேர். அதிகமான பெரிய வேலை வந்தது, உனக்கு 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் விழுந்ததுன்னா அதையும் தாங்க முடியல. அப்படி அகில உலகத்துக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகங்கிற நேரத்தில் சிரிக்கலையே, 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு நேரத்தில் அழலியே, அந்த மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுவார் தியாகராஜ். அவர் கீர்த்தனத்தில் தாசரதேங்கிற தோடிராக கீர்த்தனத்தில் அன்னைக்கே சொன்னார், தூர தேசமனு பிரகாசிம்ப, என்னுடைய கீர்த்தனைகளை தூர தேசங்களில் பிரகாசப்படுத்தி விட்டாயேன்னு அப்பவே சொல்றாள். அப்போ அந்த காலத்திலே கூட இந்த சங்கீதத்தில் ஒரு சாபக்கேடு ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டா, தஸ்மாத் காயதஸ்ய பத்தஸ்ய ந பிரதிகிருஹ்யம் என்று ஒரு வார்த்தை வருது. இந்த தஸ்மாத்ங்கிற முன்னாடி இருக்கிற வார்த்தையை நான் சொன்னேன்னா ரொம்ப குற்றம் உள்ளவன் ஆயிடுவேன். அது என்ன குற்றம் என்கிறதை வேதம் சொல்றதை தவிர நாம் சொல்லக்கூடாது. ஆகையினாலே சங்கீதத்தில் ஒத்துமை இருக்குவாள், அதிக ஒத்துமையே இருக்காள். அந்த காலத்தில் தியாகராஜர் காலத்தில் சங்கீதத்துக்கு ஒத்துமை இல்லாத ஒரு பாவம் ஒன்று இருந்தது. தஞ்சாவூர் ஆஸ்தான வித்வான் துரசாமி ஐயவர்கள் என்று மகா வித்வானத்தர் இருந்தார். அகில உலகமும் புகழக்கூடியவர் அவர். தர்மபுரி சுப்பராயர் என்று ஜாவளி எழுதினவாளை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு கீர்த்தனத்தில் தியாகராஜர் அந்த இடத்துக்கு வரும்பொழுது இவர் பஜனை பண்றவர் என்று எண்ணி கூட இருக்கிற அந்த பெரிய ஆஸ்தான வித்வான்கள்லாம் இவரை பரியாசம் பண்ணி உஞ்சவர்த்தி எடுக்கிறவர் உஞ்சவர்த்தி சங்கீதம்னு தாழ்மையா பேசினார். சரிஜேசி வேட்டுக்கு ஜூசிட்டே சாகேதராமா இது நியாயமா, கொக்க சாஸ்திர விதுலு பகுமதுலு நொந்தே. கொக்கோக சாஸ்திரத்தில் பெரிய கெட்டிக்காரனுக்கிற கீர்த்தனை எழுதின வாழ்க்கெல்லாம் மரியாதை கிடைக்கிறது. சக்கனி பக்தி சாஸ்திர விதுலு சாலகனி நவ்வேறு, எங்களை பார்த்து பரியாசம் பண்றாளேன்னு இந்த நிகழ்ச்சியை கீர்த்தனத்தில் சொல்றாள். சரிஜேசி வேட்டுக்கு ஜூசிட்டே சாக்கே தராமாங்கிற கீர்த்தனத்திலே. அப்படி இந்த பல்லவி துரசாமியர் என்பவர் ஒரு காலத்தில் ரொம்ப புகழ் பெற்றவர் சங்கீதத்தில். பல்லவி அனுபல்லவி சரணம்னு மூணு இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பல்லவம் பல்லவம் என்றால் கொழுந்து, சில துளிர்கள் எட்டி பார்த்தால் சில கொழுந்துகள் கிடைக்கிறது மாதிரி இருக்கு. சமீபத்தில் கிட்ட போய் பார்த்தா அனுபல்லவி ரெண்டு கொழுந்து கிடக்கு. இது என்ன ரெண்டு கொழுந்துன்னு சமீபத்தில் இன்னும் போய் பார்த்தா பகவானுடைய சரணாரவிந்தம். கோமள பத பல்லவ பத, பல்லவம் சொன்னா கொழுந்துன்னு அர்த்தம். எட்டி பார்த்தால் பல்லவி, கிட்ட பார்த்தா இன்னொரு அனுபல்லவி, கிட்ட போனா சரணம்ங்கிறதுனால்தான் பல்லவி அனுபல்லவி சரணம்னு பெயர் வைத்தார்கள். ஆனா பல்லவி பாடுறவா தான் பழைய காலத்தில் வித்வான்களே தவிர அனுபல்லவி சரணம் பாட மாட்டார்கள். அது கீர்த்தனை கீர்த்தியா பாடினா தான் பல்லவி அனுபல்லவி கீர்த்தனை. இந்த பல்லவி துரசாமியர் காலத்தில் அவருடைய பல்லவி ஒன்னும் ரொம்ப புகழ் பெற்றிருந்தது. அந்த பல்லவியே துரசாமியர் எழுதினது. பதன் தன குருபா.

பதத்துக்கு பானா. லயந்தன குருலா லயத்துக்கு லானா. விஞ்ஞாசன் தனக்கு முருவி இதுவே காணும் பல்லவி. இதான் பல்லவின்னு அர்த்தம். இந்த பல்லவியில எத்தனை அர்த்தம் இருக்குன்னு சொல்றார். நெட்டிசி

0: ருதி சுத்திசை பணுவல் திறனோடும் பல்லவி. இதான் பல்லவின்னு அர்த்தம்னு துரசாமி கீர்த்தி. பல்லவிக்கே பல்லவின்னு பெருந்து இந்த பல்லவிக்கு. அவர் காலத்துல இது ரொம்ப புகழ்பெற்ற பல்லவி. சின்ன குழந்தைகளுக்காக சின்ன பாடத்துல பல்லவி தொடங்குவார். அவருக்கு என்னமோ தியாகராஜரை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. ஓயாமல் பெண்கள் மாதிரி பாடிட்டு இருக்கான் கீர்த்தனை. என்ன போல லயத்துல அவனுக்கு வித்தியாசம் உண்டா. 128 கலை, 1072 சசத்திரப்பட தாளம், சிம்மந்தனம், இதெல்லாம் நான் பல்லவி பாடுவேன். தியாகராஜருக்கு பல்லவி ஞானம் கிடைக்குமா தெரியுமான்னு கேட்டு இருந்த. அவருக்கு மனைவி இறந்து போய்விட்டாள். ஒரு பெண் இருக்காள். அந்த பெண்ணை தியாகராஜர் வீட்டு எதிர்த்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கார். பெண் வீட்டுக்கு தன்னுடைய தகப்பனாருடைய சிரார்த்தம் பண்றதுக்கு அங்கதான் போகணும். துரசாமி ஐயர் தியாகராஜரை பத்தி ரொம்ப பரியாசம் பண்ணிட்டு இருந்தவர் தன்னுடைய பெண் வீட்டுக்கு போய் சேர்ந்தார். பெண் அப்பதான் சொன்னா, அப்பா எதிர்த்த வீட்டில் இருக்கிறவர் தியாகராஜர் சுவாமிகள் தெரியுமான்னா, என்னடி சுவாமிகள் பெரிய கொம்பனோ, என்ன போல ஞானம் உண்டாவனுக்கு, பல்லவி தெரியுமா, என்ன போல கலச்சவுக்கத்துல பல்லவி பாட தெரியுமான்னு பரியாசம் பண்ணினார். சரி, அப்பாவுக்கு இருக்கிற வியாதின்னு தெரியும் விட்டாள். அந்த நேரம் சில சிஷ்யர்கள் வாசல்ல இந்த தவசம் பண்ணிட்டு வாசல்ல ஓய்வெடுத்து இருக்கிற துரசாமியரை பார்த்து உள்ள போய், குருநாதரா இருக்கிற தியாகராஜரிடத்துல, சுவாமி துரசாமியர் வந்திருக்காருனா, எந்த துரசாமியர்னா, பல்லவி துரசாமியர்னா, பல்லவி துரசாமியர்னா என்னடா அர்த்தம்னா, பல்லவியில மகாஜான வித்வான், தஞ்சாவூர் சரபோஜி மகாராஜாவுக்கு ஆஸ்தான வித்வானா இருக்கிறவர், அவர் வந்திருக்காருனா, இங்க வந்திருக்காளான்னா, இல்ல எய்த்த வீட்டுக்குன்னா, எய்த்த வீட்டுக்கு வந்தா உனக்கு என்னன்னா, இல்ல உங்களை பத்தி துர்விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரவர்னா, என்ன துர்விமர்சனம் பண்ணிருக்காருனா, உங்களுக்கு பல்லவி ஞானமே போராதுன்னு சொல்லிட்டு இருக்காரவர்னா, அதே ஞானமே போராதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், இதுல பல்லவி ஞானம்னு ஒண்ணு இருக்காடா அசடுகளே, எதிராஜ் ஜால்ரா இங்க வந்து பாடுங்கூட பகவான பாடுங்கன்னு ஒரு கீர்த்தனை பாடினார். இந்த 1072 122 108 இந்த தாளத்துல பாடுற பல்லவி துரசாமியில் எழுத்து வீட்டுல உட்கார்ந்துருக்கார். இவர் அரக்கல சவுக்கத்துல ஒரு தாளத்துல ஒரு சின்ன கீர்த்தனை ஒண்ணு பாடினார்.
1: ஷடே பூதிமா குறை

இந்த கீர்த்தனத்தை பாடினாள். இதுக்கு என்ன தாத்பரியம்னா, பூவாசுகி தகு பலமு கல்கின புதுலு பல்க.

வினலேதா. பூமியில பிறந்தா இறைவன் ஞானத்தை அளந்துதான் கொடுக்கறான்னு சொல்லி மகான்கள்லாம் சொல்றத கேட்டது இல்லையா? இந்த தியாகராஜருக்கு என்னடா தெரியும்? ஸ்ரீவாசுதேவ சர்வ மனசு சிந்திஞ்சரா, எல்லாமே ஸ்ரீ வாசுதேவமாயின்னு எனக்கு தெரியுமே தவிர பல்ல விஞ்ஞானம், அனுகல் விஞ்ஞானம், அஞ்ஞானம், சுஞ்ஞானம், விஜயானம் இதெல்லாம் எனக்கு என்னடா தெரியும்? ஸ்ரீவாசுதேவ சர்வ மனசு சிந்திஞ்சர தியாகராஜனுத்த அப்ப சட புத்திமானுடா இந்த மகா பாதகமான செயலை விட்டுவிடும் கூடாதுன்னு இந்த கீர்த்தனையை பாடினார். இந்த கீர்த்தனத்துல ஒரு அழகு என்னன்னு கேட்டா, இந்த ஒரே ஒரு அக்ஷரம் மாத்திரம் தாளத்துக்கு முன்னாடி வரும், ஷடேன்னு வரும். அந்த டேனா அக்ஷரத்துல விழறது, சேனா முன்னாடி இருக்கு. சமம், விஷமம், அதீதம், அநாகதம்னு நான்கு லட்சணங்கள். சில கீர்த்தன பாடின சமத்திலேயே எடுத்துள்ளான், சிறிது பாடின பிற்பாடு வரும், சிறிது பாட்டுக்கு முன்னாடி ரெண்டு அக்ஷரம் நாலு அக்ஷரம் வரும். இந்த ஒரு கீர்த்தனை மாத்திரம் ஒரே க்ஷணத்துல ஷடேன்னு தாளத்துல விழருது. அபியாசம் இல்லாதவா பாடினா அக்ஷரம் கெடுத்துவிடும். அபியாசம் உள்ளவா பாடும்போது ஜாகிரதையா பாடணும். இந்த வாசல்ல உட்கார்ந்துருக்கார் பாருங்க பல்லவி துரசாமியர், ஷடே புத்திமானுராங்கும் பொழுது அவர் தலைய என்னமோ பண்றது. மகா சங்கீத ரசிகன், அட பாவி, அரக்கடை சவுக்கத்துல ஒரு மயிரழல உயிர் போற இடத்துல ஒரு அக்ஷரத்தை வச்சுன்னு இப்படி பாடுறானே, இவனுக்கு ஞானம் இல்லை, பல்லவி ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தமே. இந்த தலையை உலுக்கி உலுக்கி உலுக்கி அவர் கழுத்தை சுருக்கி கொடுத்து தன்னை மறந்து சங்கீதத்தினால ஆகர்ஷிக்கப்பட்டு தியாகராஜருடைய கிரகத்துக்குள்ள வந்துவிட்டான். 11 சிஷ்யர்கள் இந்த கீர்த்தனையை பின்பாட்டு பாடி வாங்கி பாடுறாள். சதனி சரி சனி தனி சதா நிசரிகமத்தி சனி சரி சனி பதனி பமசடே பூஜி மாறாங்கிறான். இவருக்கு 128 கடையில பாடித்தான் வழக்கம். இந்த அறக்கலைக்கு வரமாட்டேங்கிறது. தமிழ் எம்ஏ பயிற்சி படிச்சவங்க போய் 16 வாய்ப்பாட்டு கொள்ளுங்க, ஒரு 16 16 ரெண்டு 16 சலையை சொல்லிவான். அப்படி போல பெரிய இலக்கணத்துல படிச்சவர் இந்த சின்ன இலக்கணம் வராம முழிக்கிறார் அவர்.

என்ன பண்ணினா இந்த அறக்கலைக்கு வரல. இந்த துரசாமியர் வந்த பொழுது ஒரு சிஷ்யன் இவர் கையில ஜால்ரா கொடுத்துட்டான். பழைய காலத்துல ஜால்ரா கொடுத்தா பாடுங்கன்னு அர்த்தம். ஒரு நாமாவளி பாடுவாள், கோவிந்த கோவிந்த ராதா முகுந்த முரளிதரா நந்த சந்திரா மதுசூதனா கோகுலேந்திரா கோலாகல.

நாடு, நல்ல பண்ணால் அவன் புகழ் பாடு, நல்ல கையால் அவன் தான் போடு, நன்றாய் காலால் ஆடா ஊற்றி ஆடு. இந்த பாடிந்துக்கிறப்ப எவன் வந்தா என்ன பண்ணுவேன்னா, காலம் வந்தால் என்ன நேரில் அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு. எவன் கையில தாளத்தை போட்டா கூட அவன் ஜாதரா போட்டு இருப்பான். துரசாமி இருக்கையில் ஜாதரா போட்டா போடாம இருப்பாரா? அவர் போட்டு போட்டு பார்த்தார் இந்த தாளத்துல வரல. கடைசியில எல்லாம் முடிஞ்சு அங்கவஸ்திரத்தை இடுப்புல கட்டிக்கொண்டு சாஷ்டாங்கமா தியாகராஜுக்கு நமஸ்காரம் பண்ணி, என்னுடைய கர்வங்கள்லாம் போயிடுத்துறா குழந்தை, நீ சின்ன பையன், உன்னுடைய ஞானத்துக்கு என் ஆயுசு பூராவும் போதாதப்பா. இன்னைக்கு ஜென்மம் சாபல்யம் ஆச்சு. இன்னைக்கு பார்க்கிற வரைக்கும் என்னமோ துர்தர்சனம் பண்ணிட்டு இருந்தேன். இல்லிலேந்து நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய பக்தனு நமஸ்காரம் பண்ணினார். அப்படிலாம் சொல்லாதீங்க பெரிய வாழ்வு சொல்லி மறுத்த உடனே இந்த தியாகராஜருடைய கீர்த்தனத்துல இந்த ஷட புத்தி மானுராவில தன் மனசெல்லாம் பறிகொடுத்து விட்டு அவர் தியாகராஜருடைய பக்தனாக திருவிழாத்தில் இருந்து தஞ்சாவூருக்கு எழுந்துருடினார்.

வழியில போற பொழுதுலாம் நல்ல இந்த கீர்த்தனையை கேட்டு கேட்டு பழக்கம் உள்ளதுனாலே இந்த கீர்த்தனையானது அவரை ஆட்கொண்டு விட்டது. போகிற வழியெல்லாம் சடே பூதி மாறான்னு பாடினு போறார். வழியில ஒருவன் கேட்கிறான், என்ன சாதங்கள்லாம் நடந்ததுதானா? மகாராஜா உங்களை கூப்பிட்டாரும் சொன்ன வயில பொண்ணாதது தானே சாப்பிட மணி பாடிக்கிட்டே போறாரு. தவிர இந்த கீர்த்தனையும் விடமாட்டேங்கிறது நாவு. மகாராஜா கூப்பிட்டான்னா போனார். போய் நின்று மகாராஜா கூப்பிட்டேன் சார்தம் முடிஞ்சு போயிடுத்தே, அடுத்த வியாழக்கிழமை இன்னைக்கு சத்சங்கம் வச்சிருக்கிறோமே, எந்த வித்வான்களை நீங்கள் கூப்பிட்டு மரியாதை பண்ண போறேன், ஸ்வநாம தன்யங்கிற பட்டத்தை கொடுத்து விருது கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிருக்குமே என்னன்னா, இதே பாத்திரம் வரும் ஓயாம ராஜா கேட்டு இதையே சொல்லிட்டு பார்த்த உடனே மகாராஜாவுக்கு கோபம் வந்து, என்னையா நான் கேட்டுட்டே இருக்கேன், இப்படி ஓயாம செடே புத்திமானுரா செடே புத்திமானுராங்கிறீரே, அது என்னதுன்னு மகாராஜா மன்னிக்கணும், தியாகராஜருடைய வார்த்தையிலிருந்து கேர்த்தனையை கேட்டேன், என்னை அடியோடு அடிமை கொண்டு விட்டது, அந்த வார்த்தை என் வாக்கு விட்டு அகலமாட்டேங்கிறது, அதை பாடிட்டு இருக்கேன்னா அதை ஒழுங்காத்தான் பாடுமேன்னார். பூரா பாட ஆரம்பிச்சார். சந்தர்ப்பம் கிடைச்சிருத்து மறுபடியும் இன்னொருத்தர் பாடினார். அதை கேட்ட சரபோஜி ராஜா கழுத்தில் இருக்கிற வைர மாலையை கட்டி அவர் கழுத்தில் போட்டு, அடே அம்மா கேட்ட கீர்த்தனையே இப்படி இருக்குன்னா அவர் எப்படி பாடியிருப்பார், அவர் பாட்ட கேட்கணுமேன்னா சரபோஜி ராஜா கிட்ட சொல்றாரு துரசாமிகர் அவர்கள், மகாராஜா எனக்கு என்னமோ அந்த தியாகராஜருடைய நிலையை பார்த்தா அவர் நம்ம ஆஸ்தானத்துக்கு வந்து பாடுவான்னு நம்பிக்கை இல்லை, எனவே நாம தான் அங்க பாட்டை கேட்க போகணும்னார். அப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். சரபோஜி ராஜா சொன்னார், அந்த வந்திருக்கிற 432 புலவர்கள் வித்வான்கள் வந்திருக்கா வித்வத் சதசுக்காக, அந்த வித்வான்களையும் அழைத்துக் கொண்டு திருவிழாத்துக்கு போவோம், நானும் சங்கீத வித்வான் மாதிரி வேஷம் போட்டுப்பேன், என்ன மகாராஜான்னு இங்கு காமிக்க கூடாது தியாகராஜருக்கு எழுத்தாப்புல, காமிச்சுட்டேன்னு சொன்னா ஒருவேளை ராஜா கிட்ட பாடமாட்டேன்னு சொல்லிவிடுவார், அதனாலே நானும் வித்வான் மாதிரியே ஜெரி கங்க வஸ்திரம் வயிறு கிடக்கன் மகா எத்தனை ஆடம்பரம் உண்டோ அத்தோடு உங்களோட கூட வந்து உட்கார்ந்துருப்பேன், யாரும் காட்டி கொடுக்காமல் இருக்கணும், எனவே போகலான்னு போனான். 432 புலவர்கள் அந்த தியாகராஜுடைய கிரகத்திலே அந்த கூடத்துல இப்படித்தான் உட்கார்ந்தவளும் அந்த காலத்துல தெரியல, 432 புலவரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஜெப்பியேசன் அதாவது தியாகராஜுடைய தமையனார், தியாகராஜா உன் பாட்டை கேட்கறதுக்காக தஞ்சாவூர்ல இருந்து மகாவித்வான்கள்லாம் வந்திருக்காருன்னா அவளை உபச்சாரம் பண்ணுங்க இதை வந்துடுறேன்னார். அப்போ ஜெப்பியேசன் பார்த்து ஒரு வித்வான் சொல்றார், நான் ஷட்கால கோவிந்த மாறாருன்னு பேரு, திருவனந்தபுரத்திலிருந்து வந்திருக்கேன், 6 காலத்துல சுரம் போடுறவன், அதனால என் பேரு ஷட்கால கோவிந்த மாறாருன்னு பேரு, 4 காலத்துல கூட ஒருத்தரும் சுரம் போட மாட்டா, எனக்கு மகாவித்வான் பட்டம் கொடுத்திருக்காங்க திருவனந்தபுரம் ராஜா, அவங்க தம்பிகிட்ட சொல்லுங்கன்னா சரின்னு. இன்னொருத்தன் சொன்னார், என் பேரு காட்டு கிருஷ்ணயர்னு பேரு, தன்யாசி ராகத்தை 7 கோட்டை மதலுக்கு இன்னென்ற பாடி மகாராஜா காதல விழுந்து அவர் எனக்கு 11 மைலும் 11 மைலும் உள்ள காடு ஒண்ணு எனக்கு பிரசன்டேஷன் பண்ணிருக்கான், உங்க தம்பிகிட்ட சொல்லுங்கன்னார். இன்னொருத்தர் சொன்னார், பொப்பிலி கேசவையான்னு ஒருத்தர் பத்மராகன்னு ஒரு ராகத்தை பாடினே, தங்கத்தினால தாமரை எனக்கு மாலை போட்டிருக்கான், உங்க தம்பி தியாகராஜத்தை சொல்லுங்கன்னா. அந்த நேரத்துல ஹேமதத்தன் ஒரு மகா பண்டிதன் காசியிலிருந்து வந்திருக்கான், அவன் ஒரு ராகத்தை பாடினா உடம்பு அரிக்குமாம்.

இன்னொரு ராகத்தை பாடினா உடம்பு சொரிஞ்சு கொடுக்குமா, அப்பேற்பட்ட வந்திருக்கேன் உங்க தம்பி கிட்ட சொல்லுங்கன்னா, 72 மேலகர்த்தாவலியும் ஒருவன் பல்லவி பாடியிருக்கேன், அதனால 72 மரகத மாலையும் மகாராஜா கொடுத்துருக்கானு ஒருத்தன் காமிச்சான். இதெல்லாம் எழுதிக்கின்றார் தியாகராஜருடைய அண்ணா. வெளியில வரும்பொழுது தியாகராஜா இவர் தான் சட்கால கோவிந்தமாறார், இவர் தான் காட்டு கிருஷ்ணய்யர், இவர் தான் புப்ளி கேசவையா, இவர்தான் ஹேமதத்த சாஸ்திரி, இவர்தான் பிரபாகர பண்டிதர்னு எல்லாரையும் அனுபவப்படுத்துறார். ஒவ்வொருத்தருக்கும் யோகியத்தை சொல்லணும் அல்லவா. இப்ப தியாகராஜர் பொதுவில் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றார்.

உட்கார்ந்துருக்காரு. ஷட்காலத்துல ஆறு காலத்துல சுரம் போடுவாருன்னா, ஓஹோ அப்படியா,

ராத்திர மயங்க மாட்டான், சாமகானத்துல தான் மயங்குவான். அடுத்தவர் காமிச்சு காட்டு கிருஷ்ணயர்னு பேரு, அவருக்கு 11 மைல் 11 மைல் காட்ட கொடுத்தான்னா.

0: சவன சவன மனங்கிற காட்டிலே வர சஞ்சாரமு நிலிபி மூர்த்தி பாகுக புகட நேடுவாரு. மனங்கிற காட்டுல அலைய முடியல, ஊர் காட்டை வச்சு என்ன பிரயோஜனம்? இவர் தலையில ஒரு தட்டை தட்டினார். அடுத்தாப்புல ஒருத்தரை காமிச்சு பொப்புலி கேசவையான்னு பேரு தங்க தாமரைய மகாராஜா கொடுத்திருக்கான்னு கழுத்துல கட்டினுக்காரு பாருன்னா.
1: சரகுண பாதமுலகு சாந்தமு சரோஜமனு சம பணமு
0: சரகுண சீக்கிரமாக பாதமுலகு பாதத்திலே சமர் அந்தமுன தனக்கு சொந்தமா இருக்கிற ஹிருதயம் என்கிற தாமரையை பகவானிடத்துல சமர்ப்பணம் பண்ணாமல் இன்னொரு தாமரை பூவை கட்டிட்டு என்ன பிரயோஜனம்னு சொல்லி இவர் தலைவர் போட்டார். இந்த கீர்த்தனத்தில இந்த வந்திருக்கிற வித்வான்கள் அத்தனை பேருடைய ஒவ்வொரு குணங்களையும் சொல்லி அவள் அப்படி கூடாது இப்படி கூடாதுன்னு மறைமுகமாக தாக்கி அவளுக்கு புத்தி சொல்ற கீர்த்தனை. இந்த எந்தரோ மகானுபவ கீர்த்தனைக்கு மாத்திரம் தனியா ஒரு நாள் சொல்லணும். அப்படி கடைசியில ஒரு வார்த்தை சொன்னா.

0: என்ன சொல்லிருக்காள், பிரேமம் உப்பிரி கொன்னா ஆவேளை ராமநாமமு தல செய்வாரு. இந்த உயிர் உடலை விட்டு புறப்படும் பொழுது ராமநாமம் எவன் வாயிலே வருகிறதோ அவன்தான் ராமபக்தன், அவன்தான் மகாத்மா என்று பக்தனுடைய மகிமையை இந்த கீர்த்தனத்திலே சொல்றார். பக்தனுடைய மகிமைன்னு அவர் சொல்றார், நாம் தியாகராஜருடைய மகிமையை நாம் சொல்லுகிறோம். எனவே தியாகராஜருடைய மகிமையானது ராமபக்துடையன தியாகராஜனத்தி தாசுலைனவாறு எந்தரோ மகானுபாவுலு அந்தரிக்கு வந்தனமு என்பது மாதிரி இந்த உலகத்திலே ராமபக்தால் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நானும் அவர் சார்பிலே வந்தனத்தை சொல்லிக்கொண்டு தியாகராஜருடைய கீர்த்தி என்றென்றும் விளங்குவதாக அவருடைய பொன்னார்ந்த திருவுடைய சார்ந்து கொண்டு உபசம்ஹாரம் பண்ணிக் கொள்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ தியாகராஜர் மகிமை இசை சொற்படிவு. நிகழ்ச்சியவர் நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் அவர்கள். பக்கவாத்தியங்கள் காரைக்குடி எம் எஸ் மணி அவர்கள் வயலின், கர்நாடகத்தான் எம் ராஜாராமன் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, 100.1 எஃப்எம் கோல்டு அலை வரிசையில் அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அடையாறு டி பாலசுப்ரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை, வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் கே ஹரிபிரசாத் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், டெல்லி வி சாய்ராம் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் சௌமியா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இசை நிகழ்ச்சிகளை கேட்டு இன்புறுங்கள் நேயர்களே.

நேரம் 10:30. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. ஏசுதாஸ் குரலில் ஒலிக்கிறது.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் பி. சுசீலா கே. ஜே. ஏசுதாஸ் குரல்களில் பத்ரகாளி திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

கேட்டுக்கொண்டிருக்கும் இனிய பாடலோடு நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.8°C, இயல்புக்கு 2.6°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.6°C, இயல்புக்கு 0.5°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 60%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 40°C, இயல்புக்கு 2.5°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.3°C, இயல்புக்கு 0.8°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 60%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 39 முதல் 40°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இமையவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம். லூயி பிரெய்லியின் சாதனை பயணம் எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு அகில இந்திய வானொலியின் 88வது ஆண்டு விழா குறித்த சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் சாலையில்

0: சாகச பயணத்தை தவிர்ப்போம். எஸ் கணேசன் அவர்கள் எழுதிய செய்தி, கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 8:30 திரைகாணம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம், மன வலிமைக்கு வித்திடும் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் ஆர் பிரேமலதா அவர்கள். காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சூர்யா சுந்தர்ராஜ் ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. நாடக கலைஞர் லாவண்யா வேணுகோபால் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் டாக்டர் கே வித்யாபதி அவர்கள். 2:15 திரைகாணம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி யக்ஷ பிரஸ்னம், டாக்டர் வேணுகோபாலன் சங்கரன் அவர்களின் உரை. 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரை கானம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செல்லமே செல்வமே, செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி 3வது பகுதி. தோழமை விலங்குகளுக்கான நலவாழ்வு அடிப்படைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் வி விஜய ஆனந்த் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம். 9:15 செய்திச் சுடர். 9:30 அறிவியல் நேரம். பெண்களும் செயற்கை நுண்ணறிவும். செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினி துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் 2வது பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டு அலைவரிசையில் அதிகாலை 4:10 பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அடையாறு டி பாலசுப்ரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை. வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது. 6:10 தேர் இசை. 7:25 திரை இசை. 7:30 ஆத்சவேரி. 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் கே ஹரிபிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், டெல்லி வி சாய்ராம் அவர்கள் மிருதங்கம். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Kiran Jha. India and Slovakia today elevated their ties to a comprehensive partnership. The two sides also inked 11 agreements to boost cooperation in key areas including labor migration, digital technology and defense following talks with the Prime Minister Narendra Modi and his Slovak counterpart Robert Fico in Bratislava. Later, addressing a joint press conference, Mr. Modi said, "Elevation of ties symbolizes shared beliefs, priorities and future."
2: हमने अपने संबंधों को कॉम्प्रिहेंसिव पार्टनरशिप का दर्जा देने का निर्णय लिया है. ये हमारे साझा विश्वास, साझा प्राथमिकताओं और साझा भविष्य का प्रतीक है. आज प्रधानमंत्री जी और मैंने हमारे सहयोग को नई दिशा और नई ऊर्जा देने पर विस्तृत रूप से चर्चा की. ऑटोमोबाइल, रेलवे, एडवांस मैन्युफैक्चरिंग और ग्रीन टेक्नोलॉजीज, इन सभी विषयों में आज हमने दोनों देशों के लोगों की भलाई के लिए कई महत्वपूर्ण निर्णय लिए.
1: In the first visit to the European nation by an Indian Prime Minister, Mr. Modi said both the countries have signed a letter of intent in the field of defense sector. Prime Minister Modi said the two sides also signed the Memorandum of Understanding on cooperation in the field of labor migration to facilitate mobility. Speaking on this occasion, Slovak Prime Minister lauded India's rapid economic growth,